கோடை பண்பலை 100.5 இன்று வளமர காத்திருக்கும் நமது இனி நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு கேட்கலாம் வசந்த விடியல் நிகழ்ச்சியில். ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா 6:30 கேட்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேகனா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் ஷெவா டெக்ஸ்டைல்ஸ். ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை வழங்கும் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் சேவை செய்திகள். 6:30 வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கருத்தாயிலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நீளம். 7 மணிக்கு இதமாக இணைவோம் சுகமான காலை நிகழ்ச்சியில். வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும் கேட்கலாம். 7:30 கேட்கலாம் சுகமான காலை நிகழ்ச்சியில். புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார். பிரித்திவி விமன்ஸ் இன்னர்வரின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு விருதுநகர் மாவட்ட நீர்களின் பங்களிப்பில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவராயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மீகனா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில் இன்றைய வண்ணம் வானொலி தந்த பாடம். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் கவிதையும் கானமும். முற்பகல் 11 மணிக்கு ஒரே நபரின் பாடல்களோடு பாட்டு பட்டாளம். 11:30 கேட்கலாம் பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் மகளிர் நீரும் என்று கண்டுபிடி கண்டுபிடியாக. 12:30 கேட்கலாம் மகளிர் நீரும் நிகழ்ச்சியில் ஜென் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி. நெஞ்சம் நிறைக்கும் கானங்களோடு 1 மணிக்கு தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு வென்றார் வந்தார் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் கரூர் மாவட்டம் பெரியசாமி அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாழ்கை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். 3 மணிக்கு நீர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் அரங்கேறும் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தந்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் அரியநாச்சிபாளையம் ஆனந்தகுமார். நிகழ்ச்சியில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:30 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் மன்னத்தூரிகையில் பண்பலைக்கழகம். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். மேகனா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கும் மன்னத்தூரிகையில் பண்பலைக்கழகம். இடைக்கால மெட்டுக்களோடு மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நாவல் நேரம் ஆலய தரிசனம் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 கேட்கலாம் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 கேட்கலாம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் சொந்த பந்தம் சேவை செய்திகள் கேட்கலாம். 8:00 இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் என்ற 2 விளையாட்டுகளோடு. 2:00 தாலாட்டாக 9:00 கொடை தின்றல். 10:00 தர்மபுரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் நினைவி சுகம். 11:00 இரவு சிறகு இவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று வளமர காத்திருக்கும் நமது இனி நிகழ்ச்சிகள். இணைந்தீர்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை ரசித்திடுங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும்.

அமைதியில் ஒளிரும் இறைவன் நம் வாழ்வின் வழிகாட்டியாக விளங்குகிறார். இறைவனை இறை கீதங்களால் சரம் தொடுத்து நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5. அருள் மாலை மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கனடா மற்றும் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை கடைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர்என் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: அழகான காலை வணக்கம் நேர்களே. நவக்கோள் இயக்க நாயகன், காற்றின் கனமழையின் மூலவன், புலர்காலை பூபால பாவலன், பூமியின் இயற்கை காவலன், கதிரவன் புலர்ந்துள்ள இந்த அழகான காலை வேளையில் எங்கும் உலவும் காற்றாக இனிமையின் இசையாக இன்று நம் செயல்கள் சிறக்க கோடை பண்பலின் 100.5 இணைந்து பயணிப்போம் வசந்த விடியலில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குவளையம் குரல் நெறி அறிந்திட குரலின் அமுதம் பருகிட கேட்போமா?
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் 1117.

0: தேய்ந்தும் தேய்ந்த பின் வளர்ந்து நிறைந்தும் விளங்குகின்ற நிலாவிடம் இருப்பது போன்ற களங்கம் இந்த மகளிர் முகத்தில் உண்டோ? குறள் எண் 1117 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
1: அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறுவுண்டோ மாதர் முகத்து.
0: தேய்ந்தும் தேய்ந்த பின் வளர்ந்து நிறைந்தும் விளங்குகின்ற நிலாவிடம் இருப்பது போன்ற களங்கம் இந்த மகளிர் முகத்தில் உண்டோ? குறள் எண் 1117 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.

0: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ORG.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை

0: 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: சமயபுரம் மாரியம்மன் கோயில்

28 திவ்ய தேசங்களில் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் முதன்மையானது. இங்கே அரங்கன் சாந்த சுரூபியாய் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்க அவரது தங்கையான அன்னை பராக்சக்தியோ ருத்ரரூபிணியாய் சமயபுரத்தில் குடிகொண்டு பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை தந்து கொண்டிருக்கிறாள். திருச்சிக்கு அருகே அமைந்துள்ள இத்திருத்தலம் லட்சக்கணக்கான பக்தர்களின் இஷ்ட தெய்வமாக விளங்குகிறது. அம்மனின் அற்புதமான சக்தியும் கோயிலின் தனித்துவமான வழிபாட்டு முறைகளும் இத்தலத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்றன. சமயபுரம் மாரியம்மன் கோவில் புராண காலத்தில் உருவானதாக ஒரு சாராரால் கூறப்பட்டாலும் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இக்கோயில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கலாம் என வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் மூல கோவிலான ஆதி மாரியம்மன் கோவில் விக்ரமாதித்த மகாராஜா வழிபட்ட திருத்தலம் என்று பெருமைக்குரியது என்றாலும் தற்போது உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. இக்கோயிலின் தோற்றத்துக்கு பின்னால் சுவாரஸ்யமான வரலாறு உள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உள்ள உற்சவர் சிலை விஜயநகரத்து மன்னர்களால் வழிபாடு செய்யப்பட்டதாகும். விஜயநகர பேரரசிற்கு ஆபத்து ஏற்பட்ட போது உற்சவர் அம்மன் சிலையை பல்லக்கில் தூக்கி வந்திருக்கின்றனர். பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் களைப்பாக உணர்ந்ததால் வேம்பு மரங்கள் வளர்ந்த அடர்காடான சமயபுரத்தில் பல்லக்கை சற்று இறக்கி வைத்துவிட்டு உணவு உண்டிருக்கின்றனர். களைப்பு தீர்ந்ததும் பல்லக்கை மீண்டும் தூக்க முற்பட்ட போது அதனை தூக்கவே முடியவில்லை. இதன் காரணமாக பல்லக்கை அங்கேயே விட்டுவிட்டு சென்றிருக்கின்றனர். அதன் பின்னர் கிபி 1706 முதல் 1732 வரை திருச்சி பகுதியை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதர் காலத்தில் இந்த அம்மனுக்கென்று தனி கோவில் ஒன்று அமைக்கப்பட்டது. அதுவே நாம் இப்போது வழிபட்டு வரும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன.

கருவறையில் சமயபுரத்தால் வீச்சிருக்கும் அழகை சொற்களில் விவரிக்க இயலாது. திருமுடியில் தங்க கிரீடம் ஜொலிக்க, குங்கும நிற மேனியுடன் நெற்றியில் வைரப்பட்டை ஒளி வீச, இடது காலை மடக்கி வலது காலை தொங்குவிட்டு மிகப்பெரிய திருமேனியுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் அந்த மாக்காளி. இந்த அம்மனை போல பெரிய திருமேனி உடைய அம்மனை வேறு எந்த தலத்திலும் நாம் தரிசிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த அம்மனின் திருமேனி மூலிகைகளால் ஆக்கப்பட்டதால் மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே இங்கு அபிஷேகம் நடக்கிறது. அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சம்பழம் மாலையும் விருப்பமானவையாக உள்ளன. அம்மனுக்கு புடவை வாங்கி சாற்றுவது

உப்பு மிளகு ஆகியவற்றை வாங்கி கொட்டுவது, கண்மலர் வாங்கி போடுவது, பூமுடி கொடுப்பது போன்ற பல்வேறு வேண்டுதல்களையும் இங்கே பக்தர்கள் நிறைவேற்றுகின்றனர். பக்தர்கள் விரதமிருந்து தங்கள் வேண்டுதல் நிறைவேற இறைவனை பிரார்த்திப்பதுதானே வழக்கம். ஆனால் சமயபுரம் மாரியம்மனோ உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கவும் ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக 28 நாட்கள் பட்டினி விரதம் இருக்கிறார். இதற்கு பச்சை பட்டினி விரதம் என்று

0: அம்மனின் பச்சை பட்டினி விரதம் இனிதே நடைபெற வேண்டும் என்பதற்காக அச்சமயத்தில் கருவறையில் உள்ள அம்மனுக்கு பூக்களால் அபிஷேகம் செய்யப்படும். இதற்கு பூச்சுரிதல் என்று பெயர். செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சித்திரை தேர்த்திருவிழா, ஆடிவெள்ளி பூச்சுரிதல் விழா போன்ற விழா காலங்களிலும் இங்கே கூட்டம் மலை மோதுகிறது. ஆடி மாதத்தில் வரும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் இங்கே கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இருக்கும்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60%
4: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
2: 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
5: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1,200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். வழங்கும் வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
9: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: அழைச்சிட்டு வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: தேவதர்ஷினி.
0: தேவதர்ஷினியா? தேவதர்ஷி என்ன, ரெண்டு கொம்பு வச்சிருக்கீங்க?
1: அப்பா என்ன பண்றாங்க?
0: செல்லு பார்க்குறாங்களா? ஆஹா, நிறைய செல்லு வச்சுருக்கீங்களா? எத்தனை ஃபோன் வச்சுருக்கீங்க? ரெண்டு தான். ரெண்டு செல்ஃபோனை வச்சு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்பா. ஆஹா, சரி சரி. நீங்கள் படிச்சு பெரிய ஆளானது, நீங்கள் என்ன வேலை பார்க்க போவீங்க? நாட்டை பாதுகாக்க போகிறீங்க? அப்படியா? ஆ, சரி சரி. எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? எங்கே பாடுங்க.
1: ஆடலாம் ஆடலாம், ஆடிக்கொண்டு குதிக்கலாம் குதிக்கலாம் குடிக்கலாம், குடித்து கையர் தட்டலாம் தட்டலாம், தட்டி கொண்டு சிரிக்கலாம் சிரிக்கலாம், சேர்ந்து நாமும் சிரிக்கலாம்.
0: ஆஹா, எல்லாம் சேர்ந்து சிரிக்குவீங்களா? நீங்கள் சிரிக்கவே இல்லை. சிரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டைம் சிரிச்சிருங்களே. ஆஹா, எப்படி சிரிச்சிட்டாங்க? ரொம்ப அழகாக சிரிச்சிட்டாங்க. உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? இருத்தியா? கீர்த்திகாவா? சரி சரி. எல்லாம் சேர்ந்து என்ன விளையாடுவீங்க நீங்கள்? மூணு பேரும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்தநாள் கொண்டாடும் உள்ளங்களையும் மனநாள் கொண்டாடும் தம்பதியினரையும் வாழ்த்தி மகிழ்கிறது உங்கள் கோடை பண்பலை நூறு.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 org.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது

0: ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை.

0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி,
4: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

இளமை உருவத்தில் மென்மை தென்றலாக வருடி கொண்டிருக்கும் கோடை பண்பலின் ஒரு புழியந்தில் இதுவரை கேட்டு ரசித்தோம் வசந்த விடியல். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு. வெற்றிக்கு மற்ற எல்லா சிபாரிசுகளையும் விட விடாமுயற்சியும் ஊக்கமே உயர்ந்த அறிமுக கடிதம் இடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
4: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
5: 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1,200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிய வசந்த விடியல்.

இனிய காலை வணக்கம் நண்பர்களே. முதன் முறையாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளில் பிரான்ஸ் 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை செய்யும் சட்டத்தை இயற்றியிருக்கிறது. ஆஸ்திரேலியா மற்றும் மலேசிய நாடுகள் ஏற்கனவே 16 வயதிற்கு உட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்திருக்கின்றன. இது போன்ற சட்டம் நம்ம நாட்டிலையும் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்க யோசிப்பது புரியுது. அதே நேரத்தில் செல்போனை காட்டி தான் சோறே ஊட்ட முடியுதுன்னு தாய்மார்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ குழந்தைகள் செல்போனை தொடாமல் இருந்தால் பல மாற்றங்கள் எல்லா இடங்களிலும் வரும். அது ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான சமூகத்தை உருவாக்கும் என சொல்லி கோடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை நிகழ்ச்சியை தொடங்குகிறது.

இசையின் கரம் பிடித்து இளங்காலை பொழுதை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை. நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பெனின்ஸ் அண்ட் பிரிப்ஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வானவேல். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவேல். இன்றைய வானவேல் தந்திருக்கும் தலைப்பு வானொலி தந்த பாடம். வானொலி தந்த பாடம் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் மயிலப்பன் அவர்கள்.

0: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌராமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். லேர்ன், இனோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ் திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று மற்றும் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறுதானியத்தில் இருந்து குக்கீஸ் மற்றும் பிரவுனி தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

கோடை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் துர்காமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன். நமது நாட்டில் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வந்து நடந்துட்டுருக்கும். இந்த முறை வந்து டியூ டு கொரோனா நம்மளால் 2021 இந்த பணியை ஆரம்பிக்க முடியல. இப்போ தான் அந்த பணியை நம்ம நாடு முழுதும் ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மாவட்டத்திலையுமே இந்த ஜூலை 31 வரைக்குமே செல்ஃப் எனுமரேஷன் பீரியட், அதாவது ஒவ்வொருவருமே தங்களுடைய தகவல்களை தாங்களே வந்து மொபைல் ஆப் மூலமாக பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் முறையில் முதன் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஜூலை 31 வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட், அதாவது sc.census.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், கிட்டத்தட்ட 33 கேள்விகள் கேட்குறாங்க. அந்த தகவல்களை வந்து நம்மளே பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி வந்து நம்மளுடைய மொபைலுக்கே வந்துடுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 அடுத்து 30 வரைக்குமே வீடு வீடாக கணக்கெடுப்பாளர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போது அந்த ஐடியை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் செல்ஃப் எனுமரேஷன் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் 1 வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்மளுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம். ஸோ உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்ம தவறாமல் நாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மக்கள் தொகையினுடைய அளவை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் வந்து அமையும். அதனால் நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் அதில் பதிவு பண்ணணுங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக செஞ்சுருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்னா 1855 அப்படிங்கிற மொபைல் ஆப்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் பேசலாம். அதனோட நம்பர் வந்து 780-680-7602. இந்த தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சென்சஸ் பணியில் வந்து எல்லாருமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தவறாமல் தங்களுடைய தகவல்களை கொடுக்கணுங்கிறது நான் மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எல்லாரையுமே கேட்டுக்கொள்கிறேன். நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: சென்னை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: அண்ணா வணக்கம்.
4: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமரங்கள். அமைச்சரே, எனக்கு நானே புதிய அடைமொழி ஒன்று வைத்துக் கொள்ளப் போகிறேன்.
3: தற்பெருமை பாட ஆரம்பித்து விட்டார். என்னவென்று மன்னா?
4: அமைச்சரே, பொதுவாக நான் என்ன நிறத்தில் ஆடை அணிகிறேன்?
3: ஏதாவது ஒரு நிறத்தில் ஆடை அணிந்தால் சொல்லலாம் மன்னா. நீங்கள் ஹோலி அன்று திருத்தருவாய் சென்று வந்தவர் போல பல நிறங்களில் ஆடை அணிகிறீர்கள். சிங்கிச்சா சிங்கிச்சா என்று எப்படி சொல்ல?
4: அமைச்சரே அமைச்சரே, அது நான் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறேன். மக்களின் மனசு பல வண்ணங்களை போல, அதனால் தான் நான் ஒரே ஆடையில் பல வண்ணங்கள் இருப்பதை போல அணிகிறேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் நான் பெரும்பாலும் என்ன நிறத்தில் ஆடை அணிகிறேன்? பொன் நிறத்தில் ஆடை அணிகிறேன் அமைச்சரே.
3: சரி, இப்போது அதற்கென்ன மன்னா?
4: அதனால் இன்று முதல் பொன் நிற ஆடை மன்னர் என்று எனக்கு நானே அடைமொழி வைத்துக் கொள்ளப் போகிறேன். எப்படி எப்படி இருக்கிறது அமைச்சரே?
3: நன்றாகவே இல்லை மன்னா.
4: அமைச்சரே அமைச்சரே, என்ன பொசுக்கென்று இப்படி சொல்லிவிட்டீர்கள்? ஒரு வெண்ணிற ஆடை மூர்த்தி இருக்கலாம், ஆனால் ஒரு பொன்னிற ஆடை மூர்த்தி இருக்க கூடாதா என்ன?
3: ஆ, கால கொடுமை. சரி, இப்போது அதற்கென்ன மன்னா?
4: என்னுடைய இந்த புதிய அடைமொழியை உடனடியாக வானொலியில் அறிவித்து எல்லா மக்களுக்கும் சென்றடையுமாறு செய்யுங்கள் அமைச்சரே. இதோ நான் வானொலியை ஆன் செய்து விட்டேன். அடுத்த ஒளிபரப்பு என்னுடைய புதிய அடைமொழி தொடர்பான அறிவிப்பு ஒளிபரப்பாகத்தான் இருக்க வேண்டும் அமைச்சரே.

0: சொல்லுங்கள் அமைச்சரே, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஐயா.
1: மன்னா வேண்டாம், இன்று ஜூலை 23 தேசிய ஒலிபரப்பு தினம். இத்தகைய ஒரு நாளில் அத்தகைய ஒரு ஒலிபரப்பை நான் செய்யவே மாட்டேன்.
0: ஓ என்ன என்ன, இன்று தேசிய ஒலிபரப்பு தினமா அமைச்சரே?
1: ஆமாம் அண்ணா, 1927 இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி முதன் முதலாக தனது வானொலி ஒலிபரப்பை மும்பை நிலையத்திலிருந்து தொடங்கிய இந்த நாளை நாம் தேசிய ஒலிபரப்பு தினமாக, இந்தியன் பிராட்காஸ்டிங் டேவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம்.
0: ஓஹோ, இதன் நோக்கம் அமைச்சரே,
1: நம்முடைய இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பின் தொடக்கத்தை நினைவு கூறுவதுதான் மன்னா.
0: ஓ சரி சரி அமைச்சரே, அப்படியானால் மகாத்மா காந்தி அவர்கள் முதன் முதலாக அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு வருகை தந்தார், அங்கு உரையாற்றினார் என்றெல்லாம் சொல்லுவோமே, அது என்ன நாள் அமைச்சரே?
1: நல்ல கேள்வி மன்னா. இந்த கேள்வியின் நேரம் பலருக்கும் தோன்றியிருக்கும். அது நவம்பர் 12 பொது சேவை ஒலிபரப்பு நாள். இன்று ஜூலை 23 தேசிய ஒலிபரப்பு நாள்.
0: ஓ இப்போது புரிகிறது, புரிகிறது அமைச்சரே. சரி, இந்த நேஷனல் பிராட்காஸ்டிங் டேவில் இந்தியாவில் ஒலிபரப்பப்பட்ட முக்கியமான ஒலிபரப்பு, நினைவு கூறத்தக்க ஒலிபரப்பு என்று ஏதேனும் இருக்கிறதா?
1: இருக்கிறது மன்னா. 1947 ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 15 இடையான நள்ளிரவில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி என்ற உரை இன்றளவும் நினைவு கூறத்தக்க ஒரு ஒளிபரப்பாக இருக்கிறது மன்னா. அது கோடிக்கணக்கான மக்களை சென்றடைந்து நாம் சுதந்திர இந்தியாவின் குடிமக்கள் என்ற உணர்வை தந்தது.
0: ஓஹோ.
1: அடுத்ததாக மகாத்மா காந்தியின் இறப்பு செய்தி அறிவிப்பு மன்னா. ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1948 ஜனவரி 30 வானொலி நிலையத்திற்கு சென்று மகாத்மா காந்தியின் இழப்பை நம் வாழ்க்கையின் ஒளி அணைந்துவிட்டது என்ற சொற்களை பயன்படுத்தி அறிவித்திருந்திருக்கிறார். அந்த ஒளிபரப்பும் இன்றளவும் நினைவு கூறத்தக்க ஒன்றாக இருக்கிறது மன்னா.
0: ஓ ஆமாம் ஆமாம் அமைச்சரே, நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி அமைச்சரே, அதிக மக்களை கவர்ந்த ஒளிபரப்பு அல்லது நிகழ்ச்சி என்று எதை சொல்லலாம்?
1: நம்முடைய தக்குமுக்கு தர்பாரை சொல்லலாமா?
0: அமைச்சரே, நான் அந்த காலத்தில், அதாவது வானொலி சேவையை தொடங்கிய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் கேட்கிறேன்.
1: ஓ அப்படி கேட்கிறீர்களா? 1950 ரேடியோ சிலோன் மூலமாக இந்தியர்களின் இதயங்களில் இடம் பிடித்த ஒரு நிகழ்ச்சி, பின்னாட்களில் விவித் பாரதி ஒலிபரப்பு சேவையிலும் இணைந்த ஒரு நிகழ்ச்சி தான் அமீன் சயானி அவர்களின்.
2: नमस्ते बहनों और भाइयों, मैं आपका दोस्त अमीन सयानी बोल रहा हूँ और आज बड़े ही कम शब्दों में आपको सुनाना चाहता हूँ एशिया भर के चहेते रेडियो प्रोग्राम बिना का गीतमाला की कहानी.
1: அந்த நிகழ்ச்சி திரையிசை பாடல்களை நேயர்களின் விருப்பத்திற்கேற்ப தரவரிசை அமைத்து தரும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக, அனைவரின் மனம் கமர்ந்த நிகழ்ச்சியாக சிறப்பாக ஒளிபரப்பாகி வந்தது மன்னா.
0: ஓ ஆறுமை ஆறுமை, சிறப்பு அமைச்சரே. இந்த நேஷனல் பிராட்காஸ்டிங் டே, அதாவது தேசிய ஒலிபரப்பு நாளில் நினைவு கூறத்தக்க வானொலி நிகழ்ச்சிகளை, ஒலிபரப்புகளை நினைவு கூர்ந்தமைக்கு மிக்க நன்றி அமைச்சரே. ஆறுமை ஆறுமை.
1: சரி மன்னா, பொன்னிற ஆடை மன்னர் என்பதை போலவே நான் இன்னொரு அடைமொழி உங்களுக்கு தரட்டுமா?
0: என்ன, சொல்லுங்கள் சொல்லுங்கள் அமைச்சரே சொல்லுங்கள்.
1: இல்லை, நேற்றுதான் நம்முடைய கஜானா கணக்குகளை ஆய்வு செய்தேன். அதில் மன்னர் ஆடை வாங்கிய பில்களின் நீளம் மட்டும் பல மீட்டர் தூரத்திற்கு சென்று கொண்டே இருந்தது மன்னா. அதனால் ஓசி ஆடை மன்னர் என்று உங்களுக்கு அடைமொழி வைக்கலாம் என்று இருக்கிறேன் மன்னா.
0: என்ன,
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்க்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
10: கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
11: புதிய அனுபவம்.

0: எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: உங்களை தேடி. சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி எல்லாருக்கும் தெரியும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி எல்லாருக்கும் தெரியும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
4: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
10: கவுன்சிலிங் கோட் 2610.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமன்ஸ் இனவர்
1: பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஜூலை 23
0: வானொலி
2: தோன்றிய நாளில் இருந்து தொடர்கிறது அதன் அசரீரி.
0: நம் நாட்டில் மும்பையில் வானொலி ஒலித்தது.
2: ரேடியோ கிளப் முதலில் வந்தது.
0: இந்திய ஒலிபரப்பு கம்பெனி 1927 மும்பையில் வானொலியை இயக்கியது.
2: அதன் பிறகு 1930 அரசே அதனை ஏற்றது.
0: 1927
2: இந்தியாவில் முதலில் மும்பையில் வானொலி செயல்பட தொடங்கிய தினம் இன்று.
0: அதனால் இந்திய ஒலிபரப்பு தினம் இன்று.
2: இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இருக்கும் வரை இவர் பெயரும் இருக்கும்.
0: அதில் ஒப்பற்ற சுதந்திர போராட்ட வீரராய் மக்கள் மனங்களில் இவர் நாமம் ஒலிக்கும்.
2: மக்கள் மத்தியில் சுதந்திர வேட்கையை ஊட்டிய ஒப்பற்ற தலைவர் இவர்.
0: வீறு கொண்டு நடந்தால் வெள்ளையன் அஞ்சி ஒதுங்கும் அளவிற்கு சுய ராஜ்யத்திற்காய் முழங்கியவர்.
2: சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவேன் என்பது இவரது முழக்கம்.
0: அதன் வழியில் இவர் இணைந்து போராடியதுதான் விடுதலை போராட்ட தீவிரவாத இயக்கம்.
2: இவர் மொழிகளை கேட்டு நாட்டு மக்களிடையே சுதந்திர கனல் கொழுந்து விட்டு எரிந்தது.
0: இவற்றை எதிர்கொள்ள முடியாமல் வெள்ளையனின் வீராப்பும் சரிந்தது.
2: விடுதலை போராட்டத்தில் பல நாட்கள் கண்டது சிறைவாசம்.
0: இந்திய விடுதலை ஒன்றே இவரின் முழு சுவாசம்.
2: 1856
0: மராட்டிய சிங்கம்
2: லோகமானிய பால கங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று.
0: நம் தேசத்தின் விடுதலைக்காய் பாடுபட்டவர்களுள் இவரும் ஒருவர்.
2: உத்தர பிரதேசத்தின் பதர்கா என்ற ஊரில் பிறந்தவர்.
0: இளமை பருவத்தில் மத்திய பிரதேசத்தின் சபுவா மாவட்டத்தில் வாழ்க்கை.
2: அங்கு பில் எனும் பழங்குடியின மக்களிடம் கற்று தேர்ந்தது வில்வித்தை.
0: தனது 15 வயதிலேயே இணைந்தது ஒத்துழையாமை இயக்கத்தில்.
2: அதனால் கைது செய்யப்பட்டு நின்றது குற்றவியல் நடுவர் மன்றத்தில்.
0: தந்தை பெயர் என்ன என்றதற்கு பதிலாய் சொன்னது ஆசாத் எனும் பொருள்படும் சுதந்திரம்.
2: தாயார் பெயர் என்ன என்றதற்கு பதிலாய் சொன்னது சிறை என்ற வாக்கியம்.
0: ஜான்சி நகரின் அருகில் உள்ள சார்ச்சா காடுகளை தன் சண்டை பயிற்சி கூடமாக்கினார்.
2: அங்குதான் தனது சீடர்களுக்கு வில் வித்தையுடன் கூடிய பயிற்சிகளை பாடம்

0: பகத்சிங்குடன் இணைந்து நம் சுதந்திரத்திற்காய் எண்ணற்ற போராட்டங்கள்,
1: இந்துஸ்தான் சோசலிச குடியரசு அமைப்பினை தொடங்கி நடத்தியது பல ஆர்ப்பாட்டங்கள்,
0: 1906
1: இந்திய சுதந்திர போராட்ட வீரர்
0: சந்திரசேகர ஆசாத் பிறந்த தினம் இன்று,
1: சரவணன் என்ற இயற்பெயர் கொண்ட தமிழ் திரைப்பட நடிகர்,
0: இவரது தந்தையும் நடிகர் தமையனும் நடிகர்,
1: சென்னை லோயலா கல்லூரியில் இளங்கலை படித்தவர்,
0: முதன் முதலாய் நேருக்கு நேர் என்ற திரைப்படத்தில் நடித்தவர்,
1: நந்தா எனும் திரைப்படத்தின் மூலம் பிரபலம்,
0: இன்று எண்ணற்ற ரசிகர்களை கொண்டுள்ளது அவர் பலம்.
1: 1975
0: தமிழ் திரைப்பட நடிகர் சூர்யா பிறந்த தினம் இன்று, மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வீரர் இவர்,
1: இந்திய மக்கள் அனைவராலும் வீர முரசு என புகழப்பட்டவர்,
0: திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் பிறப்பு,
1: வறுமையில் வாடினாலும் இளம் வயதிலேயே கல்வி கற்பதில் துடிப்பு,
0: தேச விடுதலைக்காக ஒவ்வொரு ஊருக்கும் நடந்தே சென்று சொற்பொழிவாற்றினார்,
1: இளைஞர்களை ஒன்றிணைத்து வெள்ளையனுக்கு எதிராக இயக்கம் ஒன்றினை உருவாக்கினார்,
0: விடுதலை போராட்டத்தில் வாவுசியுடன் நட்பு கொண்டு பல பணிகள்,
1: தேசிய மகாகவி பாரதியோடு பழகியதால் தொடர்ந்தன இவரது தேச பணிகள்,
0: தன் வாழ்நாளில் பல நாட்கள் இந்திய விடுதலைக்காய் சிறையில் கழித்தார்,
1: இறுதி நாளில் வந்த தீராத நோயினால் போராட முடியாது துடித்தார்.
0: 1925
1: தியாகி சுப்பிரமணிய சிவா நினைவு தினம் இன்று, இவர் ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர் பத்திரிகையாளர்,
0: சேலம் ராசிபுரத்தில் பிறந்த இவர் சிறந்த சித்த மருத்துவர்,
1: உயர்நிலை கல்வி பயிலும் போது இவர் ஆரம்பித்தது முற்போக்காளர் சங்கம்,
0: சுதந்திர வேட்கையால் இவரோடு இணைந்து அது முழங்கியது வந்தே மாதரம் என தேசமெங்கும்,
1: மதுரை ஹார்வி மில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை ஊக்குவித்ததால் முதன் முதலாக சிறையில்,
0: தமிழ்நாடு எனும் பத்திரிகையை ஆரம்பித்து வெள்ளையருக்கு எதிராக எழுதிய கட்டுரைகளுக்காக மீண்டும் சிறையில்,
1: வரி கொடா இயக்கத்தில் அதி தீவிரமாக ஈடுபாடு,
0: காந்தியின் வழியில் எண்ணற்ற போராட்டங்கள் துணிவோடு,
1: 1957
0: இந்திய விடுதலை வீரர்
1: பே வரதராஜுலு நாயுடு நினைவு தினம் இன்று,
2: மனித மனமும் உடலும் வேலைப்பழு காரணமாகவும்
3: வேறு காரணிகளாலும் அடைகிறது மனச்சோர்வும் உடல் சோர்வும்,
2: முக்கியமாக கோடை காலங்களில்
3: தேவைப்படுகிறது புத்துணர்வு,
2: இல்லையேல் வந்துவிடும் பல தொல்லைகள்,
3: உடலையும் மனதையும் புதுப்பிக்க உருவாக்கப்பட்டது
2: தேசிய புத்துணர்வு நாள்,
3: கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 4வது வியாழக்கிழமை
2: அந்நாள், இன்று தேசிய புத்துணர்வு நாள். கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று,
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர், பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
5: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
6: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும், குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை, July 1 to August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
9: நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை. இனி விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்திக்கவிருக்கிறது மனதோடு ராகம் நிகழ்ச்சி. செய்தி சுருக்கம் தந்து தொடங்கும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை

விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. அழகானது ஒரு நாள் நமக்காக பிறந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில இந்த நாள் நமக்கு கிடைச்ச மகத்தான பொக்கிஷம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு அப்படித்தானே இருக்க வேண்டும். நாம எப்பவாவது இந்த இடம் நமக்கு போதும், வசதியா இருக்கு அப்படின்னு உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நாம கொஞ்சம் விலகி சென்று புதியவற்றை தேட தொடங்கினால் அதுவே நம்ம வெற்றியாளராக உருவாக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க, சாதிச்சும் காமிச்சிருக்காங்க. வேற என்னங்க வேணும்? புதியவற்றை தேடி புதிய நொடியில் புதிய நாளில் பயணிப்போம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். இன்றைய மனதோடு ராகம் அழைக்கிறது யாரை? கௌசிகா நதியின் கிழக்கு கரையில் அமைந்த அழகான மாவட்டம், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராசர் பிறந்த மாவட்டமான விருதுநகர் அன்பர்கள் பங்களிப்பில் இன்றைய மனதோடு ராகம். விருதுநகர் அன்பர்கள் அறிமுகமாக 2424 விருதுநகர் மாவட்ட சகோதரிகள் 2424 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0-45-42. நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
4: அனைவரும்
0: நலமா இருக்கோங்க. நிகழ்ச்சி என்ன பாடல் கேக்கலாம்? இன்னைக்கு நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா ஏதாவது?

0: நமக்கு புதுமையான நாள் தாமா, புதுமையான செயல்பாடுகள் இருக்கணும், அதான் என்னுடைய கருத்து.
1: சரி, புதிய செயல்பாடோடு இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்? இப்போ
0: இப்ப சூர்யா படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டு கொடுங்க.
1: கேட்கலாங்களா? நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்,
4: JJ College of Engineering and Technology, Sodamica Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: மதுரை மடிசியா நடக்கும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
6: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய், ஓகே. பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
7: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்

0: திறன்களை உருவாக்கும் கல்லூரி பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
1: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
4: கவுன்சிலிங் கோட் 2624.
2: மேலும் இணைந்து வழங்குவோர் புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
5: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 3846.
6: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
6: வழங்கும் நல்லதாக 4 வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
9: ஒரு தாய் ஒட்டகம் தன்னுடைய குட்டி ஒட்டகத்தை அன்போடு கொஞ்சிக் கொண்டிருந்தது. அந்த குட்டி ஒட்டகம் தன்னுடைய தாயிடத்தில் சொன்னது, அம்மா எல்லாம் சரி, இந்த கடவுள் ரொம்ப மோசமான மனிதர், அநீதி இழைத்து விட்டார். பார், நம்முடைய கால்கள் குச்சி குச்சியாக இருக்கின்றன. ஒட்டகத்துக்கு கால் முளைத்த காற்று என்று பெயர். கிரீமல் என்ற சொல்தான் பிறகு கேமல் என்றே மாறிற்று. கால் முளைத்த காற்று என்று குறிப்பிடப்படுகிற ஒரு அதிசய விலங்கு, அப்படி நடக்கிற போது அப்படி காலை வீசிக்கொண்டு வரும் ஒட்டகம். அந்த கால் அதற்கு ஒரு வித்தியாசமான அமைப்பு. அது சொல்லுகிறது குட்டி தாயிடத்துல, அம்மா இந்த கால் பார், ஒட்டடக்குச்சி மாதிரி நீளமாய் அசிங்கமா இருக்கிறது, கடவுள் நம்ம ஏன் இப்படி படைத்து விட்டார். அப்போது தாய் ஒட்டகம் சொன்னது, மகனே அறிவில்லாமல் பேசுகிறாய், இது கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு. வேறு வகையாக கால் இருந்தால் மணலில் புதைந்து போய்விடும், இந்த கால் தான் மணலில் பொதியாது, பாலைவனத்தில் நடந்து போவதற்காகவே கடவுள் கொடுத்த பரிசு இந்த கால்கள். சரியம்மா, கண் ரப்பை மயிர்பார், முரம் மாறி இருக்கிறது. மற்ற விலங்குகளுடைய கண்ணைப்பார், நம்முடைய கண்ணைப்பார், எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. கடவுள் ஏன் இப்படி நம்மை வஞ்சித்து விட்டார்? முட்டாளே, பாலைவனத்தில் மணல் புயல் வீசும், அப்போது கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் அப்படி தள்ளிய மாத்திரத்தில் எல்லா மணலும் வெளியிலே போக வேண்டும் என்றால் இப்படி நீளமான ரப்பை மையின் மிக அவசியம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசு அது, மறந்து விடாதே என்றது தாய் ஒட்டகம். அம்மா, பற்களை பார், தட்டை தட்டையாக, உதடுகளை பார், எவ்வளவு கெட்டியாக அசிங்கமாக இருக்கிறதே, நீ பார்க்கவில்லையா? இவ்வளவு அசிங்கமான முகம் நமக்கு எதற்கு? கண்ணே, பாலைவனத்தில் கள்ளி செடிதான் முளைக்கும், முள் செடிதான் முளைக்கும், அதை கடிப்பதற்கேற்ற பற்கள், அதனால் காயப்படாத உதடுகள் என்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒப்பற்ற பரிசு அந்த உதடும் பற்களும். கண்ணே, உனக்கு புரியவில்லையா? எல்லாம் சரி, முதுகில் என்ன ஒரு பாவ மூட்டை, முதுகில் என்ன பாவ மூட்டை. கண்ணே, பாலைவனத்தில் ஒரு வாரம் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றாலும் ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து மீண்டும் நமக்குள்ளே சுழற்சி செய்து கொள்வதற்காக நீருக்காக கொடுக்கப்பட்டது அந்த திமில். அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒப்பற்ற பரிசு. பாலைவனத்து வாழ்க்கைக்காகவே கடவுள் பரிசாக கொடுத்திருக்கிறார் என்றது தாய் ஒட்டகம். குட்டி கேட்டது, அப்படியானால் நாம் ஏனம்மா ஜூவில் இருக்கிறோம்? நன்றாக யோசியுங்கள். பாலைவனத்தில் இருப்பதற்கு எவையெல்லாம் பரிசாக தரப்பட்டனவோ அவையெல்லாம் ஜூவில் இருக்கிற போது தண்டனைகள். பாலைவனத்தில் இருப்பதற்கு எவையெல்லாம் வரங்களாக தரப்பட்டவையோ அவையெல்லாம் சமவெளியில் வாழுகிற போது சாபங்களாக, வரங்கள் சாபங்களாக மாறிவிடுகின்றன. நீ இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் சாபங்களை வரங்களாக்கலாம். ஒருபோதும் மறந்து விடாதே, இருக்க வேண்டிய இடத்தில் இரு.
6: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள். வழங்கிய நல்லதாக 4 வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
10: முந்திவரும் கவிமுகள் இது உங்கள் கவுடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். விருதுநகர் அன்பர்களோடு இன்று காலை 9 உஷா சான்ஃபோர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேகனா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கும் வானவில் 9:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில் இன்றைய வண்ணம் வானொலி தந்த

0: பாடம், வானொலி தந்த பாடம். உங்கள் கருத்துக்களோடு இன்று காலை 9 மணிக்கு வருகிறது வானவில் வானொலி தந்த பாடமாக. வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திட்டங்கள்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: எழில் தேவி.
0: எழில், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா?
1: நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் மேடம், டெய்லரிங்
0: பண்றேன். வேலையெல்லாம் முடிஞ்சதுங்களா?
1: வேலையெல்லாம் பார்த்துட்டே உங்கள்கிட்ட பேசுறேன் மேடம்.
0: சரி, இன்னைக்கு வந்து பொழுது வந்து ரொம்ப அழகா புலர்ந்துருக்கு. இந்த நாளில் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு விடியலை பார்த்தீங்களா நீங்க?
1: ஆமா மேடம், எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு,
0: நிறைய இருக்கும்.
1: எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எதிர்பார்ப்போட இருந்தாதான் சுறுசுறுப்பா இருப்பாங்க.
0: அப்ப எதிர்பார்ப்பு அப்படின்றது ஒரு சுறுசுறுப்பா உங்களுக்கு தருதுன்றீங்க.
1: ஆமா மேடம்.
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாமா?
1: விசுவாசம் படத்துல இருந்து மேடம், என் குடும்பத்துல எல்லாரும். தேங்க்யூ மேடம்.
0: என்ன பாடல்?
1: விசுவாசம் படத்துல இருந்து எந்த பாட்டுனாலும் ஓகே.
0: எதை கொடுத்தாலும் நாங்க கேட்போங்க. அவ்வளவு அருமையான பாடல்கள் கேட்போமா? நன்றிமா.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
6: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர். ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
7: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
10: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
9: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
9: மேலும் இணைந்து வழங்குவோர் புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
12: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 3846.
13: அன்பளே சொல்லும் நேரம் 8:24 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதுரராகம் விருதுநகர் அன்பர்களோடு. இன்று காலை 9 மணிக்கு வரும் வானவில் கேட்கிறது வானொலி தந்த பாடம். வருக வணக்கம்.
14: வணக்கம் வணக்கம்.
13: வணக்கங்க.
14: என் பேர் சித்ரா செல்விக்கா. ஒரு 5-6 மாசத்துக்கு மேல பேசுனேங்கக்கா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஸ்கூல்ல வேலை பாக்குறேன். அதுமாதிரி ஸ்கூல்ல எல்லாரும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிள்ளைங்க எல்லாம் கை தட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. 6 மாசத்துக்கு முந்தி இருக்கும். 6 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா.
13: அதாவது சித்திரை செல்வி பேசும்போது அவங்களோட இந்த பழைய நினைவுகளை மீட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தடவை பேசிருக்கீங்க. ஆனா அந்த சந்தோஷம் இன்னும் உங்க மனசை விட்டு அகலவே இல்ல.
14: பிள்ளைங்க எல்லாம் கை தட்டினது ரொம்ப சந்தோஷம். மிஸ் எல்லாம் கை எங்க ஸ்கூல் நடத்துற மிஸ் கை தட்டி கை கொடுத்து பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
13: அந்த சந்தோஷம் இன்னும் இரட்டிப்பாகுது. இன்னைக்கு நீங்க இணைப்புல பேச வந்திருக்கீங்க.
14: ரொம்ப சந்தோஷமா
13: இருந்துச்சு. சரிங்க சித்திரை செல்வி, இந்த நாள் வந்து அழகா நம்மளுக்காக விடிஞ்சிருக்குது. நமக்கான நாளா இருக்குது. இந்த நாள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்ட்ட இருந்துச்சா?
14: இந்த நாள் வந்து எல்லா யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம எல்லாரும் சந்தோஷமா பாத்துக்கிடணும், அவ்வளவுதான்க்கா.
13: உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில எதுவும் இல்ல.
14: யாரும் எல்லாரும் எல்லா பிள்ளைகளை பிள்ளைகள் பேரம்பேத்திக எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். நம்மளால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராம நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கிற மாதிரி கடவுள் நமக்கு இது கொடுக்கணும், உதவணும்னு நினைக்கிறேன்.
13: நல்ல விஷயமா. என்ன பாடல் கேக்கலாம்?
14: இந்த படத்துல இருந்து எஜாமி பாட்டுக்கா.
13: எந்த படத்துல இருந்து? எந்த பாட்டு?
14: இட்லி கடையில இருந்து எஜாமி பாட்டு
13: கேக்கலாங்களா? நன்றிங்க.

0: உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: நெருப்புள்ளி ஐந்தில் இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பரவலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345
4: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: மண்ணுலக சாணக்கியன் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. மனதோடு ராகம் அறிமுக விருதுநகர் அன்பர்களோடு வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கங்க.
8: வணக்கம்.
7: வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம்.
8: பழனிசாமி சிவகாசி.
7: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
8: நான் இந்த ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த லேபிள் பிரிண்டிங், ஆஃப்செட் பிரிண்டிங்
7: நமக்கானது சரியா இருக்கணும் அப்படின்ற ஒரு
8: என்ன
7: பாடல் கேட்கலாம்?
8: எனக்கு சிவாஜி படத்துல இருந்து காவிரியாரும் கைக்குத்தல் பாட்டு
7: பாடல் கேட்கலாங்களா? நன்றிங்க.
9: சந்திர

0: Viking Bunions and Briefs.
1: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: மதுரை மடீசியா நடக்கும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட் மந்த்ரா.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
2: மேலும் இணைந்து வழங்குவோர் புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
4: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 3846.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜ பாக்கு.
9: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
5: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 3846.
6: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.
5: இன்று உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை. 8:45 விருதுநகர் அன்பர்களோடு வருக. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கங்க.
6: விருதுநகர் மாவட்டம் அமேரிலிருந்து ராஜ் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா
5: மேடம்? நலமா இருக்கும் ராஜையா, எப்படி இருக்கீங்க?
6: சூப்பரா இருக்கும்
5: மேடம். இந்த நாள் வந்து நமக்காக கிடைச்சிருக்குது, இந்த நாள் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்ப்பு வச்சிருந்தீங்களா?
6: கண்டிப்பா மேடம். இந்த நாள் போல எல்லா நாளும் சிறப்பாக இருக்கணும் மேடம். அது சமயம்
5: அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம்?
6: விஜய் படத்துல ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க மேடம்.
5: பாடல் கேட்போமா? நன்றிங்க.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை மடீசியா நடத்தும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி July 24 to 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
8: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 3846.
9: கோடை பண்பலை 100.5 சைபால்.
10: முகத்தில் வருவா சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
11: சைபால்
9: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
12: ஒருத்தன் வேகமாக ஓடி வந்தான். ஏப்பா அப்படி தலை தெறிக்க ஓடி வர்றேன்னு கேட்டேன். பின்னாடி துரத்திக்கிட்டு வருது சார் அப்படின்னா. ஏதாவது நாய் துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவனுக்கு பின்னாடி பார்க்குறேன். கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏன்ப்பா எதுவும் உன்னை துரத்துறது மாதிரி தெரியலையேன்னு. நல்லா பாருங்கள் சார் அப்படின்னா. பார்த்துட்டு தான் சொல்கிறேன். என்ன இதோ பாருங்கள் சார், இதுதான் என்னை துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்கே அவனுடைய நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் விவரமாக பேசினான். சார், எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதை என்னால் சகிக்கவே முடியல. இதை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியலேன்னா. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமாக சொன்னான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். ஆழமாக ஒரு குழியை தோண்டியிருக்கான். குனிஞ்சு பார்க்குறான். அந்த குழிக்குள்ளே தன்னுடைய நிழல் தெரியுது. ஆஹா, இதுதான் சமயம், நிழல் இப்போ குழிக்குள்ளே இருக்குது, மண்ணை போட்டு மூடி விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான். பார்த்தா இப்போ அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேலே வந்து நிற்கிது. இது ஏதுடா ரொம்பா போச்சு அப்படின்னு அவசரமாக மண்ணை வாரி போட்டு மூடி பார்க்குறான். குழி பூராவும் மூடி விட்டு பார்க்குறான். மறுபடியும் நிழல் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. சரி, இதை வந்து குழியில் புதைக்க முடியாது அப்படின்னு

0: முடிவு பண்ணிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போடுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம், இவன் மேற்கை நோக்கி ஓடிக்கிட்டுருக்கிறான். ஓடி ஓடி பார்க்குறான், நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டுருக்கு. சரி திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சடார்னு திரும்பி ஓட ஆரம்பித்தான். பார்த்தான், அப்பாடா நிழலை காணலை. கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்று அப்படியே சாவகாசமாக திரும்பி பார்க்குறான், பின்னாடி நின்றுக்கிட்டுருக்குது நிழல். இப்படி ஓடி வந்து தான் இங்கே நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிகிட்ருக்கிறான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டோம் என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இந்த பாருப்பா, நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கொண்டார். அது நல்ல உச்சி வேலை, அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறான், நிழலை காணலை. அவன் இப்போ தான் நிம்மதியாக இருந்தான். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படி தான் ஓடிக்கிட்டுருக்குறாங்க. நான் எனது அப்படிங்கிற ஆணவம் தான் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் அது முன்னாடி வந்து நிற்கிது. பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்துவிடுது. பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில் அது முழுசுமாக மறைஞ்சுடுது. தன்னை உணர்கிற வேலை அது. அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர். நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருந்தான், ஏண்டா இப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். ஆசை துரத்துது, அதுதான் ஓடி வர்றேன்னா. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க, என்னை எப்படியாவது பிடிச்சிடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை. அந்த ஆசை இப்போ என்னை துரத்தி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். குறுக்க நிற்காதீங்க சார், வழியை விடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடி
1: மறைஞ்சான். மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
5: மேலும் இணைந்து வழங்குவோர் புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
7: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 3846.

0: படைப்பன் விலை நெருப்புள்ளி ஐந்தில் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345
4: or visit www.mahindra.org. காலேஜ் வழங்கிய மனதோடராகும்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: விருதுநகர் மாவட்ட அன்பர்களை சந்தித்து நிறைவு பெறுகிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு முயற்சித்த பங்கு பெற்ற கேட்டு உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் மனதோடு ராகம் பாடும் நாளை காலை 8 கதிரவன் தந்த இந்த புதிய நாளை மகிழ்ச்சியோடும் இனிமையாகவும் தொடங்குவோம். விடைபெறுகிறேன் உங்கள் லட்சுமி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. இனி அலைவரிசை 100.5 என கேட்கலாம் வானவில் வானொலி தந்த பாடம். வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 152,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,000 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு

இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரையில் நடைபெறுகிறது. சீனா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரோன்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
5: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
6: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
7: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று நண்பர்களே. 1927 ஜூலை 23 நாளில், அதாவது இதே தினத்தில், இந்தியாவின் மும்பையில் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் தனது முதல் வானொலி சேவையை தொடங்கி இன்று வரை மக்களோடு மக்களாக, மக்களுக்காக சேவையாற்றி வருகிறது. மக்களின் அன்றாடங்களில் ஒன்றாகவும் குடும்ப அங்கத்தினர் போல கருதப்படும் வானொலி வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட முக்கிய காரணியாக அமைந்திருக்கிறது. அப்படி உங்களின் வாழ்க்கையில் எப்படியான தாக்கத்தை வானொலி ஏற்படுத்தியது, அது தந்த பாடம் என்ன என சொல்ல வாருங்கள் இன்றைய கோடை பண்பலை 100.5 MHz வானவில்லுக்கு. வானொலி தந்த பாடம் குறித்து சொல்ல அழைக்கலாம். அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454-42. வானொலி தந்த பாடம், நீங்கள் சொல்லும் பாடத்தை கேட்க காத்திருக்கிறார் மயிலப்பன் அவர்கள்.
8: நேரம்

0: 9:55 கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இந்த காலை பொழுத உற்சாகமாக்குவதற்காகவும் பயனுள்ளதாக்குவதற்காகவே இப்போ மலர்ந்திருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் வானொலி தந்த பாடம். ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஒரு அழகான காடு, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய அருவி, நல்லா ஆர்ப்பரித்து அருவியில் அப்படியே தண்ணி படபடபடபடன்னு கொட்டுது. அது விழுகிற இடத்துல பார்த்தோன்னா அந்த அருவியோட தண்ணி எங்கே ஆர்ப்பரித்து கொட்டுதுன்னா ஒரு பாறை மேலே கொட்டுது. அந்த கொட்டக்கூடிய தண்ணி அப்படியே அந்த பாறையில் பட்டு செதறுது. செதறி ஒரு பெரிய ஒரு நீரோடையாகவே அந்த இடத்துல அந்த நதியை மாதிரி அது பிரவாகம் எடுத்து ஓடுது. அந்த கரையோரத்தில், அந்த அருவியின் கரையோரத்தில் ஒரு அழகான கருப்பு நிற கரடி என்ன பண்ணுது, அந்த நதியில் போகக்கூடிய மீனை பிடிக்க முயற்சி பண்ணுது. முத முறை முயற்சி பண்ணுது, பிடிக்க முடியலை. ரெண்டாவது முறை பிடிக்க முயற்சி பண்ணுது, அப்படி கையில் பட்டுட்டு மீன் தப்பிச்சிருச்சு. மூணாவது முறை முயற்சி பண்ணுது, கையில் மீனை பிடிச்சிருச்சு, வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது மீன் தவிடுது. நான்காவது முறையாக முயற்சி பண்ணி மீனை பிடிக்குது. சரி, இந்த கதையை இப்போ அப்படியே நிறுத்துவோம். இப்போ வானவில் தலைப்புக்கு வருவோம். வானொலி தந்த பாடம். இப்போ இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தரோட கற்பனையிலையும் ஒரு அழகான காடு வந்திருக்கும், ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி வந்திருக்கும். நீர்வீழ்ச்சி விழுகக்கூடிய தண்ணி, அது பாறையில் பட்டு சிதற காட்சி, அது பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சி, கரையோரம் கருப்பு நிற கரடி, கரடி மீனை பிடிப்பதற்கான முயற்சி, நான்காவது முயற்சியில் மீனை பிடிச்சது, இன்னும் சாப்பிட்டுச்சான்னு தெரியாத ஒரு சூழலில் கதை நிற்கிது. ஆனால் பாருங்களேன், வானொலியில் ஒரு குரல் ஒரு கதையை சொல்லும்போது மனசில் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கற்பனை காட்சி கண் முன்னே விரிஞ்சிருக்கும், கற்பனையை வானொலி வளப்படுத்துது. இப்போ இவ்வளோ சொன்னதையும் நீங்கள் காது கொடுத்து கேட்டிருப்பீங்க, உங்களோட கேட்கும் திறனை வானொலி ஊக்கப்படுத்துது. அதையும் தாண்டி நான் சொல்கிறதெல்லாம் கவனித்தா தானே, அப்போ கவனிக்கக்கூடிய திறனையும் என்ன பண்ணியிருக்கு வானொலி, நம்மளை அறியாமல் நமக்கு அதை வளர்த்து கொடுத்துருக்கு. இப்படி வானொலி அன்றாட வாழ்வில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்குது. நீங்கள் இந்த வானொலி உங்களுக்கு என்ன பாடம் தந்தது, நீங்கள் வானொலியிடம் என்ன பாடம் பெற்றீர்கள் அப்படின்ற கருத்தை இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் முன்வைக்கலாம். ஏப்பா தலைப்பை சொல்லியிருக்க, உனக்கு வானொலி என்ன தந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு முக்கியமான விஷயத்தை தந்துச்சு. நம்ம எல்லாம் படிக்கிறப்பையோ இல்லை செவிவழி செய்தியாவோ கேட்டிருப்போம், காலம் பொன் போன்றதுன்னு. காலமும் நேரம், அதை கால நேரம் யாருக்குமே காத்திருக்காதுன்னு சொல்லி கேட்டிருப்போம். அதனால் கேட்டதோடு மட்டும் இல்லாமல் இந்த வானொலியில் அது ஒரு பாடமாகவே எனக்கு அமைஞ்சிருக்கு. 9:03 நிலையத்தில் வானவில் ஆரம்பிக்கும்னா துல்லியமாக ஆரம்பிக்கும், யாருக்காகவும் காத்திருக்காது. அப்போ நேரம் யாருக்கும் காத்திருக்காது, இந்த வானொலியும் யாருக்கும் காத்திருக்காதுன்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த வானொலி தந்தது. உங்கள் வாழ்வில் வானொலி தந்த பாடத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சொல்லிடலாம். 24 24 24 என்ற எண்ணில் அறிமுக நேயர்களும், 24 24 26 என்ற எண்ணில் அனைத்து நேயர்களும், 24 24 29 மகளிர் பங்கு கொள்ளலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0545 42 தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் முத நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: அன்பிற்கினிய மயிலப்பன் ஐயாவுக்கு இனிமையான காலை வணக்கம் சொல்லி இணைப்பில் இணைவது நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்து ராஜசேகரன் ஐயா.
0: நாமக்கல் மாவட்டம் ராஜசேகரன் ஐயா, வானொலி தந்த பாடம் சொல்லுங்களே.
1: ஐயா, வானொலியோட என்னுடைய தொடர்பு 47 ஆண்டுகள் பயணம். SLC 78 படிக்க உள்ள இருந்து ஆரம்பித்தது, இந்த நிமிடம் வரை வானொலியோடு தான் பயணிக்கிறேன் ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் வானொலி என்பது, அதாவது நம்ம அவைப்பாட்டி சொன்ன மாதிரி, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளும் சொல்ற மாதிரி, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை எவ்வளவோ வந்து வானொலி டெய்லி சொல்லுதுங்க. அதை விட மாதா பிதா குரு தேவன்னு சொல்லக்கூடிய அந்த வரிசையில இந்த நான்கையும் ஒரே சேர கொடுக்கக்கூடியது நம்ம வானொலி தாங்க ஐயா.
0: சரி, வானொலி உங்களுக்கு என்ன கொடுத்தது அது சொல்லுங்களேன். வானொலி தந்த பாடம் என்னன்னு
1: முதலில் நீங்க சொன்ன போ, அந்த கால அந்த காலத்தை நேரத்தை வந்து எனக்கு வந்து சரியான நேரத்தை வந்து கடைபிடிக்கிறதுக்கான முதல் உதவி ஆகுதுங்க ஐயா ஃபர்ஸ்ட்.
0: சரிங்க ஐயா.
1: அடுத்து நான் படைப்பாற்றலை வளர்க்க எனக்கு உதவிச்சிங்க. நான் வந்து கவிதைகள் மற்றபடி வந்து எழுதக்கூடிய இந்த ஆற்றல் வந்து எனக்கு வந்து அதிகரித்து காரணமானது வானொலி தான். நான் படிச்சது 12 ஆ இருந்தா கூட என்னுடைய அறிவாற்றலை வந்து வளர்க்கறதுக்கு வந்து வானொலி வந்து ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது. நான் சொல்றேன் ஐயா பெருமையா, நான் வந்து எழுதுறதுக்கு வந்து எனக்கு வந்து உற்சாகம் கொடுத்தது வானொலி தான் ஐயா. அண்ணன் இன்னை வரைக்கும் நான் எழுதுறதே நிறுத்துறது இல்லைங்க, எழுதித்தாங்க இருக்கிறேன்.
0: நன்றிங்க, நன்றி உங்களுடைய கருத்திற்கு நன்றி. நேரம் 9:11:31. இன்றைய வானவில்லின் வண்ணம் வானொலி தந்த பாடம். இன்று இந்திய ஒலிபரப்பு நாள். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் ஒரு அருமையான துவக்கம் கானல் மேனன் கொடுத்தாங்க. எப்போ என்னைக்கு, அதாவது ஜூலை 23 தேதி 1927 இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி, அதாவது ஐபிசின்னு சொல்கிற நிறுவனமாக நிறுவப்பட்டு முதல் ஒளிபரப்பு நாளாக இன்று துவங்கிய நாள் இதை நினைவு கூறும்.

0: வகையில் கொண்டாடும் விதத்தில் இந்திய ஒளிபரப்பு நாள் இல்லை தேசிய ஒளிபரப்பு நாளாக நம்ம இந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். அதை முன்னிட்டு தான் இன்றைய வானவெளியின் தலைப்பும் வானொலி தந்த பாடம். தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கவுன்சிலிங் கோட் 2624.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கவுன்சிலிங் கோட் 2624.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-515-1.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
10: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
13: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
14: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
15: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
14: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
15: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
16: கவுன்சிலிங் கோட் 4959.
14: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
17: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
17: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: தொடர்புக்கு 8985712345.
19: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
20: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
19: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
20: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
19: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
21: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
22: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
23: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
24: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
23: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 முதல் August 15 வரை.
24: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
23: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
25: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
23: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
25: அப்படியா?
23: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
25: அப்போ இப்பவே போலாம்.
24: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி,
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: புதுக்கோட்டை இழுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
5: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இழுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
6: விதையும் இங்கே விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி இழுப்பூர் புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
7: கோடை பண்பலை 100.5. நேரம் 9:19. வானவில் நிகழ்ச்சி இந்த காலை பொழுதை இனிமையாக்க இன்றைய என்ன தலைப்பில் வளம் வந்துட்டுருக்குன்னா, வானொலி தந்த பாடம். இந்திய ஒலிபரப்பு நாள் நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. வானொலி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பாடம் தந்தது அப்படின்ற நிகழ்வை அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. ஒரு நேயர் ஒரு அனுபவத்தை பகிர்ந்தீங்கன்னா நிறைய நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். அதனால் உங்களோட கருத்தை ஒரு வரியில் சுருக்கமாக சொன்னால் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்க, வானொலி என்ன பாடம் தந்ததுன்னு சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
8: ஐயா. வணக்கம்.
7: வணக்கம் அம்மா.
8: சகுந்தலா காரைக்குடி.
7: காரைக்குடியிலிருந்து சகுந்தலாமா, சொல்லுங்கம்மா. வானொலி தந்த பாடம்.
8: பாடம் உங்களோட நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்க தைரியத்தை தந்ததே வானொலி தான்.
7: சபாஸ், தைரியம் தந்தது வானொலி.
8: நன்றி ஐயா அம்மா. இந்த மாதிரி தமிழ் சொற்கள் உள்ள அழகு புரிஞ்சது கொடை பண்பலை கேட்டதுக்கு அப்புறம் தான்.
7: நன்றிங்கம்மா, நன்றி. உங்களோட கருத்துக்கு நன்றி. வானவில் இன்று என்ன வண்ணத்தில் வளம் வந்துட்டுருக்குன்னா, வானொலி தந்த பாடம்ன்ற தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு. உங்களோட கருத்தை வானொலி என்ன பாடமாக தந்தது அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க. ஒரு நேயர் ஒரு கருத்தை பகிர்ந்தீங்கன்னா நிறைய நேரம் நம்ம சந்திக்கலாம். இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
9: நான் வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சார்.
7: ஐயா உங்கள் பேர்?
9: முத்துபாக்கியம் செம்பட்டி.
7: முத்துபாக்கியம் செம்பட்டி.
9: ஆமாங்க சார்.
7: ஐயா சொல்லுங்க ஐயா. வானொலி தந்த பாடம்.
9: வானொலி தந்த பாடம் நான் முடிச்சுக்கணும். ஒரு மாடு
7: சொன்னாலே
9: சரி. நீ அப்புறம் ஜான் பீர்ஸா போட்டார் ஒரு பாட்ட.
7: என்ன
9: பாட்டு போட்டா தெரியுங்களா? உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி, அதை நினைத்து பார்த்து நிம்மதிய நாடு அப்படின்னு ஒரு பாட்டை போட்டாரு. அன்னைக்குல இருந்து அந்த அந்த இது எனக்கு வரல. இப்ப நான் வாழணும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை கேட்டதுல இருந்து. ஆமா, இன்னைக்குல ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு.
7: சரிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றி. தன்னம்பிக்கை தந்தது வானொலி அப்படின்னு அவங்களோட கருத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இணைப்பில் யார் இணையிறாங்க? வணக்கம்
10: ஐயா. காலை வணக்கம்.
7: காலை வணக்கம் ஐயா.
10: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துலேருந்து இளங்கோங்க ஐயா.
7: இளங்கோ ஐயா, வானொலி தந்த பாடம் சொல்லுங்களேன், கேட்டுருவோம்
10: ஐயா. முதல்ல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நேரம் தவறாமை. இந்த நேரத்தை கரெக்டாக கணிக்கிறது வந்து வானொலி. இந்த நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வானொலி. அதனால தான் நான் நேரத்தை வந்து எப்பயும் கடைபிடிப்பேன். அதே மாதிரி படிப்பு எனக்கு குறைவு என்றாலும் படிப்பினை கற்றுக் கொடுத்தது வானொலி. படிப்பு கம்மி தான், நிறைய எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்குது. இப்படிதான் இருக்கணும் ஒரு மனிதனா, இப்படிதான் இருக்கணும், ஒண்ணும் இல்லை, நல்ல ஒழுக்கம், எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுக்கு வானொலி எனக்கு தூண்டுகோலா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் 4வது படிக்கிறப்பல இருந்து வானொலி
7: கேட்டுருக்கிறேன்.
10: இப்ப வந்து 4வதுனா கிட்டத்தட்ட 9 வயசுல வச்சுக்கோங்க, இன்னைக்கு 61 வயசு வரைக்கும் வானொலியோட இன்னும் தொடர்புலயே இருக்கிறேன். ஆமா, அதுக்கு அது கட்டி படிப்பு என்னன்னா, எனக்கு வந்து கூட என் வானொலி பயணிக்குதுங்க ஐயா, என் கூடைய. அதனால எனக்கு வானொலி என்ன நல்ல ஒழுக்கத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. இப்படிதான் பேசணும், இப்படிதான்.

0: இருக்கணும். இதுதான் நீ தான் மனிதன். ஒரு மனிதன் முன் மனிதன் ஆவறாரு அப்படின்னா வானொலி கேட்டுட்டு வானொலியோடு பயணிக்கிறான் பாருங்க, அது நல்லொழுக்கத்தோட அப்பதான் முழு மனிதன் ஆகிறான் என்பது என்னுடைய கருத்து.
1: நன்றிங்க, நன்றி. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது வானொலிங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கருத்தை பகிர்ந்துருக்காங்க. அடுத்த நேயர் யார் இணைப்பில் இணைகிறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: வானொலி என் வாழ்வில் எனக்கு கிடைத்த பொக்கிஷம். இனிய உற்சாகமான காலை வணக்கம் கூறி இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் அயம்பதூர்ல இருந்து கலைச்செல்விங்க.
1: கலைச்செல்வி அம்மா, வானொலி தந்த பாடம் என்ன பாடம் தந்தது சொல்லுங்களேன்.
2: உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சிங்க.
1: மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: எனக்கு பாத்தீங்கன்னா நான் 2005 இருந்து நான் நம்ம பண்பலை கோடை பண்பலை வானொலி தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் ஒரு பழைய நேயர் என்பதில் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: வானொலி பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு கவலைகள், என்னோட கவலைகளை எல்லாம் மறக்க செய்த ஒரு அரும்பெரும் மருந்துன்னு சொன்னா நான் நம்ம வானொலி தான் சொல்லுவேன். அதுல உள்ள பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப, எனக்கு மெலோடி சாங்கு நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த ஒரு மணிக்கு வர நெஞ்சில் நிறைந்தவை, இதெல்லாம் நிறைய நான் கடிதங்கள் எழுதக்கூடிய ஆளு நானு. அதனால எனக்கு நான் ரொம்ப எனக்கு நான் நேசிக்கிறது நம்ம 100.5 மட்டும்தான் நான் நேசிப்பேன்.
1: மேட்டூர் பக்கம் இப்ப நல்ல வானொலி கேக்குதாமா?
2: ஏங்க எடுக்கலீங்க, கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுங்க.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரி.
2: எடுக்கலீங்க, எங்களுக்கு எல்லாம் எடுக்கவே இல்லைங்க. இப்ப ரொம்ப எனக்கு ஒரு மனக்கவலைக்கு உள்ளா இருக்கிறேங்க நானு.
1: சரி, அது சரியா ஆயிரும். இப்படியும் மேட்டூர் வட்டம்ன்றதுனால தான் எனக்கு அந்த கேள்வியை முன்வைக்கணும்னு தோணுதுமா. நன்றிங்கம்மா.
2: கண்டிப்பா கண்டிப்பாங்க, நானே உங்ககிட்ட சொல்லலாம் இருந்தேங்க.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி. கவலைகளுக்கு அருமருந்தா நம்ம வானொலி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நேரம் 9:23, 45 கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவிலின் வண்ணம் வானொலி தந்த பாடம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மலேசியா நடத்தும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி July 24 to 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
1: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
5: கொடைப்பண்மலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
2: புதுக்கோட்டை இழுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
4: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இழுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846. விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி.

0: ஆகஸ்ட் 17 வரை.
1: கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வானவில்லின் வண்ணம் வானொலி தந்த பாடம் இந்திய ஒலிபரப்பு நாள் நிகழ்ச்சியாக வளம் வந்துட்ருக்கு. வானொலி உங்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்தது, நீங்கள் வானொலியிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. நிறைய விஷயம் கற்றுக்கிருப்போம் வானொலியிலிருந்து, நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். இருந்த போதிலும் நீங்கள் கற்றுக்கிட்ட அவ்வளோ விஷயத்தையும் சொல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அது சார்ந்த கருத்துக்களை நீங்கள் முன் வச்சிங்கன்னா கேட்க இனிமையாக இருக்கும். நிறையா நேயர்கள் பங்கேற்கலாம். சரி, இதெல்லாம் சொல்லிட்டப்பா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளணும், நாங்கள் இப்போ தான் வானொலி கேட்க ஆரம்பித்தோம், பேச ஆசைப்படுறோம் அப்படின்ற நேயர்களுக்காக, எல்லா நேயர்களுக்காகவும் தொலைபேசி எண்ண ஒரு முறை சொல்லிடலாம். 24 24 24 என்ற எண்ணில் அறிமுக நேயரும், 24 24 26 என்ற எண்ணில் அனைத்து நேயர்களும், மகளிருக்கான எண் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். அப்படி தொடர்பு கொண்டு இப்போ இணைப்பில் யார் காத்திருக்காங்க, என்ன கருத்தை முன் வைக்கிறாங்க, கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நான் ராமநாதபுரம் மாவட்டம் கம்பதி வட்டம் நகரத்தார் குறிச்சி கிராமத்துலேருந்து முனியசாமி பேசுறேன்.
1: முனியசாமி ஐயா, வானொலி தந்த பாடம் சொல்லுங்களேன், கேட்டுருவோம்.
2: பாடமையா, நான் 6:45 வந்து செய்தி கேட்பையா, காலையில இருந்துருச்சேன். ஒரு பாடல் போட்டு 7 ஒரு கருத்து சொல்லுவாங்க ஐயா, அந்த தினந்தோறும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து கருத்து சொல்லுவாங்க. அது நான் வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கடைபட்டு மனைவி இழந்துட்டேன், அந்த நேரம் வந்து சில இதுகளை சொல்லுவாங்க, கருத்துல சொல்லும் போது அது எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சியா இந்த வானொலி வந்து. அதுல இருந்து இப்ப பாதி நான் மீண்டு வந்துட்டேன், அது வந்து எனக்கு வானொலி ரொம்ப உதவி எனக்கு.
1: நன்றிங்க, நன்றி. சுருக்க சொன்னாலும் அழகாக சொன்னாங்க. தைரியம் கொடுத்துச்சு, தன்னம்பிக்கை கொடுத்துச்சு, கடினமான சூழலை கடந்து வந்துட வழிவகுத்துச்சுன்றத ஒரு வரியில் ஒரு கருத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ இணைப்பில் இணையம் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: காலை இனிய வணக்கம் சொல்லி இணைப்பில் இணைவது ஈரோடு பசுமை நகர் பரிமளா நலம் நலமறிய
1: ஆகும். அங்கே அனைவரும் நலமாக இருக்கோங்கம்மா, நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
3: ஹலோ.
1: ஆமாம், கேட்குது கேட்குது, பேசுங்க பேசுங்க.
3: அதாவது வந்து நான் ரொம்ப சிரமத்துல மன உடஞ்சி மனசுல அப்படியே முள்ளு குத்தி வேதனையில இருந்தேன். இந்த எப்பந்தான் என்னை மனுஷி ஆக்கி இன்னைக்கு மத்தவங்களுக்கு நான் சொல்லி மத்தவங்களை கேட்க வச்சிருக்கிறேன்.
1: இன்னைக்கு
3: அந்த அளவுக்கு திறமையா இருக்கிறேன்னு சொன்னா வானொலி தான் சார்.
1: நன்றிங்கம்மா, நன்றி. மன வேதனையிலிருந்து மீட்டெடுத்தது வானொலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இணைப்பில் இணையும் நேயர்.
4: எங்களின் அன்புக்குரிய மயிலப்பன் ஐயா, இனிய காலை வணக்கம். புதுக்கோட்டம் இழுப்பூர் தாலுகா எனக்கு கிராமத்தில் இருந்து திருப்பதி பேசுகிறேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா திருப்பதி ஐயா?
4: கண்டிப்பா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க.
1: சொல்லுங்க ஐயா, வானொலி தந்த பாடம்
4: ஐயா. நம்ம கோடை பண்பலை வானொலி போது நம்மளுடைய இதய துடிப்புங்க ஐயா. கண்டிப்பா நமக்கு எப்படி இதய துடிப்பு முக்கியமோ அது போல இருந்து எனது வாழ்க்கையில வந்து ஒரு முக்கிய பங்காற்று ஐயா நமது கோடை பண்பலை வானொலி.
1: என்னன்னு ஒரு விஷயமா சொல்லுங்க, அப்படி ஆரம்பிங்க.
4: இல்லைங்க, நான் கல்லூரி முடிச்சு விட்டு வேலை இல்லாமல் இருந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வேலையே கிடைக்காதுங்கிற ஒரு சோர் உடைஞ்சு இருந்த நேரத்தில் நமது வானவில் நிகழ்ச்சியை கேட்டு கேட்டு அதனுடைய ஊக்கமும் தாக்கமும் தன்னம்பிக்கையும் பெற்று ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து கூலி தொழில போன நாள் வந்து இன்னைக்கு சூப்பர்வைசரா இருக்கேன் ஐயா. ஒரு 30 வேலை பார்க்குற அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா நம்ம வானொலி தான் காரணம் ஐயா.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றி. இதய துடிப்பாக இருக்குன்றதும் கேட்டதே எனக்கு ஒரு நிமிஷம் சிரிப்பே வந்துருச்சு. எனக்கு வானொலி தான் இதய துடிப்பு அப்படின்னு. நிஜமாக இன்றைய சூழலில் நம்மள பலருக்கும் இதய துடிப்பே வானொலி தான். கேட்கலைன்னா அன்றைய நாள் சிறப்பாகவே இருக்காதுன்ற நம்பிக்கை எக்கச்சக்க வேர்ட்டு இருக்குது. எப்படினாலும் ரேடியோ கேட்கணும்னு சொல்லி அது ரொம்ப மகிழ்வு. இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்க, வானொலி என்ன பாடம் தந்ததுன்னு சொல்ல இருக்காங்கன்னு கேட்டுடலாம் வானவில் நிகழ்ச்சியில். வணக்கம்
5: ஐயா. வணக்கம். சமயபுரம் சர்வேஸ்வரி.
1: சர்வேஸ்வரி அம்மா சொல்லுங்களேன்.
5: ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா
1: நலமா இருக்கோங்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம். அதாவது எனக்கு வானொலி இல்லன்னா எனக்கு சிறப்பே ஆகாது. எனக்கு வானொலி தான், அதாவது எனக்கு கட்டு கொடுத்த உயிர் நாடியே எனக்கு வானொலி தான். அதாவது சின்ன குழந்தையில இருந்து எனக்கு 5 இருந்து எங்க அம்மா வானொலிய கேட்க வச்சு கத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் மாற்றுத்திறனாளி, அதனால எனக்கு வந்து 5 இருந்து எங்க அம்மா வானொலியில கத்து கொடுத்ததே எனக்கு வானொலி தான். எனக்கு அதாவது இவ்வளவு டேலண்டா இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கு வானொலி தான்.
1: பேசுறதுக்கு தைரியம் கொடுத்தது, பேச வச்சது வானொலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இப்படி இருக்கு நிறைய நிகழ்வுகள். இன்னும் ஒரு நேர சந்திச்சுட்டு அப்புறம் நம்ம விளம்பர இடைவேளைக்கு போலாம். இப்ப இணைப்பில் யார் இணையறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
6: வணக்கம். வானொலியை கண்டுபிடித்தவருக்கும் வானொலி ஒளிபரப்பு நாளைக்கும் அன்பு தம்பி மயிலப்பன் அவர்களுக்கு முதல் வணக்கம், அன்பான வணக்கம் கூறுவது புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபுரத்திலிருந்து 15 நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்கம்மா, நீங்க நலமா?

0: இருக்கீங்களா?
1: ஆமா இருக்கும். உங்களை நேரில் ஒரே விழாவில் சந்திச்சது ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சேன்.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி.
1: அதாவது வானொலி வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் வானொலி வந்து எனக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஒரு பாடம் சொன்னா எனக்கு தைரியம், எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தைரியமும் தன்னம்பிக்கையும், ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு ஒரு மனநிலையை வந்து உற்சாகமாக வைத்துக்கக்கூடிய ஒரு சிறந்த மனநிலையை வந்து எனக்கு இந்த வானொலி கொடுத்துருக்கு. என்ன உயிரினுக்கு மேலான் அதை நினைச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களை வந்து நம்ம அந்த இன்னைக்கு வந்து இந்த இது திருக்குறள் எல்லாம் வந்து நம்ம சின்ன குழந்தைகள படிச்சு பார்த்தாலும் இப்ப வந்து திருக்குறள்ல வந்து நம்ம சொல்றது அந்த புத்தகத்தை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த மிகப்பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் பாடத்தை எல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. வானொலியில ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நம்ம கேட்டு கேட்டு நம்மள வந்து வந்து ஒரு நினைவாற்றலையும் அறிவாற்றலையும் ரொம்ப அதிகமா நமக்கு கொடுத்துருக்குப்பா.
0: நன்றிங்கம்மா, நன்றி. அடையாளத்தை கொடுத்ததுன்னு அவங்க சொன்னாங்கல்ல, அது நிஜமும் கூட. இன்றைய சூழலில் வானொலியில் பேசுகிற ஏ அக்கா நீங்களா, ஏ அம்மா நீங்களா, அண்ணன் நீங்களா, இப்படி எக்கச்சக்க பேர் அவங்களோட உணர்ச்சிகளை பகிர்றதற்கு காரணமாக இருக்கிறது அந்த வானொலி தான். நல்ல உறவுகளை வானொலி ஏற்படுத்தி தந்திருக்கு, பழகக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்குன்ற விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துருக்காங்க. நிறைய நேயர்கள் வானொலி என்ன பாடம் தந்தது அப்படின்னு பகிர காத்துட்ருக்கீங்க. உங்களோட காத்திருப்பு இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமாக இருக்குது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌராமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். லேர்ன், இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
5: பிளஸ் 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மென்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரெய்னிங் அண்ட் பிளேஸ்மென்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டு முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
11: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
10: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
14: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன்கோ.
15: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
16: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
15: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
16: வாவ்,
15: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
17: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
13: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வானவிலின் வண்ணம் வானொலி தந்த பாடம். இந்திய ஒலிபரப்பு நாள் நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. வானொலி நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தியிருக்கு, நிறைய விஷயங்கள் தந்திருக்கு. நேரம் தவறாமை, நல்ல படிக்கக்கூடிய திறனை தந்தது, எழுதக்கூடிய திறனத்தை கொடுத்தது, தன்னம்பிக்கை கொடுத்தது நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க, தைரியம் கொடுத்ததுன்னு நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. 5 வயசுலேருந்து கேட்டுட்ருக்கேங்க, உயிர் நாடியாக இருக்கிறது வானொலி தாங்க அப்படின்னு எக்கச்சக்க கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. இப்போ கருத்தை யார் என்ன கருத்தை முன்வைக்க வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம்.
2: கோயில்பட்டியிலிருந்து சந்திரசேகரன் பேசுகிறேன். நான் 76-77 சென்னை விகித் பாரதியில் கேன்கிணங்கிற நிகழ்ச்சியை ரொம்ப விரும்பி கேட்குறேன். அதனை தொடர்ந்து பல வானொலிகளில் பாடல்களை மாத்திரமே கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு நிறைவில், 2006-2008 அப்புறம் கோடைப்பண்பலை வாயிலாக தொலைபேசியில் பேச போகும்போது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு மனிதனுடைய வட்டங்களே பெரிய வட்டமாக மாறும். தரமுடையவனாகவும், நான் நிற்கிற இடம் தரத்துடனும். ஐயா நீங்கள் இந்த பண்பலையில் பேசுனீங்கல்ல, ஐயா நான் நினச்சேன் நீங்கள் பேசுனீங்க அப்படிங்கிறது. கோடை பண்பலை வாயில் பேச போகும்போது தான் எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தையும், நான் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு உத்தத்திலையும் நான் எனக்கு வானொலி தந்த பாடம்.
1: நன்றிங்க, நன்றி. பேச கற்றுக் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ஐயா அருமையாக பேசுனீங்கன்ற பாராட்டையும் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு பகிர்ந்துருக்காங்க. வானொலி தந்த பாடம். உங்களோட கருத்துக்களை நீங்கள் முன் வைக்க விரும்புகிறீங்க, தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயராக இருந்தால் 24-24-24. அனைத்து நேயர்களும் 24-24-26. மகளிருக்கான எண் 24-24-29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42 தொடர்பு கொள்ளலாம். கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்க, வானொலி தந்த பாடமாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
3: சார். வணக்கம் சார். ஆலாமரத்தப்பட்டி தரூர் மாவட்டம் அரைத்திருச்சி வட்டம் ஊசமத்த கிராமம் இ ஆலாமரத்தப்பட்டியிலிருந்து அறிமுக நேரம் சார், வடிவேல் பேசுகிறேன் சார்.
1: ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க. வானொலி தந்த பாடம்
3: நல்ல கருத்துக்கள் எல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் வந்து நல்ல எழுத்துங்கள், நல்ல நிகழ்ச்சிகள், நான் வந்து அதிலிருந்து வந்து நல்லா ஒரு இதாக இருக்கிறாங்க, நல்ல அறிவு தன்மை இதெல்லாம்
1: நல்ல அறிவு பெற்று இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே?
3: ஆமா சார், ஆமா சார். நல்ல ஒழுக்கங்களும் நல்லா நம்ம நிகழ்ச்சியில வந்து எல்லா ஒழுக்கங்களையும் கற்றுக்கூடிய தன்மை இருக்கு.
1: நன்றிங்க, நன்றி. நல்ல அறிவு கிடச்சிருக்கு, ஒழுக்கமாக இருக்க உதவி இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க. இப்போ நிகழ்ச்சியில் வானொலி தந்த பாடம் யார் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அம்மா.
4: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துலேருந்து நாகக்கண்ணி பேசுகிறீங்க ஐயா.
1: நாகக்கண்ணி அம்மா சொல்லுங்க, வானொலி தந்த பாடம்.
4: இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், இருந்தாலும் நம்ம பண்பலை வந்ததுக்கப்புறம் பாருங்க, அந்த

0: பாமரன் முதல் பரமேஸ்வரன் வரை அனைவரும் சமம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தது நம்ம பண்பலங்கையா. அதுல வந்து ஏழையா பணக்காரனா யாருன்னு கிடையாது, எல்லாம் சமம். அப்ப எல்லார்ட்டையும் ஒண்ணு போல இருக்கணும் அப்படிங்கறத கத்து கொடுத்துருக்குங்கய்யா. நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கம்மா. சமமா இருக்கணும், எல்லாரும் சமம்ன்ற விஷயத்த வானொலி மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது, என்னென்னா வானொலி சிரிக்க கற்றுக் கொடுத்துருக்குங்க. அது வந்து நிகழ்ச்சியோட நிறைவில் சொல்லணுன்றது எனக்கு ஆசையாக இருந்தது. இருந்தாலும் அவங்க சொல்லும்போது ஒரு சிலர் வானொலியில் பேச ஆரம்பித்ததும் சிரிப்பாங்க, கலகலன்னு சிரிப்பாங்க.

0: வந்து சேர்த்துருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது, என்னென்னா வானொலி சிரிக்க கற்றுக் கொடுத்துருக்குங்க. அது வந்து நிகழ்ச்சியோட நிறைவில் சொல்லணுன்றது எனக்கு ஆசையாக இருந்தது. இருந்தாலும் அவங்க சொல்லும்போது ஒரு சிலர் வானொலியில் பேச ஆரம்பித்ததும் சிரிப்பாங்க, கலகலன்னு சிரிப்பாங்க. அந்த நாளில் அவங்க சிரிக்கக்கூடிய நிகழ்வால் வானொலியில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கும்போது அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிக்க கற்றுக் கொடுத்துருக்கு பாருங்களேன் வானொலி. சே, அது நான் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு மனுஷனை சிரிக்க வைக்கிறதுல. சரி, இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்க, என்ன கருத்தை முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம் ஐயா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சிவகங்கை மாவட்டத்திலேருந்து, இளையாங்குடியிலேருந்து குமரப்பா ஐயா.
0: குமரப்பா ஐயா, சொல்லுங்கள் ஐயா.
1: ஐயா, அந்த வானொலினால் நான் ரொம்ப புகழ்பெற்றிருக்கேன், பெருமை
0: அடைஞ்சிருக்கேன்
1: ஐயா. இந்த இந்த என் மயங்களைனா காலேஜில் படிக்க வைக்க, என்ன படிக்கணும், எந்த சப்ஜெக்டில் போகணும், எப்படி நடைமுறைனா கேட்டு இன்னைக்கு அவங்கள ஒரு நல்வழி கொண்டு வந்தது இந்த வானொலி தான் ஐயா.
0: அதுக்கு உங்களுக்கு உதவி இருக்கு வானொலி, அப்படிதானே?
1: ரொம்ப உதவி இருக்கியா.
0: நன்றிங்க, நன்றி நன்றி. புகழ் பெருமை. இப்போ அதை தாண்டி குழந்தைங்களை என்ன படிக்க வைக்கலாம், படிக்க வைக்கிறதுக்கான சரியான வழி எதையும் வானொலி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் ஈரோடு மாவட்டத்தில இருந்து ஜமீலா பேசுறேன்.
0: ஜமீலா அம்மா, சொல்லுங்க, வானொலி என்ன பாடம் தந்தது?
2: சார், ஒரு மனிதன் எப்படி வாழணுங்கிறத நான் வானொலி கேட்டுதாங்க சார் தெரிஞ்சுக்கிட்டேன். தைரியத்தையும் ஒழுக்கத்தையும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழணும், நேர்மையா அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன் சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. வாழ்க்கை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்ததே வானொலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ யார் இணைப்பில் இணைகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இணைந்தாச்சு, பேசலாமே.
3: வணக்கம் சார், நான் காங்கையும் வீரசலவன் கணேசன் பேசுகிறேங்க.
0: கணேசன் ஐயா, சொல்லுங்கள், வானொலி தந்த பாடம்.
3: வானொலி வந்து எனக்கு இந்த கவனம் கேட்கக்கூடிய அந்த திறனை கொடுத்துருங்க சார். மற்ற இப்போ ஆசிரியர் வந்து சொல்லும் போது மாணவர் கவனமா கேட்டத்தான அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அது மாதிரி அந்த வானொலியில கேட்கும் போது அந்த கவனமா கேட்கக்கூடிய அந்த திறனை எனக்கு கொடுத்துருக்குங்க அது. அப்புறம் அந்த சரியான உச்சரிப்பு, உச்சரிக்கும் போது அந்த நான் சரியான உச்சரிப்பு அந்த வானொலியில தான் பழகிருக்கிறேங்க. அப்புறம் அந்த பேசும் திறன் வந்து நல்லா பேசக்கூடிய அந்த திறனை கொடுத்துருக்குங்க. அது மாதிரி நேரம் ஒழுக்க அந்த டைம் கேட்கறது, அது மாதிரி செய்திகள், அது மாதிரி நிறைய அந்த வானொலியில தான் நிறைய நான் கத்துக்கிட்டேன் சார்.
0: நன்றிங்க, நன்றி நன்றி. அடுத்த முறை நீங்க பேசும்போது உங்களோட வானொலி ஓசையை குறைச்சி வச்சு பேசுனீங்கன்னா எதிரொலிக்காம கேட்கறவங்களுக்கு உங்களுடைய கருத்து நல்லா தெளிவாக சென்றடையும். நேரம் 9:50, கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. வானவில்லின் இன்றைய வண்ணம் வானொலி தந்த பாடம். நிறையா விஷயங்கள் பாடமாக நமக்கு வானொலி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்குது. இன்றளவும் என்றளவும் சொல்லி கொடுக்கும். நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை நம்ம வானவில் நிகழ்ச்சியில் வந்து பகிரலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின்

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் & கோ.
5: That's right.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:54. வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் வானொலி தந்த பாடம். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுக்குது வானொலி. நேரம் தவறாமை, ஒழுக்கம், தைரியம், பேசுகிறதற்கான திறமை, அறிவை கொடுத்துருக்கு, அடையாளத்தை கொடுத்துருக்கு, இதய துடிப்பாக இருந்திருக்குன்னு எக்கச்சக்க கருத்துக்களை முன்வைக்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்று இந்திய ஒலிபரப்பு நாள், தேசிய ஒலிபரப்பு நாள்னு நம்ம இதை சொல்கிறோம். 1927 ஜூலை 23 இதே நாளில் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி தன்னோட முதல் ஒலிபரப்பை துவங்கியதன் நினைவாக கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் தான் இன்றைய நிகழ்வு அமைஞ்சிருக்கு. வானொலி தந்த பாடம், என்ன பாடம் தந்ததுன்னு யார் சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். இணைப்பில் வணக்கம்.
1: அன்பு சகோதரருக்கு இனிய காலை வணக்கம் கூறி பண்மலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையத்திலிருந்து விஜயலட்சுமி மதிவாணன்.
0: விஜயலட்சுமி மதிவாணன் அம்மா, சொல்லுங்கம்மா, வானொலி தந்த பாடம்.
1: சார், உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அன்னைக்கு உதய விழாவில் பார்த்தேன்,
0: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா.
1: மகிழ்ச்சி சார். அதாவது எனக்கு வந்து இப்போ ஒரு 10 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேங்க சார். என் வாழ்க்கை மாற்றி அமைச்சதே பண்பலை தான். இதுல வந்து மகளிர் நேரத்துல படித்து பிடித்தல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார். அதனால புக்கு நிறைய படிக்கிறேங்க சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். அதுக்கு முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுட்டு இருப்பேங்க சார். இப்ப அப்படி இல்ல, மனசுதான் காரணம். இதுவும் கடந்து போகும். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, இதுவும் கடந்து போகும். மணியை வந்து நம்ம தான் வகுத்து பயன்படுத்திக்கணும். அது நம்மளுக்காக நிக்காது, சேமிச்சு வைக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். அதனால எனக்கு வந்து இன்னும் நான் எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்குங்க சார். ஆனா இதை நான் குறிப்பா உங்களுக்கு சொல்றேன்.
0: நன்றிங்கம்மா, நன்றி, நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி, நன்றி. படிக்க வச்சது, அதுவும் குறிப்பாக படித்ததில் பிடித்தது, நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதற்காகவே என்னை படிக்க வச்சதுன்ற கருத்தை முன் வச்சாங்க. அழகாக இருந்தது கேட்க. இப்போ இணைப்பில் இணையும் நேயர், வானொலி தந்த பாடம்.
2: வணக்கம் ஐயா. மயிலப்பன் ஐயாவுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது சேலம் வேம்படிதாளங்கிறது தண்டபாணி ஐயா.
0: தண்டபாணி ஐயா வணக்கம். வானொலி தந்த பாடம் சொல்லுங்களேன்.
2: ஆமாங்க, அதாவது வானொலி தந்த பாடம். இந்த உலகத்தில் யார் என்ன வெறுத்து ஒதுக்கினாலுமே நான் தனி மனிதனாக இருந்தாலுமே தனிமையிலிருந்து மீட்டெடுத்திருக்கேன் இந்த வானொலி. அப்புறம் அந்த ரெண்டாம் வீட்டில இருந்து வானொலி கேட்டிருக்கிறேன். இப்ப நான் 8ஆம் வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு இட்டுக்கும் ஒரு அனுபவத்தை தந்திருக்குது, இந்த அனுபவ பாடத்தை தந்திருக்குது இந்த வானொலி. வானொலியால் நான் பெரிதும் பயனடைந்தேன். பயனடைந்து கொண்டே வாழ்ந்து என்னுடைய இறுதி மூச்சு வரை காத்து இருக்கிற வரைக்கும் நான் வானொலி கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்வேங்கிறத உறுதியாக நான் இருக்கேங்க ஐயா.
0: நன்றிங்க, நன்றி. மூச்சுள்ள வரை வானொலியோ சுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மகிழ்வு. தனிமையிலிருந்து என்னை மீட்டெடுக்க உதவியது வானொலின்னு அவங்க கருத்தை முன் வச்சாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைக்கக்கூடிய நேயராக இணைப்பில் யார் இணையிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: காலை வணக்கம் ஐயா.
0: காலை வணக்கம் அம்மா.
3: நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமிங்க ஐயா.
0: சிவகாமி ரங்கசாமி அம்மா சொல்லுங்கம்மா, வானொலி தந்த பாடம்.
3: எனக்கு வந்து கத்துக் கொடுத்தவங்க நம்பிக்கை, பொறுமை, நிதானம் மூணையுமே கத்துக் கொடுத்துட்டு இருக்குங்க ஐயா. இப்ப கூட எனக்கு ரெண்டு வாட்டி இணைப்பு கிடைச்சி இணைப்பு கட் ஆயிருச்சுங்க. பேரு சொன்னேன், கட் ஆயிருச்சு.

0: என்ன வரைக்கும் ஒரு பக்கம் வெளியில போன இருந்தாலும் நம்ம இணைப்பு புடிச்சு பேசிடணும்னு சொல்லி பொறுமையா உட்காந்து பிடிக்கும் கேட்டு இப்ப இணைப்பு எனக்கு கிடைச்சிருச்சுங்க. அதே மாதிரி நிதானம் கத்து கொடுத்துருக்குங்க. நம்ம ஒரு ஊடகத்துல பேசுறோம் அப்படின்னா ஒரு நிதானமா என்ன சொல்லணும் ஏது சொல்லணும்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம நிறைய கத்து கொடுத்துருக்கேன் எனக்கு, ஒரு பேசுற இடத்துக்கு சரி, மத்தவங்க கிட்ட பேசுறது சரி, வீட்டுல பேசுறது சரிங்க ஐயா, எனக்கு நிதானத்தை கத்து கொடுத்துருக்கீங்க.
1: நன்றிங்கம்மா, நன்றி. அவங்க நம்பிக்கை, பொறுமை, நிதானம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது. அதை இப்போ வர கடைபிடிக்கிறேன்றதற்கு உதாரணமாகவும் சொன்னாங்க அழகாக. இணைப்பு கிடைக்கல இருந்தாலும் நிதானமாக முயற்சி பண்ணி கிடச்சிருச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்வாக இருந்தது. இன்றைய வானவிலின் வண்ணம் வானொலி தந்த பாடம். நிறைய நேயர்கள், கிட்டத்தட்ட ஒரு 19 நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க. இதில் நான் ஒரு சில கருத்துக்கள் மனதார எதிர்பார்த்த ஒரு சில கருத்துக்கள் என்ன சொல்லலாம்னா, எழுத வைத்தது வானொலி அப்படின்னு. ஏன்னா இதை நம்ம நேயர்கள் நிறைய பேர் நிகழ்ச்சிக்கு வரும்போது எனக்கு எழுதவே தெரியாது, கடிதம் எழுதணும்னு ஆசையாக இருந்தது, அந்த எழுத்து வழக்க எனக்குள்ளே கொண்டு வந்தது வானொலி தான் அப்படின்னு அவங்க சொல்ல கேட்டிருப்போம். அப்போ வானொலி எழுத வச்சுதா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை என் மனதில் ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி சபை நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது வானொலின்னு சொல்லி நிறைய நேயர்கள் சொல்ல கேட்டிருக்கோம். நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது வானொலின்னு, பொது அறிவை கற்றுக் கொடுத்தது வானொலி. நான் நிகழ்ச்சியின் நடுவில் நான் சொல்லியிருந்தேன், சிரிக்க வச்சது வானொலிங்க. சிரிக்கவே மறந்துட்டேன், திடீர்னு ஒரு நிகழ்ச்சியை கேட்டேன், ஒரு கருத்தை கேட்டேன், சிரிப்பு தானாக வந்ததுன்னு நம்ம சிரிச்சிருப்போம். இப்படி நம்ம மனக்கவலையை தீர்த்து தனிமையை போக்கி சந்தோஷத்தை நிறைய நிறைய அள்ளி கொடுத்தது வானொலி. தொடர்ந்து இந்த வானொலியை கேட்டு ரசித்து அதோடு பயணிப்போம், நல்ல மகிழ்வாக வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க்கை வாழ்வதற்கு தானே, ரசித்து வாழ்வோமே அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்த வாரம் என்னப்பா வியாழக்கிழமை ஏதாவது தலைப்பு சொல்லுவே, தலைப்புக்காக காத்திருக்கோம் சொல்கிறியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தலைப்பை சொல்லிடலாம். அடுத்த வாரம் இதே வியாழக்கிழமை ஜூலை 30 சர்வதேச நட்பு தினம், உற்ற நண்பன் உயிர் நண்பன்ற தலைப்பில் வளம் இருக்குது. உங்கள் நண்பனை பற்றிய கருத்துக்களை தயார் செய்து வச்சுருங்க, அடுத்த வாரம் வியாழக்கிழமை நான் வந்து கேட்குறேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்களில் ஒருவனாக. நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 MHz வானவில். விடைபெறுகிறார் மயிலப்பன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ். அழைப்புகளை ஒருங்கிணைத்து தந்தார் நூர் ஜஹான். கணினியாக்கம் எம் சிக்கந்தர் ராஜா. இனி கொடை பண்பலை 100.5 MHz கவிதையும் கானமும் நிகழ்ச்சியின் முகப்பில். செய்தி சுருக்கம்.
5: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்றும், வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் தோல்வியடைந்துவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 பட்ஜெட் ஒதுக்கீடு 8 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் 1 முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் நிகழ்ந்த சுரங்க விபத்தில் உயிரிழந்த 22 தொழிலாளர்களின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரோன்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைனு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
4: அமுத தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் சிநேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா.

கவிதையும் கானமும். கவிதையும் கானமும். கவிதையும் கானமும். நீதான்.

0: கவிதை ஒரு பெருமழை, கவிதை ஒரு சிறு தூறல், கவிதை சில்லென்று நனைக்கும் சாரல், ஆக கவிதைக்குள் ஈரமுண்டு. கவிதை ஒரு சூறாவளி, கவிதை ஒரு புயல், கவிதை சில்லென வருடும் தென்றல், ஆக கவிதைக்குள் காற்று உண்டு. கவிதை ஒரு தீப்பிழம்பு, கவிதை ஒரு தீபம், கவிதை கனன்று கொண்டு இருக்கும் புகை, ஆக கவிதைக்குள் எரிமலை இருக்கும். கவிதைகள் சுடும், ஆக கவிதைக்குள் எரிமலை இருக்கும், கவிதைகள் சுடும்.
1: இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான், என் இரு கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி.
0: கவிதை ஒரு அண்ட வெளி, கவிதை ஒரு துளிவானம், கவிதை ஒரு பிரம்மாண்டம், கவிதை ஒரு தேடல், ஆக கவிதைக்குள் பிரபஞ்சம். கவிதை ஒரு அண்ட வெளி, கவிதை ஒரு துளிவானம், கவிதை ஒரு பிரம்மாண்டம், கவிதை ஒரு தேடல், ஆக கவிதைக்குள் பிரபஞ்சம். கவிதை ஒரு விதை, கவிதை ஒரு விருட்சம், கவிதை ஒரு பெருங்காடு, ஆக கவிதைக்குள் ஒரு பூமி.

ஐம்பெரும் பூதங்களும் கவிதைக்குள் அடக்கம் எனில் நீங்களும் நானும் என்ன விதிவிலக்கா? ஐம்பெரும் பூதங்களும் கவிதைக்குள் அடக்கம் எனில் நீங்களும் நானும் என்ன விதிவிலக்கா? இது கோடை பண்பலை 1.5 தந்து கொண்டிருக்கிறது. கவிதையும் கானமும் கானமும் கானமும்.

கவிதை இலக்கியத்தின் ஆதி தாயிடம் இருந்தே பிறக்கிறது எழுத்தின் பிரபஞ்சம். இயற்கையின் பல்லாயிரம் வனப்புகளை தனக்குள் செறித்து கொண்டது கவிதை. கடலின் அலை நடனமும் முகிலின் கருத்தரிப்பும் மாமலைகளின் சலனமற்ற கம்பீரமும் மழையின் கெக்களிப்பும் புயலின் பெருமூச்சும் ஓடைகளின் குதூகலிப்பும் ஆறுகளின் பெருமிதமும் கவிதையின் பேரழகை வணிந்த சக்திகள். அதனால்தான் கவிதையையும் பெருகும் நதியையும் இணைத்து பேசினான் கம்பன். மானுட வாழ்வு வேறு, இயற்கை வேறு, கவிதை வேறு அல்ல. மானுட வாழ்வு வேறு, இயற்கை வேறு, கவிதை வேறு அல்ல. ஒரு முப்பரிமாண கண்ணாடியே இவற்றின் மூலம். இது தொழில்நுட்ப ஆதிக்க யுகம். அதையும் ஆதிக்கம் செய்ய தமிழ்கவிதை எப்போதும் காத்திருக்கின்றது.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
12: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
13: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
14: That's right.
15: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
16: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.

கவிதையின் தலைப்பு சிகரங்களை தொடுவோம். சிகரங்களை தொடுவோம், கீழே விழுந்தாலும் எழு, விதைகள் விழாமல் விருட்சமாக முடியாது. ஒருபோதும் தலை கவிழ்ந்து நடவாதே. புல் மேய்வனதான் தலை நிமிர பழகாதவை. காட்டாறு போல் பேசு. கரையோரம் அடிபடும் நாணல்கள் வளைந்து கொடுத்தே வாழ்க்கை நடத்துபவை. உனக்கு சரியெனப்பட்டதை ஊருக்கு சொல். தவறுதல்களுக்கு தயங்காமல் மன்னிப்பு கேள். நெருப்பாக இரு, அது மற்றவருக்கு ஒளி தரும் பட்சத்தில். அரை மணி நேரமாவது ஆகாசம் பார், அது உன் எண்ணங்களை விசாலமாக்கும். வாரம் ஒரு முறை மனிதர்கள் இல்லாத மலை பிரதேசங்களுக்கு போய் வா, அது உன் இதய பிரதேசங்களை குளிர்ச்சியாக்கும். அந்தியின் மௌனங்களை ரசி. அதிகாலை அமைதியில் ஞானம் கொள். ஆலமரக்குருவிகளின் காதலில் சிலாகி. சுட்டெரிக்கும் வெயிலில் நடந்து பழகு. இரவின் தனிமையில் கவிதை எழுது. பெய்கிற மழைக்கு குடை தேடாதே. இரவின் தனிமையில் கவிதை

எழுது, பெய்கிற மழைக்கு குடை தேடாதே, குதித்து கும்மாளமிடு, சோகங்களில் புதைந்து விடாதே, சந்தோஷம் பெறத்தான் பூமி, எல்லோரையும் பிரகாசிக்கவை, நீ சூரியனுக்கு சொந்தக்காரன், கதிர்முற்ற தலை சாயும் கதிர் மாதிரி இரு, வில்லில் இருந்து கிளம்புகிற அம்பு மாதிரி உன் வேலையை முடி, குறுக்கீடுகளை உன் கூர்மதியால் வென்றிடு, நண்பர்களுக்கென நாள் ஒதுக்கு, வருடத்திற்கு ஒரு முறை கடல் பார்த்து வா, அலைகளின் அனுபவம் பாடமாகும், தினம் ஒரு மரம் நடு, இந்த பூமி பூப்பதில் உனக்கும் பங்கிருக்கிறது, மாலையில் செடிகளுடன் சிறிது நேரம் பேசு, அதன் தாகத்திற்கு தண்ணீர் கொடு, பூ மலர்வதை அருகிருந்து கவனி, ஏதாவது ஒரு பறவை வளர், இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை கிணற்றில் நீந்து, இதைவிட சிறந்த உடற்பயிற்சி இல்லை, வாரம் ஒரு முறை வயிற்றுக்கு ஓய்வு கொடு, வாழ்க்கை இருக்கும் வரை அதை அர்த்தமுள்ளதாக்கு.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institutions. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: மதுரை மலேசியா நடக்கும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
3: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
4: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.

மழை பெய்தும் கெடுக்கும், பெய்யாமலும் கெடுக்கும் என்பார்கள். இப்போது நிலைமை அப்படி இல்லையா? ஆகவே மதன் அவர்களின் போய் வா மழையே எனும் தலைப்பில் அமைந்த கவிதை காத்திருக்கிறது நமக்காக. மதனின் போய் வா மழையே. ஓய்ந்துவிட்ட மழை மாலையால் ஈரம் சுட்டி கொண்டிருக்கும் பின்மழை மேகங்கள், ஜன்னல் கம்பியில் மழைப்பிள்ளைகளின் வரிசை தவங்கள், கழுவப்பட்ட ஊரின் அமைதி மிக மிக புதிதாய், வெள்ளையான வானம், வண்ணங்களின் நிலையின்மையை சொல்லியபடி இல்லாத மஞ்சள் என்னை மட்டும் உறுத்தும். மழை உதிர்த்துவிட்ட இலைகளுக்கு சென்றுவிட்ட மழையின் மிச்ச பெருந்துளிகளையே கண்ணீராக்கி பழிவாங்கும் மரங்கள், மழையின் மரண அஞ்சலிக்கு திடீரென முளைக்கும் குடை மனிதர்கள், உடலை உறுத்தாத இத குளிரில் சாலை குழி கால் வைத்து விடாமல் அவள் கைப்பிடித்து நின்றுவிட மழையில் நனைந்தபடி நான். இது மதன் அவர்களின் போய் வா மழையே எனும் தலைப்பில் அமைந்த கவிதை.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைனு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.

இனி பாலகிருஷ்ணன் அவர்களின் ஓர் உண்மை சொல்லட்டுமா, ஓர் உண்மை சொல்லட்டுமா எனும் தலைப்பிலான கவிதை காத்திருக்கிறது உங்களுக்காகவே. இது நாள் வரை நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன். இன்றுதான் முதன் முதலாய் கவிதைகளை பற்றி எழுதுகிறேன். இறைவன் பூமிக்கு வர முடியாத காரணத்தால் இங்கே தாய்மார்கள் பிள்ளை பெறுகிறார்கள். குழந்தைகள் பிரசவிக்கும் முதல் இசையை சுரம் பிரிக்கவே முடிவதில்லை எந்த இசைக்கருவியாலும். குழந்தைகள் பிறக்கும் பொழுது அழுவதன் காரணம் பூமிக்கு வருவதன் மீதான பயமாக கூட இருக்கலாம். குழந்தைகள் பிறக்கும் பொழுது அழுவதன் காரணம் பூமிக்கு வருவதன் மீதான பயமாக கூட இருக்கலாம். குழந்தைகள் தொப்புள் கொடியில் பூக்கும் மலர்கள். குழந்தைகளின் முதல் அழுகையின் பொழுது மட்டும்தான் எல்லோராலும் வெளிப்படையாக சிரிக்க முடிகிறது. குழந்தைகள் கைகளை மூடிக்கொள்வதன் காரணம் தெரியுமா? குழந்தைகள் கைகளை மூடிக்கொள்வதன் காரணம் தெரியுமா? திறந்து பாருங்கள். நமக்கு தெரியாத ரகசியங்களை அவர்கள் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். குழந்தைகள் ஞஞன நமன மட்டும் தெரிந்த மெல்லினங்கள். குழந்தைகள் ஞஞன நமன மட்டும் தெரிந்த மெல்லினங்கள். குழந்தைகளை தயவு செய்து திட்டாதீர்கள். பாவம், அவர்கள் கண்ணாடிகள். பிரிதொரு நாள் அப்படியே பிரதிபலிப்பார்கள். பிரிதொரு நாள் அப்படியே பிரதிபலிப்பார்கள். குழந்தைகள் காகிதங்கள். கவிதை எழுதுங்கள், ஓவியம் வரையுங்கள். கிறுக்கவும் கிழிக்கவும் மட்டும் செய்யாதீர்கள். குழந்தைகள் கேள்வி கேட்டால் குழந்தைகளைப் போல பதில் சொல்லுங்கள். உங்கள் மௌனத்தை அவர்கள் எப்பொழுதுமே விரும்புவதில்லை. குழந்தைகளுக்காக கதை படியுங்கள். நாம் திருந்த வாய்ப்பிருக்கிறது. குழந்தைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பிரம்புகள் இல்லாத ஆசிரியர்கள் அவர்கள் மட்டும்தான். குழந்தைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பிரம்புகள் இல்லாத ஆசிரியர்கள் அவர்கள் மட்டும்தான். ஓர் உண்மை சொல்லட்டுமா? ஒவ்வொரு குழந்தையும் வளரத் தொடங்குகிற பொழுது இங்கே ஓர் இறைவன் இறந்து போகிறான். ஓர் உண்மை சொல்லட்டுமா? ஒவ்வொரு குழந்தையும் வளரத் தொடங்குகிற பொழுது இங்கே ஒரு இறைவன் இறந்து போகிறான். மிக அருமையானதொரு கவிதை தந்திருந்தார் பாலகிருஷ்ணன். ஓர் உண்மை சொல்லட்டுமா எனும் தலைப்பில் அமைந்த கவிதையில்

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.

இனி லக்மண ராசா அவர்களின் மௌனம் சார்ந்த நிலங்களில். மௌனம் சார்ந்த நிலங்களில் என் கவிதைக்குள் வரமறுக்கின்றன உன் மௌனத்தோடு வைத்திழந்த என் வார்த்தைகள். ஒரு தோல்வியின் தாளமையோடு அன்றைய மழையை உன் வரவை இன்றைய வெயிலை நிரப்பி போகிறது காலம். ஒரு பாத சுவடுக்குள் அந்த சுவடின் ஓரத்தில் நிலையாய் நிற்கும் ஒரு பார்வையில் கொடிய வெயில் ஒன்று மழையாய் உருகும் அபத்தம் நிகழ்கிறது. முகம் மூடி சுயம் மறைக்கும் உன் விரல்களினூடே வழியும் கண்ணீர் துளிகளை கவிதை என அடிக்கோடிடும் உன் முயற்சிகளில் சிறு சாட்டைக்கு பயந்து கோயில் வாசல் யானையொத்து தன் சுயம் மறந்து எல்லைக்குள் நிற்கிறது மௌனமாய் ஓர் அன்பு. அன்பை எதிர்நோக்கும் கேள்விகளுக்கு தேர்வின் அக்கறையோடு நீ தரும் வெறுமை நிரம்பிய பதில்கள் எனக்குள் நினைவுபடுத்துகிறது சில கவிதைகளையும் இயலாமைகளையும். இதை கவிதை என்றும் நான் கவிஞன் என்றும் நீ கூறி செல்லலாம். இதை கவிதை என்றும் நான் கவிஞன் என்றும் நீ கூறி செல்லலாம். இது லக்மண ராசா அவர்களின் மௌனம் சார்ந்த நிலங்களில்.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டும்

0: பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன்கோ.
4: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.

இனி ஷாஜஹான் அவர்களின் எதுவுமே இல்லாத ஒன்றில். வெற்றுத்தாளில் எதுவும் இல்லை என வீணாய் விவாதிக்கிறது உலகம். வெற்றுத்தாளில் எதுவும் இல்லை என வீணாய் விவாதிக்கிறது உலகம். பாறையில் ஒழிந்திருக்கும் சிற்பங்களென, வண்ணங்கள் குழைந்த ஓவியங்களென, பரிணமித்த எழுத்துருக்களென, எல்லைகளற்ற பிம்பங்கள் படிந்திருக்கும் அதில் அவசியமற்றவைகளை விளக்க விளக்க முடிவற்று விரிகிறதொரு வானம். அவசியமற்றவைகளை விளக்க விளக்க முடிவற்று விரிகிறதொரு வானம். இது ஷாஜஹான் அவர்களின் எதுவுமே இல்லாத ஒன்றில்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.

அக்னி புத்திரன் அவர்களின் பழைய புகைப்படம். இது கவிதையின் தலைப்பு. கவிதையின் தலைப்பு பழைய புகைப்படம். கண்ணில் பட்டது பழைய புகைப்படம் ஒன்று. அழகிய ஆலமரம், அருகில் வரிசை வரிசையாய் ஊழியர்களும் நிர்வாகிகளும். உற்று பார்த்தேன், அழகாக சிரித்து கொண்டு சிலர், ஆணவமாய் பார்த்து கொண்டு பலர். ஓ, இந்த காலங்கள்தான் எத்தனை கனப்பொழுதில் கரைந்துவிட்டன. இந்த காலங்கள்தான் எத்தனை கனப்பொழுதில் கரைந்துவிட்டன. புகையானோர் பாதி, புதையுண்டோர் மீதி. ஆனால் புதிய விழுதுகளுடன் ஆலமரம் மட்டும் இன்றும் கம்பீரமாக. புதிய விழுதுகளுடன் ஆலமரம் மட்டும் இன்றும் கம்பீரமாக. இது அக்னி புத்திரன் அவர்களின் பழைய புகைப்படம் எனும் தலைப்பிலான கவிதை.

கோடை பண்பலை 100.5 கவிதைகளோடு கானங்களும் ரசித்திருப்பீர்கள். இனி அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்போமா? கவிதைகளோடு கவிதைகளாவோம். அதுவரை உங்களின் சிநேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடு விடைபெறுகிறேன். அமுதா.

இதுவரை கேட்டு ரசித்தோம் பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். இனி கேட்கலாம் பாட்டுப்பட்டாலும் ஒரே நபரின் பாடல்களோடு. நிகழ்ச்சியின் முன்னதாக செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புருனே இளவரசர் திரு அப்துல் மத்தீனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹரரேயில் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கண்களை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை

0: 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் & கோ.
1: தெக்கெல்லாம் புகழ்ந்திடும் தேன் தமிழ் வேந்தன் கோடை பண்பலை 100.5 இப்போது
2: பாட்டு பட்டாளம்.
1: அதாவது நேர்கள் இனிமையான பாடல்கள் நிறைய இருக்கும் பட்சத்தில் அவர்கள் குரலில் பாட வச்சு கேட்டு மகிழக்கூடிய ஒரு தருணமா இந்த பாட்டு பட்டாளம்.
2: கோடை பண்பலை 100.5 மெகா.
1: இந்த பாட்டு பட்டாளத்தில் பாடுறதுக்கு நேர்கள் எப்படி வரணும் அப்படின்னா அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான்,
2: நடந்து வரணும்.
1: சகோதரிகள் இணைப்பில் வரணும்.
2: இணைப்பில்
1: சகோதரிகள் 2442429 அறிமுகங்கள் 2424424 பொதுவான அன்பர்கள் 2424426 வரலாம். முன் இணைப்பிற்கு 0-4542. இந்த பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்,
2: நான் உங்களுடைய காணல் மேனன்.
1: இன்னைக்கு பாட்டு பட்டாள நிகழ்ச்சி வந்து ஒரே நபர், அந்த நபரோட பாடல்கள் பாடணும். அவங்க வந்து எழுதியிருக்கலாம், இசையமைச்சிருக்கலாம், இயக்கியிருக்கலாம், ஆனா நடிச்சது வந்திருக்காது. நடிச்சிருப்பாரு, ஆனா சைடா நடிச்சிருப்பாரு
2: அப்படின்ற மாதிரி ஒரே நபர் தொடர்புடைய பாடல்களை பாடணும் அப்படின்றது வியாழக்கிழமை தோறும் வழங்கப்படக்கூடிய ஒரு விதி நியதி. அந்த வகையில் இன்னைக்கு குறிப்பாக யாருடைய பாடல்களை நீங்கள் பாடணும் அப்படின்னா,
1: யாருன்னா கங்காதரன் அப்படின்னு சொல்லுவோம் அவரை.
2: சரி,
1: இயற்பெயர் கங்காதரன்.
2: அவர் இயற்பெயர் கங்காதரன்.
1: பன்முகம் திறமை கொண்டவர்.
2: அப்படியா?
1: ஆமா ஆமா, நிறைய முகங்கள். எனக்குலாம் ஒரு முகம் தான் இருக்கு. மேனனுக்கு காணல் மேனன் ரெண்டு முகம் மூணு முகம் கூட இருக்கலாம். அதே மாதிரி இவருக்கு, இயற்பெயர் கங்காதரன் கொண்டவருக்கு பன்முக திறமை கொண்டவர். எல்லா துறையிலும் அவருடைய வந்து தடம் பதிஞ்சிருக்குது அப்படின்னா அவர் யாரா இருப்பார்? நீங்க சொன்னாதான் அது வந்து சிறப்பாகவும் இருக்கு.
2: கங்காதரன் அப்படின்ற இயற்பெயரை கொண்டவர், அமரன் அப்படின்னும் அழைக்கப்பட்டார், அமர் அப்படின்னும் அழைக்கப்பட்டார். கடைசியில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. பாடலாசிரியராக இருந்திருக்கிறார், இசை அமைப்பில் உதவியாக இருந்திருக்கிறார், இசை அமைச்சிருக்கிறாரு, படங்களை இயக்கி இருக்கிறாரு. அப்புறம் இன்னும் என்ன சொல்லலாம்,
1: படங்களை
2: நடிச்சிருக்காரு. இன்னும் சொன்னால் இசையமைப்பாளராகவே படங்களை தலை காட்டியிருக்கிறார். அந்த மாதிரி அவருடைய மகன்களும் வந்து
1: அடிச்சுக்க முடியாது.
2: இசையமைப்பாளராக இருந்திருக்காரு ஒருத்தர், அப்புறம் நகைச்சுவை நடிகராக மாறிட்டாரு. இன்னொருத்தர் வந்து மிகச்சிறந்த இயக்குனராக இன்னமும் நம்பர் ஒன்ல இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் நல்ல நல்ல படங்களை இயக்கி
1: நாயகர்கள் அவருடைய வசம்
2: இருக்கிறாங்க. அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை பன்முக திறமை கொண்ட
1: கங்காதரன்.
2: ஆமா, அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறார். ஆர் கே நகர் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இருந்தாலும் அந்த இது ரத்து செய்யப்பட்டுருச்சு. அந்த இது வந்து அதுக்கப்புறம் அதில் நிற்கலை. இருந்தாலும் அரசியல்வாதியாகவும் அறியப்படுகிறார். அவர் தான் வந்து நம்மளுடைய கங்கை அமரன், இசைஞானி இளையராஜாவின் தம்பியான அவர் வந்து கங்கை அமரன். அவர் இசையமைத்த பாடல்கள் அல்லது இயற்றிய பாடல்கள் அல்லது அவர் பாடிய பாடல்கள் அல்லது நடித்த பாடல்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இருந்தால் அதையும் பாடலாம். வாங்க இணைப்பில் அப்படின்னு நாம் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.
1: வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க
3: சுதா தங்கப்பன்.
1: சுதாமா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா இருக்கோம். சரி, கங்கை அமரன் ஐயா அவங்களுடைய பாடல்கள் தான் இன்னைக்கு ஒளியேற காத்துட்டு இருக்கு உங்களுடைய குரல்ல, நேயர்களாகிய அனைவரின் குரல்ல.
2: என்ன பாட்டு பாட போறீங்க சுதா?
1: தப்பாக என்ன வேணா
3: வீட்டையும்
1: மறந்து புட்டு
3: நாட்டுக்கு ஓடலைய
1: மண்மதலையே வென்றவர் உண்டா?
3: இல்ல இல்ல, மண்டையும் இல்லாதொரு வெட்டு

0: இல்ல இல்ல, விட்டா பாடல் முழுதும் பாடிடுவாங்க.
1: நல்ல பாடல் பாடினீங்க கரகாட்டக்காரன் திரைப்படத்துல இருந்து. இந்த பாடலை கேட்கும் போது இன்னொரு பாடலும் நமக்கு ஞாபகத்துல வரும்.
0: எனக்கு பிடிச்சது மாங்குயிலே,
1: நாட்டுச்சரக்கு நச்சுன்னுதான் இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு.
0: நாட்டுச்சரக்கு நச்சுன்னுதான் இருக்கு அப்படிதானே
1: அந்த பாட்டை, அந்த பாடலுடைய இடை இசையில இருந்து, இந்த பாடலுடைய இடை இசையில இருந்து எடுத்து இசையமைக்கப்பட்ட பாடல் தான் அந்த நாட்டுச்சரக்கு நச்சுன்னுதான் இருக்கு. அந்த பாடலும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். முடிஞ்சால் கேட்டு பாருங்கள், ரெண்டு பாடலையும் கேட்டு பாருங்கள்.
0: ஏன்னா அந்த இசையோட நுணுக்கமும், அந்த இசையோட ஒரு அது என்ன சொல்கிறது, உணர்வும் புரிந்த புணர்ந்த ஒரு மனிதர் அப்படின்னா அது மேனன்னு சொல்லணும்.
1: நிஜமாக எனக்கு உணரவும் முடியல, புரியவும் இல்லை. அடுத்து வரக்கூடிய நண்பருக்கு நாம் ஒரு வணக்கத்தை சொல்லக்கூடிய
0: வாங்க
1: நேரம் இது.
0: வணக்கங்க,
2: நான் வாடிப்பட்டியில இருந்து, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் ஆண்டிப்பட்டியில இருந்து மல்லிகா பேசுறேன்.
0: மல்லிகாமா, பாடலாமா? என்ன பாடல்?
2: பாடலாம். பல்லாறு வெளிநிலையில இருந்து செந்தூர பூவை பாடுறேன்.
1: நான் கூட இந்த பாடல வாடிப்பட்டி மாப்பிள்ள எனக்கு அவர் பாடிய பாடல் இல்ல அது, வாடிப்பட்டி மாப்பிள்ள எனக்கு அப்படின்னு பாடுவீங்க.
2: ஒன்லி மெடல் மெலடி.
1: வா வா, அருமை. செந்தூர பூவை முதல் பாடல் நினைக்கிறேன் அவரு எழுதிய முதல் பாடல்.
0: ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க,
1: தேசிய ராஜாவோட கிடைக்கப்பெற்ற பாடல். சரி பாடுங்க.

0: கொஞ்சம் சொல்ல செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே இல்லென்ற காசி
1: தென்றடை தூதுவிட்டு.

0: அருமையான பாடல். முழு பாடலையும் 5 நிமிஷம் பாடிடுவாங்க.
1: ரொம்ப நன்றி மல்லிகா.
0: ஆனால் நம்மளுடைய நேயர்கள்லாம் பார்த்தீங்களாண்ணா, அந்த பாட்டு பட்டாளத்தில் பங்கு பெற்று அவங்களுடைய குரலும் எவ்வளோ மென்மையாக, எவ்வளோ அழகாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க.
1: நல்லா பாடுறாங்க. அதனால் நம்ம பாட்டு பட்டாளத்தில் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி கொள்கின்றனர் அப்படின்றது தான். கொஞ்சம் பயத்தையும் தவிர்த்து கொள்ளலாம் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமும் அவரே சொல்லுவாரு இந்த பாடலை குறித்து. செந்தூரப்பூ அப்படின்னு ஒரு பூ கிடையாது, இருந்தாலும் ஒரு ஏதோ ஒன்று செந்தூரப்பூ வேணும் போட்டாங்க. மிக
0: ரோஜா பூ வேணும் போட்டிருக்கலாம், மல்லிகை பூ வேணும் போட்டிருக்கலாம், ஆனால் செந்தூரம் அந்த
1: முதல் பாடலும் கூட இல்லையா. சரி,
0: வருக. வணக்கம்.
1: வரல, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு நம்ம ஒரு பாடலை கேட்கலாம். கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ்.

0: இணைந்து கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: கோடை பண்பலை நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்தி பேசுறேன். பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க, சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் கேட்டுக்கிட்டே இருங்க.

தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: மணி டோல்கேட் அருகில் மதுரை. கால் 350-5151.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2,500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
10: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
9: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
12: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
11: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
12: அப்படியா?
11: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
12: அப்போ இப்பவே போலாம்.
10: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
13: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
14: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
15: கோபால் பல் பொடி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2,500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஆரவாரத்தோட ரொம்ப ஆரம்பமா அமரனையாவுடைய பாடல்கள்
1: பாடிட்டு இருக்காங்க.
0: ஆமா ஆமா, நேயர்களுடைய குரலை கேட்கும் போதே அவ்வளோ இனிமையா இருக்குது, அப்படியே நம்ம மயங்கி உட்கார்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. வருக வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கங்க.
2: ஆனால் தம்பிக்கும் லட்சுமி தங்கைக்கும் நலம், நலமறிய ஆவல்.
0: நலம் நலமறிய ஆவல். கடிதங்கள் எழுதுற ஞாபகம் தான் அவர் இல்லையானா? அப்பெல்லாம் எழுதும்போது உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா?
1: யாருக்கு எழுதியிருக்கீங்க நீங்கள்?
0: எங்கள் அக்கா எங்களுக்கு போடுவாங்க, நாங்கள் எங்கள் அக்கா அவங்களுக்கு போடுவோம். அன்புள்ள அப்பா அம்மா, அந்த அன்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை இணைச்சி எழுதுவாங்க.
1: ஆமாம்
0: ஆமாம், அந்த கடிதங்களை இன்ன வரைக்கும் எங்கள் அப்பாக்குன்னு ஒரு ட்ரங்க் பெட்டி வீட்டில் இருக்குது, அதில் வச்சுருக்காரு. அப்பாவும் தவறிட்டாங்க, ஆனால் அந்த கடிதங்கள் வந்து அக்கா போட்டது இன்னமும் இருக்குது.
1: இருக்கு, பத்திரமா வச்சிருக்கீங்க?
0: ஆமா ஆமா.
1: சூப்பர் சூப்பர். நாங்களும் வச்சிருக்கோம் ஒரு சில கடிதங்களை.
0: பத்திரமா வச்சிருப்பீங்க, வச்சிருப்பீங்க, வச்சிருக்காட்டி தான் பிரச்சனை.
1: சரி, அந்த இதுக்கெல்லாம் விழாவே போக வேண்டியதுல. இப்ப வரக்கூடிய நண்பர் பேரை சொல்லாம விட்டாரு, வணக்கத்தோட நலம் நல்ல மாதிரி ஆவல்னாரு.
0: அந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாத்தீங்களா? அது உங்க முகத்துல அடிச்சுச்சு பாருங்க. 1000 வாட்ஸ்
1: அடிக்கிற இருக்குல்ல பின்னாடி ஸ்டோரி.
0: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க ஐயா.
2: திண்டுக்கல் மாவட்டம், காந்தி கிராமம், ப்ரோன் கார்டன், திருமலை அன்னலட்சுமிமா.
0: திருமலை ஐயா, என்ன பாடல் பாடலான் இருக்கீங்க?
2: பூஜைக்கேத்த பூவிது தான பூத்தது, மேல போட்டதாவணி சேலையாகி போனதே, சேலை இழுத்து விடுவதே வேலையான போனதே, பொக்கு ஒண்ணு கொக்கி போடுது பாவாட கட்டை மச்சோம்.
0: ஏதோ ஏதோ எத்தனை ஏதோ. அழகா பாடிட்டு இருந்தாரு.
1: நல்ல பாடல், ஏன்னா தொலைபேசி கொஞ்சம் ஒத்துழைப்பு தரல, கொஞ்சம் மெட்டாலிக் வாய்ஸா வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, திருமலை அன்னலட்சுமி ரொம்ப அழகா பாண்டிங்க, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து வரக்கூடிய நண்பருக்கு வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
3: கரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி. நல்லா இருக்கீங்களா சார்? மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க. கனிமொழி அம்மா
3: நல்லா இருக்கோங்க மேடம்.
0: பாடல் பாடலாங்களா?
3: பாடலாங்க மேடம். ஏதோ மோகம் ஏதோ தாகம், நேத்து வர நினைக்கலையே, ஆசை வர முளைக்கலையே, சரி என்ன வனக்கிளியே, தாளம்பூ ஈரமாத்து தலையில் தூட.

0: உலகம். நன்றி மேடம்.
1: நன்றி. அருமையான ஒரு பாடல். இன்னும் சொல்ல போனா இதுதான் அவர் இயக்கிய முதல் திரைப்படம், கோழி கூவுது அப்படின்ற திரைப்படம். இது கேட்க பாடல் பாடும் பொழுது ஒரு மாதிரி நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா, என்னன்னா பின்னாடி இந்த ஹார்மோனி அப்படின்வாங்க இல்லையா, அந்த குரல் இசை, அந்த ஹம்மு வந்து பின்னாடி போயிட்டே இருக்கும். அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். அதை ஒரே ஒரு ஆள் பாடும் பொழுது அதனுடைய முழு வடிவத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்றது யதார்த்தம். இருந்தாலும் அப்படி கேட்டுட்டு இப்படி கேட்கறதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு.
2: அந்த பாடலை கேட்கும்போது ஜானகி அம்மா குரல் வந்து அப்படியே மிதக்கும்,
1: வேற லெவல். இப்பயும் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறது அவருடைய குரல். நன்றி.

₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

0: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை நுறுப்புழையில் பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய்

0: நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லலாம். எங்கம்மா போச்சு, எங்கம்மா தெரியல அப்படின்னு கேட்பீங்க நீங்க. அடுத்த கேள்வி,
1: போனது வந்து தெரியாம தான் போகும்.
0: நீங்க
1: பேர் சொல்லிருங்க.
0: பாடல் பாடலாங்களா? அது எங்க அண்ணன் தான் கேப்பாராம்.
1: எல்லாரும் கேப்பாங்க, பாடுங்க. கங்கை அமரன் பாடிய, கங்கை அமரன் எழுதிய, கங்கை அமரன் இசையமைத்த, கங்கை அமரன் இயக்கிய ஏதாவது தொடர்புடைய பாடல் ஒன்றை பாடுங்க. அருமையா இருக்கு. இவர் பாடலாசிரியராக நிறைய படங்கள்ல பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இசையமைத்த படங்கள் அப்படின்னா ஒரு விடுகதை, ஒரு தொடர்கதை, சுவர் இல்லாத சித்திரங்கள், மலர்களை மலருங்கள், தரையில் பூத்த மலர், மௌன
0: கீதங்கள்,
1: இப்படி எல்லாம் படங்கள் தான் நம்மளால சொல்ல முடியும். வாழ்வே மாயம், வாழ்வே மாயம்.
0: ஒரு பாடல பாடுங்க.
2: நான் ஒரு ஒரு பாட்டு பாடுறேன், அது தப்பா இருந்தாலும் நீங்க
0: ஏத்துக்கறேன். வேற வழி இல்லைங்களா? ஏத்துக்கணுமா? இப்படியே எல்லா நேர்களும் சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு மட்டுமா?
1: பாடுங்க, ஏதாவது ஒரு பாடல் பாடுறாங்க அப்படிதானே? அது வந்து
2: செண்பகமே, செண்பகமே, என் புதிகை சந்தனமே, அவ்வளவுதானா தெரியுது?
1: இது வந்து இசையமைப்பு யார் பண்ணதுன்னா இளையராஜா அவங்க பண்ணாங்க. ஆனா இயக்கிய படமா என்னன்றத கண்டுபிடிச்சு நாங்க பின்னாடி உங்களுக்கு சொல்றோம். செண்பகம் எப்படி இருக்கு, இவருடைய தொடர்புடைய பாடலா அப்படின்றத இப்ப வரக்கூடிய நண்பர், சரி, அவர் எழுதிய பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க இணைப்பில். யாருங்க?
3: வணக்கம் சகோதர சகோதரி இருவருக்கும்.
0: வணக்கங்க.
3: தேனியில் நலமா இருக்கீங்களா அனைவரும்?
0: நலமா இருக்கோங்க. செண்பகமே வந்து ராஜாவும் மனோ பாடினது கங்கை அமரன் தான், அதை வந்து பாடல் ஆசிரியராக இருந்திருக்காரு. சரி, இப்போ தேனியிலேருந்து யாருமா
3: சொல்கிறேம்மா, பாடுறேம்மா,
0: பேர் சொல்லிடுங்க.
3: என்னாச்சு,
0: மறந்து போச்சுங்களா? என்ன ஒரு சிரிப்பு, பதில் சொல்றாங்க
1: போதும். இதே ஒரு இனிய பாடலா தெரியுது இல்ல உங்களுக்கு? என்ன சிரிப்பு அப்படின்னு மாதிரி. ரொம்ப நன்றி. என்ன பேர் சொன்னீங்க? பேரே சொல்லையே நீங்க. சொன்னல அதான். ரொம்ப அருமையா பாடினீங்க, இருந்தாலும் முடிக்க முடியல. இப்ப நாங்க முடிக்கிறோம் பாருங்க, இன்னொரு பாடலை கொடுத்து. நன்றிம்மா.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20

0: 50% வரை தள்ளுபடி, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 944-33-72-151.
5: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: நேரம் 11:45. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரே ஒருவர் தொடர்புடைய பாடல்களை பாடணும் அப்படின்றது தான் விதிமுறை. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு இன்னைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் யார்
8: அப்படின்னா,
7: கங்கை அமரன் ஐயா அவங்க. கங்காதரன் எனும் இயற்பெயரோடு வளம் வந்தவர். ஒரு காலகட்டத்தில் அமரன், அமர் அப்படின்லாம் அழைக்கப்பட்டார். அமர்ன்னு தான் பொதுவாக திரைத்துறையில் அழைக்கப்பட்டிருக்கிறார்.
8: செல்லமாக
7: கிட்டார் இசைக்கலைஞராகவும் இருந்திருக்கிறார் அப்படின்றது தான் ஒரு விஷயம். பரவாயில்ல, அண்ணன் கூட சேர்ந்து நிறைய படங்களை பண்ணியிருக்காரு. அவர் ஒப்புக்கொள்வார், நாங்கள் இந்த பாட்டை இங்கிருந்தா எடுத்தோம். அண்ணன் இந்த ராஜா பார்வையிலேருந்து, ராஜா பார்வை படத்திற்காக இந்த பாடலை இசையமைக்கும் போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பண்ணதான் வாழ்வை மாயத்தில் இந்த பாடல் அப்படின்லாம் நிறைய பேட்டிகளில் நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. திறந்த மனதுக்காரர். சில நேரங்களில் அவருடைய பேட்டிகள் வந்து அப்படி இப்படி ஆயிரும்,
8: மனிதர்.
7: அவர் இசையமைத்த, அவர் பாடிய அல்லது அவர் இயக்கிய இன்னும் தொடர்புடைய பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கின்றனர் நம்முடைய நேயர்கள். அடுத்து வரக்கூடிய நண்பர்
8: வருக.
9: வணக்கம்
8: வணக்கம் வணக்கம்.
9: தகவல் களஞ்சியத்திற்கும் பாசமலருக்கும் இனிய வணக்கம். மதுரை கேஎஸ்ஏ ஆனந்தம், நலமா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கும் ஆனந்தன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மேலே அம்மா சகோதரி ஒரு கடிதத்தை போய் சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி அவங்களுடைய குரல் வந்து என்ன மறக்க முடியாது. 2013 கடைசி அவங்க, அதாவது நம்ம இலக்க அப்ப கேட்டது, இன்னும் அதே அதே இனிமை, அதே உற்சாகம், அதை மறக்க முடியாது.
7: யார் இவங்களா? கொஞ்சமாவது இனிமை, உற்சாகம், கொஞ்சமா நியாயமா பேசுங்க. ஆனந்தனையா என்ன சொல்றது? சரி
9: பரவாயில்ல,
8: முடிஞ்சு போச்சு.
9: நம்ம கதைக்கு வருவோம். நிழல்கள் படத்துல இருந்து பூங்கதவி தாழ்த்திடவா
7: பாடுங்க.
9: பூங்கதவி தாழ்த்திடவா, பூங்கதவி தாழ்த்திடவா, பூவாய் பெண் பாவாய், பொன் மாலை சூழிடும் பூவாய் பெண் பாவாய், பூங்கதவே தாழ்த்திரவா அப்படின்ட்டு வரும். அது அது கம்மிங்கெல்லாம் பயங்கரமா வரும். சார் படம் நல்லா இருக்கும். அது சரணம் அதே பாடுங்க,
7: பாடிருங்க,
9: நீங்களே பாருங்க சார்.
7: நாங்கள் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா பாடினீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வரக்கூடிய நண்பர் என்ன பாடல் பாட இருக்கிறார், கேட்டுடலாம். வணக்கம்.
10: வணக்கம் சார்.
8: வணக்கங்க.
10: வணக்கம் மேடம்.
8: ம்,
10: கரூர் மாவட்டம் இன்னமேட்லேருந்து விஜயா.
8: விஜயாம்மா எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கோங்க மேடம். உங்கள் ரெண்டு பேர்த்து பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை.
7: ம்,
10: இன்னைக்கு அது நிறைவேறிச்சிருங்க சார். சார் உங்கள்கிட்ட நான் இன்னும் இது வரைக்கும் ஃபோனில் பேசினதில்ல.
7: அப்படியா, பரவாயில்ல பரவாயில்ல, நன்றி.

0: பூவரசம்பு பூத்தாச்சு அந்த பாட்டுங்க
1: பாடுங்க.
0: பூவரசம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு தேவி வந்தாச்சு காவேரி போல பொங்குற மனசு பாடும். பூவரசம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு தேவி வந்தாச்சு காவேரி போல பொங்குற மனசு பாடுதோ.
2: இதுவரைக்கும்
1: நான் வரவா செஞ்சு இல்ல இல்ல அதே மாதிரி போக வேண்டியது இல்ல இல்ல நல்லாவே பாடுங்க. சும்மா நகைச்சுவைக்காக சொல்லப்படக்கூடிய வசனங்கள் தான் எல்லாம் சரிங்களா. ரொம்ப நன்றி விஜயாமா. அடுத்து கூட பண்பலி 100.5 மெகா ஹெர்ட்ஸ்ல
3: +2 முடிச்சுட்டு நல்ல

0: அதே மாதிரி போக வேண்டியதுதானே.
1: இல்லை இல்லை, நல்லாவே பாடினீங்க. சும்மா நகைச்சுவைக்காக சொல்லப்படக்கூடிய வசனங்கள் தான் இவை எல்லாம், சரிங்களா? ரொம்ப நன்றி விஜயாம்மா. அடுத்த கோடை பண்பலி 100.5 மெகா ஹெர்ட்ஸில்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நேர்கள் ரொம்ப அழகா நம்மளுக்கு வந்து பாடல்களை பாடினாங்க இல்லைங்களா.
4: இன்னைக்கு கங்கை அமரன் தொடர்பில் அமைந்த பாடல்களை மிக சிறப்பாக பாடினாங்க. அனைத்து முத்து முத்தான பாடல்கள.
3: அவங்க
4: அதான்
3: ரொம்ப அழகா பாடின எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிட்டு நம்மளும் இப்ப நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுகிறோம். காணல் மேனன், லக்ஷ்மி நாகேந்திரன், நன்றி நேர்களே. ஆனா அண்ணன் வந்து இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பார்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. புருனே இளவரசர் திரு அப்துல் மத்தீனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான தகவல்கள் மற்றும் செய்திகளை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் வரை 77 லட்சத்திற்கும் கூடுதலான வருடாந்திர ஃபாஸ்டாக் பாஸ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருவாரூர் வழியாக கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மாணவர்களை தவறாக வழிநடத்துவதாக கூறி சென்னையில் தமிழக பிஜேபியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎல்சன் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இல் இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்க.

0: மகளிர் நேரம்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: இனிய நண்பர்கள், வணக்கம் நேர்களே. மங்கையரின் திறமைகளை வானமேடையில் பரிணமிக்க செய்யும் மகளிர் நேரம் என்று கண்டுபிடி கண்டுபிடியாக நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக மகளிர் 24 24 24 மற்றும் 24 24 26 மற்ற அனைத்து மகளிரும் அழைக்கலாம். 24 24 29 290 330 33. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்காக சுழியம் 4 5 4 2 சேர்த்துவாங்க. பொதுவாகவே நமக்கு தெரியும் 2 4 2 4 2 4 2 4 2 2 6 இன்னொரு எண் கூட இருக்குது 2 4 2 4 2 9. இந்த மூணு எண்களை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கு கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் நல்ல வெயில் நேரமாக இருக்கிறதுனால பழச்சாறுகள் சாப்பிட்டா ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால் அந்த பழங்களினுடைய பெயர்களை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில். இப்போ நிகழ்ச்சியில் இணைய விருக்கும் நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திண்டுக்கல் மாவட்டம் மாலையகொண்டன் வீட்ல இருந்து ராஜலட்சுமி பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களாங்க சார்?
3: திண்டுக்கல் ராஜலட்சுமி.
4: ஆமாங்க சார்.
3: திண்டுக்கல் எந்த ஏரியால இருக்கீங்க?
4: இப்ப கிடைக்க மாட்டேங்குது சார்.
3: என்ன கிடைக்க மாட்டேங்குது?
4: இணைப்பு கிடைக்க மாட்டேங்குது சார் முத மாதிரி எனக்கு.
3: அப்படியா? தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும், அப்ப இணைப்பு கிடைக்கும்.
4: தொடர்ந்து முயற்சி செஞ்சதே சார் தேஞ்சே போச்சு சார்.
3: தேஞ்சே போச்சு. ரெண்டு செல் வச்சுக்கணும், ரெண்டு கையிலையும் ரெண்டு செல் வச்சுக்கணும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் சரிங்களா? இல்லை, ரெண்டு கையில் ரெண்டு ஃபோன் வச்சுக்கோங்க, மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க.
4: திட்டு வாங்குறேங்க சார், ரெண்டு ஃபோன்லாம் உடச்சிருவாங்க.
3: யார் திட்டுறா?
4: வீட்டில் இருக்கங்களா சார்?
3: ஃபோனை வச்சுட்டு என் நேரம் நோண்டிக்கிட்டே தான் இருக்க அப்படின்றாங்களா?
4: ஆமாம் சார். வேலை வெட்டி இல்லை.
3: ஆ, வேலை வெட்டி இல்லை, நேரமும் ஃபோனும் கைமா தான் தெரியுத. ஆ சரிம்மா, இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
4: போயிடலாங்க சார்.
3: இன்றைக்கு பழங்களை பத்தின பழங்களுடைய பெயர்கள் அதக்கா நீங்க கண்டுபிடிக்கணும் சரியா? ஒரு நான்கு எழுத்து சொல் கொண்ட பழம் இது.
4: நான்கு எழுத்துங்களா? அது நிறம் எப்படி சார் இருக்கும்?
3: பச்சை வண்ணத்தில் இருக்கும். பழுத்தா அதனுடைய நிறம் ஒரு மாதிரி வெளிர் நீளத்தில் வரும்.
4: அது வந்து கோடை காலத்தில் மட்டும்தான் இருக்குங்களா?
3: எங்கள் கொடைக்கானலில் மட்டும்தான் விளையக்கூடிய பழம்னு சொல்லுவாங்க.
4: கொடைக்கானல் மட்டும் விளையுமா?
3: ஆமாம், கீழ் நாடுகளில் விளைவதில்லை, மலைப்பிரதேசங்களில் விளைவதுண்டு.
4: அவக்கோடாவாங்க சார்?
3: உறுதியாக சொல்லணும், அது என்ன ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறது
4: எனக்கு சார்?
3: குத்து மதிப்பெல்லாம் சொல்லக்கூடாது, அவக்கோடா அப்படி சொல்லணும். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க?
4: நான் நினைக்கிறேன் சார்.
3: எப்படி கண்டுபிடிச்சிங்க?
5: கம்பம் அணப்பட்டி
3: 20 பேர் வேலை செய்யற அத்தனை பேத்துக்கும் ஹாய் சொல்லியாச்சு. நல்லா இருக்கும். என்ன பண்றீங்க?
5: பீட்ரூட் வேலை செஞ்சிருக்கோமே.
3: பீட்ரூட் எடுத்துட்டீங்களா, எடுக்க போறீங்களா?
5: எடுத்துக்கிட்டே இருக்கோம், அறுவடை பண்ணிக்கவே இருக்கோம்.
3: அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சரிம்மா, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
5: போயிடலாம்ண்ணே.
3: அதனால நீங்க சொன்னதுனால உங்க ஏரியாலேயே இருக்கக்கூடிய ஒரு பழத்தை பத்தி கேப்போமா? பழத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ஏழு எழுத்து சொல் வரும். கலர் வந்து காயில பச்சை கலர்ல இருக்கும், பழுத்ததுக்கு அப்புறம் ஒரு கருமை கலர், கருமை நிறம்னு சொல்லலாம்.
5: ஒரே சைஸா இருக்குமா இல்ல கொத்தா இருக்குமா?
3: கொத்தா இருக்கும், விதவிதமா இருக்கும், வெவ்வேறு சைஸ்ல இருக்கும்.
5: திராட்சை பழம்
3: அதுதானே? இல்ல, கருப்பா இருக்கும்.

0: கொஞ்சம் எங்க அது நீல கலர்ல இருக்கும்.
1: என்ன
0: குழு சொல்லட்டுமா, நம்ம இந்த பள்ளிக்கூடம் எல்லாம் போகும்போது இந்த பழத்தெல்லாம் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு வாங்கி சாப்பிடுவாங்க. பள்ளிக்கூடம் போறத பத்தி இப்ப ஏன்னே பேசுறீங்கன்னு கேக்குறீங்களா? 20 பேரும் 20 பழத்தை சொல்லுங்க, நம்ம அடுத்த நேரம் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம் அணிப்பிள்ளையனையும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: கொடுத்துட்டாங்க
0: நீங்க பேசலாம். சொல்லுங்க ராஜேஸ்வரி, என்ன பண்ணிட்டு
2: இருக்கீங்க?
0: புடவை அங்காடியில் இருக்கீங்க.
2: ஆமாண்ணா.
0: இப்போ எப்படி போகுது புடவை சீசன்? ஆடி மாதம்.
2: ஆடி மாதம் கொஞ்சம் டல்லு தானே.
0: டல்லு தானா?
2: ஆமாண்ணா.
0: விசேஷங்களுக்கு நிறைய புடவை எடுப்பாங்களே. அப்படியா? சரி, இப்போ நீங்கள் புடவை நிறைய பேர் வந்து கேட்குறாங்கல்ல, எடுத்து காட்டுவீங்க அப்படி தானே?
2: புடவையா?
0: ஆ, வேற என்ன சொல்கிறீங்க?
2: உணவு அங்காடின்னு
0: சொன்னீங்களா? எனக்கு புடவை நம்ம மாதிரி கெட்டுச்சுமா, மன்னிக்கணும். உணவு நேரம் இல்லையா, நல்ல கூட்டம் வர்ற டைம். சரி, இப்போது நிவேதம்மாட்ட ஒரு பழத்தை பற்றி கேட்டேன். அதான் பழம் அப்படின்ற எழுத்து, பழம் அப்படின்ற அந்த பழத்தையும் சேர்த்து கேட்டோன்னா இது வந்து ஒரு 8 எழுத்து பழம். அந்த பழம்ன்றதை கட் பண்ணிட்டோன்னா 5 எழுத்து சொல், 4 எழுத்துன்னு வச்சுக்கலாம்.
2: கருப்பு கலர் இருக்கு சொல்லுங்களா?
0: ஆமாம். அது செடியாகவும் இருக்கும் நல்ல செடியும் இப்போ காய் காய்க்குது, மரத்துலேயும் இருக்கும்.
2: மரம் இருக்கா?
0: இன்னொன்று சொன்னேன், இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் அந்த இடைவேளை நேரங்களில் அடிக்கடி கிடைக்கக்கூடிய பழம், இப்போ கிடைக்குதான்னு தெரியல. நம்ம முன்ன காலங்கள்லாம் இது அதிகமாக கவரில் பேக் பண்ணி கொடுப்பாங்க. நன்றிங்க ராஜேஸ்வரி, ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
4: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
3: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்கமெடல்கள்.
4: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
3: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 944-33-72-151.
10: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சி.

0: மகிழ்ச்சியான வாழ்க்கை தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்டரசி.
1: நேரம் நண்பகல் 12:20 நாம் இணைந்திருக்கிறோம். மகளிர் நேரம் இன்றைக்கு கண்டுபிடியாக நிகழ்ச்சியில் நிறைய சகோதரிகள் வந்து நல்லா விளையாடிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையவருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்ண்ணா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மனவாடிக்கிறவன் பெருமாள் பட்டியிலிருந்து கீதாமணியில் பேசுறேங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாங்கண்ணா?
1: சொல்லுங்கம்மா கீதா, நல்லா இருக்கீங்களா?
2: ம், நல்லா இருக்கேங்கண்ணா.
1: சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: இல்லத்தரசிங்கண்ணா.
1: சரிங்கம்மா, இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கான பழம், நீங்கள் அடிக்கடி நிறைய படிக்கிறதுனால ஆங்கிலத்தில் தான் இந்த பழத்தை வந்து பொதுவாக அழைப்பாங்க. அந்த ஆங்கிலத்தில் 4 எழுத்து சொல்லாக இருக்கு. தமிழில் தூய தமிழில் சொல்லணும்னா இது என்னங்க?
2: என்ன நிறத்தில் இருக்கும்?
1: சிவப்பு நிறத்தில் இருக்கும். இல்லை இல்லைம்மா, இதில்லை. 5 எழுத்து சொல்லணும் கூட வச்சுக்கலாம். தமிழ்லையும் இதுக்கு வந்து 5 எழுத்துக்கள் தான். ஆங்கிலத்தில் சொன்னாலும் இது 5 எழுத்துக்கள் தான்.
2: சிவப்பு நிறமாங்கண்ணா?
1: சிவப்பு நிறம்.
2: அது உள்ளேயும் உள்ள என்ன கலர்லங்கண்ணா இருக்கும்?
1: உள்ளேயும் அதே நிறத்தில் தான் இருக்கும். அது இனிப்பு சுவை இருக்காது, இது ஒரு மாதிரியான புளிப்பு சுவை கொண்டது இந்த பழம்.
2: அது என்ன வடிவத்துலங்கண்ணா இருக்கும்?
1: இதயத்தினுடைய வடிவத்தை சொல்லுவாங்க.
2: பழம்
1: இல்லாம 5 எழுத்து. ஆங்கிலத்தில் தான் பெரும்பாலும் இதை வந்து வழங்குறது. ஆங்கிலத்தில் தான் இந்த சொல்ல வழங்குவாங்க.
2: தமிழ்ல சொல்ல மாட்டோமாங்க?
1: தமிழில் ரொம்ப நம்மளுடைய எப்படி சொல்கிறது, தமிழில் பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஆங்கிலத்தினுடைய பெயரை தான் தமிழ்லையுமே பயன்படுத்துகிறாங்க. தமிழில் தூய தமிழில் இதற்கு வந்து செம்புற்றுப்பழம் அப்படி சொல்கிறாங்க. செம்புற்றுப்பழம் அப்படி தமிழில் சொல்கிறாங்க. இல்லைம்மா, செம்புற்றுப்பழம் புத்து மாதிரி இருக்கும், அதனுடைய அந்த உருவத்தை சொல்லுவாங்க அதுக்காக. ரொம்ப எளிமையான பழம் தான். சரி, அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். யாருமா?
3: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில இருந்து சிவகாமி பரமசிவம் பேசுறேங்க.
1: சொல்லுங்கம்மா. சிவகாமி அம்மா, இப்போ நான் கேட்டேன் 4, அதை வந்து அந்த சொல்லு வந்து 5 எழுத்து சொல் தமிழ்லையும் அதே 5 எழுத்து சொற்களில் தான் வழங்கப்படும். தூய தமிழில் வந்து இது செம்புற்றுப்பழம் அப்படி சொல்லுவாங்க.
3: ஓ, சரி சரி. தமிழில் வந்து செம்புற்றுப்பழம் சொல்லுவாங்களா? என்ன நிறத்தில் இருக்கு?
1: சிவப்பு நிறத்தில் இருக்கும்.
3: சிவப்பு நிறத்துலிங்களா? பிளம்ஸ், பிளம்ஸ் பழமா?
1: இல்லை, அதனுடைய வடிவம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கோள வடிவம், இதயத்தை ஒத்துன அந்த ஒரு வடிவமைப்பாக இருக்கும்.
3: இதயத்தை
1: ஹார்ட் சொல்கிறாங்க இல்லையா?
3: பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது.
1: சரி, ஸ்ட்ராபெரி பழம் அது இல்லையா?
3: ஸ்ட்ராபெரி பழம். ஆமாம்,
1: சரியா சொல்லிட்டீங்க. நன்றிங்க சிவகாமி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
7: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
5: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
7: அப்படியா?
5: ஆமா, அதோட

0: புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய மகளிர் நேரம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 மகளிர் நேரம். என்று கண்டுபிடி கண்டுபிடியாக நிறைய சகோதரிகள் வந்துட்டு இருக்காங்க. நல்ல பழங்களுடைய பெயர்களை கண்டுபிடித்து கொண்டிருக்காங்க. நிறைய தெரிஞ்சுக்குவோமே நாமளும் என்னென்ன மாதிரி பழங்கள்லாம் இருக்குன்னு. நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு, இந்த நேரங்களில் நிறைய பழங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடியனே இருவாங்க. வணக்கம். அடைவில் வந்துட்டீங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
4: ஹலோ.
3: ஆ, உங்க பெயர் சொல்லுங்கம்மா.
4: பண்பலைக்கு நண்பர் வணக்கம் சார்.
3: யாருங்க பேசுறீங்க?
4: சிவகங்கை மாவட்டம் மானாமரில் இருந்து சுகுணா ஜெயக்குமார் பேசுறேன் சார்.
3: சிவகங்கை சுகுணா
4: மானாமரு சார்.
3: மானாமதுரை.
4: ஆமாங்க சார்.
3: சரிங்க, எப்போ இருக்கு மானாமதுரை எல்லாம்?
4: என்ன சார்,
3: மானாமதுரை எல்லாம் எப்படி இருக்குன்னு? வெயில்
4: வெயிலாக தான் சார் இருக்கு.
3: ரொம்ப வெயிலாக தான் இருக்கு. இந்த வெயிலுக்கே உரித்தான இந்த காலங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு பழத்தினுடைய பேர் தான் உங்ககிட்ட கேட்க போறேன். நான்கு எழுத்து சொல்.
4: நான்கு எழுத்து? என்ன கலர் சார் இருக்கும்?
3: காயில பச்சை நிறத்தில் இருக்கும், அப்பையும் சாப்பிடலாம். பழுத்தா மஞ்சள் நிறத்தில் இருக்கும்.
4: பழத்தோட 4 எழுத்து?
3: பழம் சேர்க்காம 4 எழுத்து. பழம் சேர்த்து
4: சார். உள்ள மஞ்சள் ஒன்று ரோஸ் கலராக இருக்குமா சார்?
3: ரோஸ் கலரெல்லாம் இருக்காது. மஞ்சள் வெளியில் வந்து தோல் தான் அந்த நேரத்தில் இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா வெண்மை நேரத்தில் தான் இருக்கும்.
4: உள்ள என்ன கலர் இருக்கும் சார்?
3: வெண்மை, வெள்ளை நேரத்தில்.
4: வெளியில் பச்சை உள்ள.
3: ஆமாம்.
4: அது எங்கே எல்லா பக்கமும் விளையுமா சார் அது?
3: கிட்டத்தட்ட எல்லா பக்கமும் விளையக்கூடிய பழம் தான் இது. அந்த பேரோட சேர்த்து சொல்லும்போது பழம் அப்படின்றத ரொம்ப அபூர்வமாக தான் பயன்படுத்துவோம். அந்த காய் தான் அதிகமாக பயன்படுத்துவோம். அந்த வெயில் காலங்கள்லாம் நிறைய இடங்களில் விற்கும், பேருந்து நிறுத்தங்களில் அந்த மாதிரி. வெயிலுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான காய்
4: சார்
3: வெள்ளரி. சரியாக சொல்கிறீங்க. இவ்வளோ விஷயம் சொன்னதுனால சொல்லியாச்சு இல்லையாம்மா.
4: நன்றி சார்.
3: நன்றிங்க சுகுணா. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: ஹலோ.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: கரூர் சரஸ்வதி நகர் அமராவதி.
3: அமராவதி.
5: ஆமாங்க.
3: உங்கள் பேரனுடைய அர்த்தம் என்னங்க?
5: அப்படியெல்லாம் தெரியலங்க, வச்சாங்க அப்படி கூப்பிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நான் மார்க் போகுது.
3: இந்த ஆருக்கும் உங்களுடைய பேரை வச்சிருக்காங்கன்னு சொல்லிடலாமா இப்போ?
5: அப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்கண்ணா. இப்போதான் 2-3 டைம் உங்கள்கிட்ட பேசுறேங்கண்ணா.
3: அப்படிங்களா, மகிழ்ச்சி.
5: ஆமாங்கண்ணா.
3: சரிங்க. சரி, அமராவதி 6, அதுதான் அதனுடைய பெயர் தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க.
5: இல்லீங்களா, அப்ப முன்னாடி வச்சாங்க, ஒரு பாட்டி வச்சாங்க
3: பேரு. அந்த பாட்டிய தான் கேட்கணும்ன்றீங்களா?
5: ஆமாங்க, கண்டிப்பா.
3: சரிம்மா, என்ன நினைச்சு வச்சாங்களோ.
5: சரிங்கம்மா.
3: இன்றைக்கு வந்து பழங்கள் அதுல
5: இருக்கிறேங்க.
3: ஆமா, 4 எழுத்து சொல். இது மலைப்பிரதேசங்கள்ல கூட விளையக்கூடிய பழம், மற்ற பகுதியில் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ரொம்ப அரிது தான்.
5: ரொம்ப அரிதுங்களா?
3: மற்ற இடங்களில் விளைவது.
5: சரிங்கண்ணா.
3: மலைவாசத்தலங்களில் நீலகிரி மாவட்டம், திண்டுக்கல்ல கொடைக்கானல் மாவட்டம், கொடைக்கானல் அப்புறம் ஏற்காடு அந்த பகுதிகளெலாம் கூட விளையுது இந்த பழம்.
5: சரிங்கண்ணா. பழம் எப்படிங்கண்ணா இருக்கு?
3: பச்சை வண்ணத்தில் இருக்கும்.
5: உள்ளங்கண்ணா?
3: உள்ளுக்குள்ள பலாச்சொலை இருக்கு இல்லையா?
5: ஆமாங்கண்ணா.
3: அது போன்று இருக்கும்.
5: வெள்ளை
3: நிறத்தில்

0: பழம் தான்.
1: சரி, அண்ணாச்சி பழங்களா?
0: இல்லை.
1: இல்லைங்களா?
0: நாளே எழுத்து தான்.
1: சரி, எங்க கக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்ட வரைக்கும் எல்லாத்துக்கும்
0: தெரிஞ்சது. இது தெரியாம போச்சு.
1: நன்றி.
0: அது தூரியன் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன இருக்கீங்களா? சரி, தூரியன் பழம் தான் அது. பலாப்பழம் மாதிரி குட்டியோண்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு 3-4 சுளைகள் மட்டுமே இருக்கும். நன்றிங்க அமராவதி.

0: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
1: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
12: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: காற்றலையின் இசைச்சோலை, இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகளிர் நேரம் இன்று கண்டுபிடி கண்டுபிடியாக போ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வர்க்க வணக்கம். வணக்கம், யாருமா பேசுறீங்க?
14: கரூர் ரெங்கமேடு வீதியில இருந்து பரமேஸ்வரி பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களா?
13: நலமா இருக்கிறோம் பரமேஸ்வரி.
14: உங்களோட பேச ரொம்ப நாளா இருக்குங்களா?
13: ஆமா,
14: இன்னைக்கு லைன் கேட்டதுல ரொம்ப சந்தோஷம்.
13: ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல.
14: இன்னைக்கு
13: வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
14: வேலைக்கு வந்துட்டேன், பேசிட்டு இருக்கேங்கண்ணா.
13: அப்படிங்களா, சரி. இந்த சீசன்ல வந்து முடியக்கூடிய தருவாயில் இருக்கு இந்த பழம். நிறம் வந்து நல்ல பழுத்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஊதா நிறத்துல இருக்கும். என்னமா?
14: துவர்ப்பு தன்மை.
13: ஆமா, இனிப்புடன் கலந்த துவர்ப்பு தன்மை. ரொம்ப நல்லது. இதனுடைய விதையை கூட டீ போட்டு குடிப்பாங்க. நாவற்பழம். சரியா சொன்னீங்க, நன்றிங்க பரமேஸ்வரி. இப்ப நிகழ்ச்சியில இணையுமா அடுத்த நேயர்? இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்
15: சார். வணக்கம் சார்.
13: வணக்கம்.
15: அற்புகோட்ல இருந்து இந்திரா பேசுறேன் சார்.

0: எஃப்எம்ல இருக்கங்க அனைவரையும் ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்லுங்க சார்.
1: எல்லாத்தையும் கேட்டதா சொல்லிடுவோம். சரிங்களா? சரி, உங்களுக்கு வரக்கூடிய இந்த பழத்தினுடைய பெயரே காயின்னு தான் முடியும். சரிங்களா?
0: ஓகே சார்.
1: இது நீங்க தான் கேட்கணும்.
0: அந்த பழத்து பேரே காயின் முடியுமா சார்?
1: ம், காயின் தான் முடியும்.
0: கலர் என்ன? கலர்
1: வண்ணம் வந்து வெண்மையாகவும் இருக்கும், இளர் பச்சை அந்த நிறத்திலையும் இருக்கும்.
0: இனிப்பா இருக்குமா புளிப்பா இருக்குமா சார்?
1: இனிப்பாக இருக்கும். ஆப்பிள் உள்ள எப்படி இருக்கோ அது போலவே இதுவும் இருக்கும்.
0: ஆப்பிள் உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குமா சார்?
1: அது சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே போல் இந்த பழமும் இருக்கும்.
0: எந்த இடத்துல இந்த பழம் கிடைக்கும்?
1: மலைப்பகுதிகளில் தான், குறிப்பாக கொடைக்கானலில்.
0: குறிப்பாக கொடைக்கானலா சார்?
1: ஆமாம்.
0: காய் வெண்ணெய் கலர் இனிப்பாக இருக்கும், மலைப்பகுதி. வேறு ஏதாவது குழு கொடுங்களே சார்.
1: அதான் இந்த பழத்தை வந்து பழமாக இருந்தால் கூட அதுக்கு பேரை வந்து காயின்னு சொல்லி தான் அழைப்பாங்க. நான்கே நான்கு எழுத்து தான்.
0: இல்லை சார், அதாவது சீசனுக்கு மட்டும் சாப்பிட்ற பழமா இல்லை எப்பயுமே கிடைக்குங்களா?
1: இல்லை எப்பயும் கிடைக்காது, ரொம்ப சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். கிளையும் விளையுது, இப்போ இந்த ஒட்டு ரகங்கள்லாம் நிறைய வெளியிலையும் விளையுது. ஆனால் கூட குறிப்பாக அது வந்து அந்த குளிர் சீர்தோசனில் இருந்தால் மட்டும்தான் வரும். அதுவும் சில்லுன்னு தான் இருக்கும். அந்த பழமும்
0: பழம்
1: காயாகவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.
0: காயாகவும் சாப்பிட்லாம். சார் வேறு ஏதாவது குழு கொடுங்களே சார்.
1: இதுக்கு மேலே எப்படிம்மா கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இனியும் குழு வேணுமா?
0: இனிப்பா இருக்கும், மலைப்பகுதியில் கிடைக்கும், காயின் முடியும்.
1: ஆப்பிள் சாப்பிடும்போது நல்லா நைஸாக இருக்கும். இது உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன விதைகள் கிடைக்கும். அதாவது சாப்பிடும்போது அதுக்குள்ளவே இருக்கும்னு வச்சுங்க. விதை தனியாக இருக்கும். சாப்பிடும்போது இந்த கசகசா சாப்பிட்றோம் இல்லையா, கசகசா உருளை அந்த மாதிரியும் இருக்கும். உள்ள நன்றிங்க. அதாவது இங்கே நம்ம கொடைக்கானல் விளையக்கூடிய அந்த பேரிக்காய் அதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி உள்ள இந்த கசகசா இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த விதைகள் அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். நன்றிங்க, நல்லா முயற்சி பண்ணிங்க இந்த நன்றிங்க.

0: அழுக்கில குழுக்கில இவளுக்கு இணை சொல்ல
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: இன்றைக்கும் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் பங்கேற்ற திண்டுக்கல் ராஜலட்சுமி, தேனி நிவேதா, கரூர் ராஜேஸ்வரி, ஈரோடு சிவகாமி, கரூர் கீதா, மானாமதுரை சுகுணா, கரூர் அமராவதி, அருப்புக்கோட்டை இந்திரா மற்றும் கரூர் பரமேஸ்வரி, இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றிகளை சொல்லிக்கலாம். மேலும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் கே.எஸ். கார்த்திக். நன்றி நேயர்களே.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம் நேயர்களே. ஒரே நாளில் தான் கதாநாயகனாக நடித்த இரண்டு படங்கள் வெளியானது சிவாஜி கணேசனுக்கு மாத்திரமே நிகழ்ந்திருக்கிறது. அதே போல நடிகைகளில் சாவித்திரிக்கு நிகழ்ந்திருக்கிறது. 1957 தமிழ் புத்தாண்டு தினத்தில் மாயாபஜார், வணங்காமுடி என இரண்டு படங்கள், அதே ஆண்டு தீபாவளி திருநாளில் கொஞ்சம் சலங்கை பார்த்தால் பசி தீரும், 1963 தீபாவளி அன்று கற்பகம் மற்றும் பரிசு, 1964 பொங்கலுக்கு கர்ணன் மற்றும் வேட்டைக்காரன் என ஒரே நாளில் இரட்டை படங்களின் நாயகியாக நடித்து வெளியான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் நடிகையர் திலகம் சாவித்திரி. அதே போல சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் என இரு கணேசன்களின் 100வது திரைப்படத்தின் நாயகியும் சாவித்திரி தான். அவர் நடிப்பில் 1964 வெளியான, அதுவும் பொங்கலுக்கு வெளியான இரண்டு படங்களில் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலோடு தொடங்கலாமா? கொடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவையை, ராமநாதபுரம், கமுதி, சோலை, ஜாகிர் ஹுசேன், செல்வின், சோமு ஆகியோரின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் TM சௌந்தரராஜன்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 முதல் August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
10: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
9: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
10: அப்படியா?
9: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
10: அப்போ இப்பவே போலாம்.
11: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
12: நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. நிடிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடிய பிராப்தம் படப்பாடல். பெருந்துறை, துடுப்பதி, துருக்கப்பாளையம், குரு சந்திரமோகன், ஈஸ்வரி சந்திரமோகன், அக்ஷா, சண்மதி, குப்பம்மா, குருசாமியின் விருப்பத்திற்காக.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர் சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா. ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

இனி நெஞ்சில் ஒரு ஆலயம் படப்பாடல். தாராபுரம் பூளவாடி சாலை ரம்யா தேவி மகாலட்சுமி கீதா சஞ்சய் கணேசனின் விருப்பத்திற்காக.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

நெஞ்ச மரவா பாடல்களை தரவா தரவா என கேட்டு கேட்டு தந்து கொண்டு இருக்கிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் நெஞ்சில் நிறைந்தவை. இனி டி எம் சௌந்தரராஜன் பாடிய செங்கமலத்தீவு படப்பாடல். விருப்பம் தெரிவித்திருப்போர் தேனி காமையகவுண்டன்பட்டி முருகன் பாலச்சந்திரன் வீரமணி ஸ்ரீராம் குமார் மணிகண்டன்.

0: பெரியகுளம் இளங்கோவன், நாகலட்சுமி, திவ்யபலா, சுரபி, கவினயா ஆகியோரின் விருப்பத்திற்காக பலே பாண்டியா படப்பாடலை வழங்கவிருக்கிறது. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸு நெஞ்சில் நிறைந்தவை. பாடலை பாடியிருக்கின்றனர் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.
1: இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவா

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர்.

0: சூப்பர் பிராண்ட் அரிசி.
1: நேரம் 1:30. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ், இது நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது. இனி புதிய பறவை படப்பாடல், மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர் சாந்தி நந்தன் சேகுவேரா காஸ்ட்ரோவின் விருப்பத்திற்காக. பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள்.

0: 15% ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: தாயை காத்த தனையன் படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது கொடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. ராயனூர் மனவை சாகுல் ஹமீது, சம்சாத் காத்தூன் பிவி அலாவுதீனின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் TM சௌந்தரராஜன்.

0: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். கேன்சரை வந்துட்டு 100% குணப்படுத்த முடியுமா அப்படின்ற கேள்விக்கு ஒருத்தர் நேர பதில் கேட்குறாரு. இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு கேள்விங்க. ஃபஸ்ட்டு எங்களை ஒரு பேஷண்ட் பார்க்கும்போது அல்லது அவங்க சொந்தக்காரங்க பார்க்கும்போது எங்ககிட்ட கேள்வி கேட்குறதே அதுதான், சார் என்ன கேரண்டி சார், நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறோம் பட் கேரண்டி ஏதாவது பண்ணி கொடுக்கலையே சார் அப்படின்னு. இந்த கேரண்டி அப்படின்ற விஷயமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேன்சர் அதனுடைய வேலை என்னென்னா, நம்ம உடம்பில் ஒரு ஆழமான ஒரு வேரை பதிஞ்சு வளர்கிற விஷயந்தான் நம்மளோட கேன்சர்னு சொல்கிறது. ஸோ இந்த கேன்சர் குணப்படுத்தணும்னா ஒரே ஒரு வழி என்னென்னா, ஆரம்ப நிலையில் வரணும். இதுதான் ஒரே ஆன்சர். உதாரணத்துக்கு ஸ்டேஜ் ஆரம்ப நிலையில் ஸ்டேஜ் 1 98% சக்ஸஸுக்கான சான்ஸ் இருக்குது மார்பக புற்றுநோய்க்கு. இப்போ ஸ்டேஜ் 1 நாங்கள் மார்பக புற்றுநோய் இருந்தால் ரெண்டு பேருக்கு வந்துட்டு ஃபெயிலியர் வரும் அப்படின்னா, அப்போ 100%லேருந்து போயிடுச்சு, 98% ஆனாலே 2% நமக்கு தோல்வி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ 100% வேணும்னா ஒரே ஒரு விஷயம் ஸ்டேஜ் 1 கண்டுபிடிக்கணும். இதுதான் ஒரே சான்ஸ். ஸோ வேறு ஏதாவது அறுவை சிகிச்சை மூலமாலோ இல்லை வேறு மருந்துகளாலோ அந்த 100% நம்மளால் கடைபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். உதாரணத்துக்கு சில புற்றுநோய்களில் அறுவை சிகிச்சையோடு சேர்ந்து ஒரு மாத்திரையோ இல்லை ஒரு ஊசியோ நம்ம கம்பைன் பண்ணோம்னா சக்ஸஸ் ரேட் வந்து 100% ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பேர் தான் மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறது. இப்போது நீங்கள் யாராவது கேன்சர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்க, எங்கேயாவது ஸ்பெஷலிஸ்ட் குரூப் ட்ரீட்மெண்ட்டில் போயிருக்கீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி கேன்சர் ஸ்டேஜுக்கு நம்ம மல்டி டிசிப்ளினரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு அறுவை சிகிச்சை இல்லையோ ஒரு மருந்து இல்லை ஒரு கீமோதெரப்பி ஒரு இம்யூனோதெரப்பி மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அந்த 100% நம்ம அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட். என்றைக்கு வந்துட்டு கேன்சர் ஒரு நபர் வைத்தியத்திலேருந்து மாறி பல ஸ்பெஷலிஸ்ட் சேர்ந்து ஒரு பேஷண்ட்டுக்காக உழைக்கும் போது பேஷண்டுடைய விளைவுகள் ரொம்ப நல்லாக அமையும்.
2: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க

நேரம் 1:46 கொடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையோடு நாம் இணைந்திருக்கிறோம். இனி ரத்த திலகம் படப்பாடல். கொடைரோடு ராஜதானி கோட்டை மரியன் சாமி ஆஞ்சல் மேரி ஆல்வினா எலோவின் பின்சியின் விருப்பத்திற்காக

ஒழித்து கொண்டிருக்கிறது பாசமலர் படப்பாடல். ராமேஸ்வரம் சியாத் மெக்னாவின் விருப்பத்திற்காக தந்து கொண்டிருக்கிறது 100.5 MHz கூடை பண்பலை.

ஓலப்பாளையம் மல்லிகா ரவிச்சந்திரன், சந்தியா பூவரசன், மனோபிரியாவின் விருப்பத்திற்காக ஒழித்து கொண்டிருக்கிறது தேன் நிலவு படப்பாடல் கோடை பண்பலையில்.

உங்கள் கடிதம் காட்டிய பாடல்களை காற்றில் கரையவிட்டு கூட பெயர்களையும் சுமந்து நிறைவுறுகிறது கொடை பண்பலை 100.5 MHz-இன் நெஞ்சில் நிறைந்தவை. இனி வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வென்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கரூர் பெரியசாமியோடு பயணிக்கவிருக்கிறது. 3 மணி வரை வென்றார் வந்தார்.

0: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. பண்பலையில் தங்கள் பங்களிப்பில் வெற்றி பெற்ற நேயர்களுக்கான நிகழ்ச்சி வென்றார் வந்தார். இன்றைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக நம்மோடங்க வந்திருக்காங்க கரூர் மாவட்டம் பெரியசாமி அவங்க. ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்குங்க ஐயா.
0: எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க உங்கள் ஊர்லேருந்து?
1: அதிகாலை 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டேங்க ஐயா.
0: சரி.
1: கோடைப்பன் மலையில் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மிகுதியில்
0: ஒரு பதட்டத்தோடவே
1: கண்டிப்பாங்க ஐயா.
0: பேசும்போதே தெரியுது.
1: ஆமாங்க ஐயா.
0: எவ்வளோ வருஷம் கேட்டுட்ருக்கீங்க?
1: நான் இப்போ ஒரு 7 ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்கேங்க ஐயா. இதுக்கு முன்னாடி கேட்டேங்க ஐயா, அது இடையில கேட்க முடியலை. அப்புறம் இப்போ ஒரு 7 ஆண்டுகளாக வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்.
0: அதில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும்போது என்ன மாதிரி இதை வந்து வின் பண்ணிடுவோமா ஜெயிச்சிருவோமா அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு சந்தேகத்தோடு தான் வருவீங்களா? உள்ள
1: அப்படி நினைத்தது இல்லைங்க ஐயா. செப்புக செந்தமிழை பொறுத்தவரை நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுல முதல்ல அதில் பேசணும். அவங்க நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அதுக்கு தமிழ் வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். நம்ம ஒரு பள்ளியில் உட்காந்து ஆசிரியர்கிட்ட பாடம் இப்படி கற்றுக்குவோம்.
0: ஆமாம்.
1: அதே போல் செப்புக செந்தமிழில் பேசும்போது ஒரு மாணவனாக நான் உணர்ந்து பேசக்கூடிய ஒரு இது கிடைச்சதுங்க ஐயா.
0: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க நீங்கள்?
1: நான், என்னோட குடும்பம், குடும்பத்தினர், மனைவி ரஞ்சிதா, மகன்கள் பிரதீபன், மோதீஸ்வரன், என்னுடைய மைத்துனர், சகோதரிகள், இவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க ஐயா.
0: கொடைக்கானலில் போய் பேச போகிறேன், நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாங்கன்னு கூப்பிட்டு வந்து.
1: ஐயா
0: சரிங்க, இந்த தருணத்தில் தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடல் கேட்கலாம். என்ன பாடல்
1: கேட்டலாங்க ஐயா? சிகரம் படத்தில் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு என்கிற பாடல்
0: கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: JJ College of Engineering and Technology, Soudamica Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: Plus 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மென்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரெய்னிங் அண்ட் பிளேஸ்மென்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரெய்னிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
4: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைக்கு கரூர் மாவட்டம் வெங்காம்பட்டி பெரியசாமி அவங்க நம்மளோட நிலையத்துக்கு வந்திருக்காங்க. சொல்லுங்க பெரியசாமி.
5: சொல்லுங்க ஐயா.
4: முதல்ல பண்பலை கேட்ட அனுபவம், முத கேட்டிருப்போம்.
5: ஆமாங்க ஐயா.
4: அந்த அனுபவம் எப்படி, எங்கே ஆரம்பிச்சது உங்களுக்கு?
5: அது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க ஐயா.
4: சரிங்க.
5: அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கொடைக்கானல் சார்ந்த நண்பர் ஒருத்தர் எங்களோட
4: வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார்.
5: அப்போ சொன்னார், எங்கள் ஊர்லேயும் ஒரு எஃப்எம் ஆரம்பிச்சிருக்காங்க, கேட்டு பாருங்க, இனிமையாக இருக்கும், இரவு வேலைகள் செய்யும் போதெல்லாம் அது கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்.
4: சரி.
5: அதுக்கப்புறம் அது அப்போ கேட்க ஆரம்பிச்ச பகல் நேரங்களில் கேட்க ஆரம்பித்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது மேலே ஆர்வம் ஏற்பட்டு போச்சுங்க. அதனால் அதில் பயணிக்கிறது மிக சந்தோஷம் தரக்கூடிய ஒரு இதாக இருக்குங்க.
4: நீங்கள் சொல்லியிருந்தீங்களே நண்பர்கள்லாம் டவர் கிடைக்கும்.
5: ஆமாங்க. எங்கள் ஊரில் வந்து இந்த எப்பவும் அந்த புதுசு காலகட்டங்களில் புன்னம்பலம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா, அந்த இணைப்பு சரியாக கிடைக்காம குறை குறைனு வரும், அதெல்லாம் தெளிவாக வரணுங்க. இருக்கா மரத்து மேலெல்லாம் ஏறி அந்த வயர் கட்டி அதெல்லாம் கேட்டு அப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்குங்க. எப்பவும் மேலே ஒரு

0: மிகுந்த ஆர்வம் கொண்டவர் அந்த நண்பர்.
1: ரொம்ப சந்தோஷம். ஊரில் அந்த மாதிரி நிறைய நேயர்கள்
0: இருக்காங்க. இப்போ இன்னைக்கு காலகட்டத்தை தாண்டியும் முன்னாடிலாம் அந்த பேட்டரி போட்டு கேட்டாங்க பார்த்தீங்களா?
1: ஆமாம் ஆமாம்.
0: அந்த காலகட்டத்தை மீறி இப்போ அவ்வளவு ஆர்வம் மிகுதியாக உள்ளது
1: இருக்கு
0: இப்போ இருக்குங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம். ரெண்டாவதாக இந்த நேரத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் ஆகாயம் பூக்கள் விற்க ஆரம்பிக்கும் நேரம் இந்த பாடல்.
1: எதுக்காக இந்த பாட்டு?
0: அதில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஐயா.
1: ம்,
0: கல்லூரி சென்று படிக்காமல் கற்றாலே வைத்தியம் பார்க்குதடி.
1: ம்,
0: அந்த வரி எனக்கு ரொம்பவும் பிடித்தமான வரிங்க ஐயா.
1: கேட்கலாம் பாடலை.
0: கேட்கலாம்.

0: கோடை பண்பலை வானொலி 100.5 நம்ம கேட்டு ரசித்துட்டு இருக்கோம். வென்றார் வந்தார் நிகழ்ச்சி இன்றைக்கு கரூர் மாவட்டம் வெங்காம்பாட்டி பெரியசாமி அவங்க நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களோட பேசிகிட்டு இருக்கோம். ஏன் அப்போ நீங்கள் பண்பலையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருங்க. பண்பலை நமக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு. பண்பலை கற்றுக் கொடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: பண்பலை கற்றுக் கொடுத்தது, பண்பலையிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது என்று நிறையா இருக்குது. இன்றைக்கு காலகட்டங்களில் தொலைக்காட்சி பார்த்து மூழ்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு புது ஆர்வம், புது தெம்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இருக்குது வானொலி ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். மக்கள் மத்தியில் இன்றைக்கு காலகட்டத்தில் இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் ஒரு ஆர்வத்தோடு கேட்குறாங்க அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
0: சரி,
1: அந்த வகையில் இன்றைக்கி நானே கூட மாணவர்கள்ட்டெல்லாம் எடுத்து சொல்லுவேன், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கோடை பண்பலையில் நிறையா தர்றாங்க, கண்டிப்பாக அதை கேளுங்க. செப்புக செந்தமிழ் மற்றும் உங்களுக்கு தேவையான பொது அறிவு விஷயங்கள்
0: இன்றைக்கி கூட 4 மணிக்கு கேட்டிங்கன்னா பண்பலைக்கழகம் இருக்குது, அதில் இந்த நீ சொன்ன மாதிரி புது அறிவு கேள்விகளோட வரும். ரொம்ப மகிழ்ச்சி.
1: அந்த மாதிரி மாணவர்கள்ட்ட எல்லாம் நிறையா எடுத்து சொல்லியிருக்கிறேன், கேளுங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு என்னோட அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக
0: உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சது அதை சொல்லுங்கள்.
1: என்னோட அனுபவம் வந்து பலதரப்பட்ட மக்கள் இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று புரிதல் ஏற்பட்டது. பல விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு பண்பலையாக இருக்குது. ஒரு நண்பனா, ஒரு ஒரு அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு ஆசிரியரா, இது போன்ற விஷயங்கள்லாம் எனக்கு பண்பலை நிறையா கற்றுக் கொடுத்துருக்குங்க ஐயா.
0: சரி சரிங்க சரிங்க, நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு இந்த தருணத்தில் பிடித்த பாடல் என்னவென்றால், தெய்வ வாக்கு படத்தில் வள்ளி வள்ளி என்ன வந்தான் அப்படிங்கிற பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல்.
0: ரெண்டு பாட்டு நல்ல பீட்டாக சொன்னீங்க, ரொம்ப ஒரு மாதிரி.
1: இது எப்படின்னா, இளையராஜாவினுடைய குரல் வந்து ஒரு
0: ரம்யமான குரல்,
1: மனதுக்கு இனிமை தரக்கூடிய பாடல். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கேட்டாக்க மனதை ஒரு சாந்தமடையும் அப்படி ஒரு பாடல்.
0: அதனால் பிடிக்கும்
1: கண்டிப்பாக.
0: சிறப்பு. அந்த பாடலை கேட்டலாமா?
1: கேட்டலாம்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
5: கவுன்சிலிங் கோட் 261.
1: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மளோட இருக்காங்க கரூர் மாவட்டம் வெங்காம்பட்டி பெரியசாமி. முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், நிறைய பண்பலையில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நானும் கற்றுக்கிறேன், வீட்லேயும் கற்றுக் கொடுக்குறேன் அப்படி
8: சொன்னீங்க. ஆமாங்கய்யா.
7: பசங்கள்லாம் கேட்குறது எப்படி? உங்கள் வீட்டில் தான் முதல்ல உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க?
8: ஆமாங்கய்யா, 2 பசங்க.
7: பேர் சொல்லுங்கள்.
8: பெரிய பையன் பேர் வந்து பிரதீபன். 2வது பையன் பேர் வந்து மோதீஸ்வரன்.
7: என்ன வகுப்பு படிக்கிறாங்க?
8: பெரிய பையன் வந்து 12

0: பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் ஒன் படிக்கிற பிள்ளைங்க. அடுத்து ரெண்டாவது பையன் வந்து மோதீஸ்வரன் படிச்சிருக்காருங்க.
1: சரிங்க. அவங்களுக்கு பண்பலையில் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் பிடிக்கும், என்ன கேட்பாங்க?
0: காலையில் அருள்மாலை கேட்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா பக்தி மயமாக இருக்காது,
1: சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க,
0: எழுப்பாட்டிடுவோம். காலையில் எழுப்பாட்டி விட்றாங்க, காலையில் நேரமாக எழுப்பாடி விட்றாங்க, அருள்மாலை கேட்பாங்க. அப்புறம் அந்த குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்து பூந்தளிர் அந்த நிகழ்ச்சி கேட்பாங்க, ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க. அந்த சின்ன பிள்ளைங்களோட அந்த குழந்தைகளாகவே மாதிரி நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க.
1: சரி சரி. அப்புறம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா பசங்களுக்கு
0: பசங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எப்பவும் போல தான் நான் எல்லா குழந்தைகளும் போல விளையாடுவாங்க. நான் இதில் கொஞ்சம் குறிப்பாக சொல்கிறது நல்ல விஷயங்கள் வந்து நம்ம பண்பலையில் ஒளிபரப்பாகும் போது அந்த விஷயத்தை குறிப்பாக கேட்க சொல்லுவேன். நம்ம பூந்தல் பூந்தல் நிகழ்ச்சி இது போன்ற நிகழ்ச்சிகள் மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு நிகழ்ச்சியெல்லாம் கேட்க சொல்லுவேன். அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்க சொல்லுவேங்க, விரும்பி கேட்பாங்க. ஆமாங்க. அதே மாதிரி இந்த மன்னர்கள் காமெடியா வரும் இல்லைங்க, தெக்கு முக்கு
1: தர்பார்,
0: அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும், நல்ல காமெடியா ரசிச்சு கேட்பாங்க.
1: சரி சரி. அன்னைக்கு உண்டான விஷயத்தோட சேர்ந்து சொல்லுவாங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசிட்டு இருக்கிறதுல. இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: உன்னை சரணடைந்தேன் படத்துல வானுக்கு நிலத்தோடுங்கிற பாடல் கேட்கலாங்க.
1: எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பாடல்?
0: இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா எம்எஸ்வி அவர்களும் இசைஞானி ஐயா அவர்களும் ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் இணைந்து பாடிய பாடல். அந்த நட்பு உதாரணத்துக்காக பாடக்கூடிய பாடல். என்னுடைய நண்பர்களை என் மனதில் வைத்து இந்த பாடல் கேட்கலாங்க ஐயா.
1: சரிங்க. நல்லா சொல்லியிருக்கீங்க. நண்பர்களே தொடர்ந்து பேசுகிற நண்பர்களை பற்றி
0: பண்பலை நண்பர்களுக்காகவும் கூட.
1: அப்படியா?
0: கண்டிப்பாக
1: கேட்கலாம்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடம்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: தொடர்புக்கு 8985712345.
3: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: கவுன்சிலிங் கோட் 261.
3: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க கரூர் மாவட்டம் வெங்காம்பட்டி பெரியசாமி. இப்போ முன்னாடி ஒரு நட்பு சார்ந்த ஒரு பாடல் கேட்டோம், நீங்களும் நட்பை பற்றி நிறைய பேசணும் அப்படின்னு சொன்னீங்க. சொல்லுங்கள், பண்பலையினால் கிடைச்ச நட்பு ஓட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு?
10: பண்பலையினால் கிடைத்த நட்பு ஓட்டங்கள் மிக அருமையான நட்பு ஓட்டம். அதில் சொல்லணும்னாக்க, கூன்றக்காமட்டிலேருந்து குண்டுமுத்துங்கிற ஐயா,
9: சரி,
10: நல்ல நண்பர் அவர். அவர் கூட இன்னொரு நண்பர் ஆணைக்கல்பட்டி திவாகரன். இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரு கொடை பண்பலைங்கிற பாச வலைக்குள் இணைந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
9: சரி,
10: நாங்கள்லாம் சேர்ந்து கூட இப்போ உதய விழாவில் வந்து கலந்துக்கிட்டு கலந்துக்கிட்டாங்க.
9: ஆமாங்க, சேர்ந்தா வந்தீங்களா?
10: ஆமாங்க, எல்லாம் சேர்ந்து தான் வந்தேன். குடும்ப விழாவாச்சா? கண்டிப்பாங்க,
9: ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் இந்த பண்பலையில் பேசினதை கேட்ட உங்களுடைய நண்பர்.
10: ஆமாம் ஆமாம், அதில் ஒரு நண்பர் பண்பலையில் பேசினதை கேட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப வியப்பாக பேசினார். பண்பலையில் வாய்ப்பு கிடைச்சி பேசிட்டிய பரவாயில்லையே அப்படின்னு ரொம்ப நேரம் பேசினார் பண்பலையை பற்றி. நல்ல வாய்ப்பு, நல்ல எஃப்எம், நல்லா கேட்குற, நல்லா சிறப்பாக.
9: எந்த நிகழ்ச்சிக்காக பேசினதுக்காக அந்த மாதிரி?
10: செப்புக சிந்தமில்ல பேசினேன்.
9: சரி,
10: அதை கேட்டுட்டு, நண்பா உனக்குள்ளே தமிழ் புலமை இருக்கா, இதுலலாம் எப்படி சிரமமாக இருக்குமே, எப்படி பேசுனேன் அப்படின்னார். நான் தொடர்ச்சியாக 7 ஆண்டுகளுக்கு மேலே அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதனோட இது தான் தாக்கம் தான் என்னை இந்த அளவுக்கு பேச வச்சுது. அதனோட இது தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பண்பலையில் வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம்.
9: மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
10: இந்த தருணத்தில் சத்யாங்கிற படத்தில் வளையோசை கலகலவன
9: பாட்டு.
10: உலகநாயகன்னாலே இப்போ எல்லாருக்கும் பிடித்தமானவர், எனக்கு மட்டும் இது விளக்கல்ல. அது மட்டும் இல்லாமல் அது வரக்கூடிய இசை,
9: இந்த பாடல் காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்யமாக இருக்கும் இல்லையா? இந்த படிக்கிற காலத்தில் பஸ்ஸில் போய் வர்றது அந்த மாதிரி. சரிங்க, கேட்டலாம்.
10: இனிமையான பாடல்.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: கவுன்சிலிங் கோட் 2612.
1: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இனர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இனர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நேரம் 2:42. நம்ம இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைக்கு கரூர் மாவட்டம் வெங்காம்பட்டி பெரியசாமி அவங்க நம்மளோட பேசிகிட்டு இருக்காங்க. பெரியசாமி, இந்த பாடல் கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி விளம்பரத்துக்கு முன்னாடி பாடல்
8: கேட்டோம் இல்லையா,
7: நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த பாடலை கேட்கும்போதே உங்ககிட்ட ஒரு சின்ன புன்னகையை பார்த்தேன். எதிர்க்க இருக்கக்கூடிய உங்கள் அந்த அக்காக்கிட்டையும் ஒரு புன்னகையை பார்த்தேன். அப்போது ஒரு உங்களுடைய இந்த திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள்.
8: திருமண வாழ்க்கை என்பது 2010 திருமணமானதுங்க.
7: சரி,
8: காதல் திருமணம் தான்.
7: அப்படியா? அதான் அந்த பாட்டு பாடும்போது நான் நினச்சேன். சரி, உள்ளூருங்களா வெளியூருங்களா?
8: வெளியூர் தாங்க.
7: சரி,
8: சகோதரியோட மகள், அக்கா மகள்.
7: அக்கா மகள். சரி சரி சரி சரி சரி. அதனால் எத்தனை ஆண்டு கால காதல்?
8: அது 5-6 ஆண்டு காலமாக நான் காதல்.
7: சரி, வீட்டில் எப்படி சொன்னீங்க?
8: வீட்டில் உரிமையோடு சொன்னேன், இதில் ஒன்றும் தவறில்லையா, முறை பொண்ணாது, அதனால் உரிமையோடு கேட்டேன்.
7: ஒன்றும் சொல்லலையா அவங்க மாமா அக்கா வீட்டுக்காரர்?
8: சொன்னாங்க, நல்லா போய் நல்லா இருக்கணும், காப்பாற்றினாங்க. இன்றளவும் அந்த வார்த்தை மீறவில்லை.
7: சரி சரி சரி,
8: சிறப்பான வாழ்க்கையாக போயிட்டு இருக்கு.
7: அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது குடும்பம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இன்பமயமான குடும்பமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. அப்போது இந்த தருணத்தில் அவங்களுக்குன்னு ஒரு பாடல் கொடுக்கலாமே.
8: கொடுக்கலாங்க.
7: அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
8: அடிக்கடி அவங்க கேட்டுக்கூடிய பாடல் சின்ன கவுண்டர் படத்தில் முத்துமணி மாலைங்கிற பாடல் அடிக்கடி கேட்பாங்க.
7: சரி,
8: அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்.
7: அப்போ இந்த நேரத்தில் அவங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துடலாம்.
8: கண்டிப்பாங்கய்யா.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
8: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
7: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
8: அப்படியா?
7: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
8: அப்போ இப்பவே போலாம்.
9: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
10: கொடைப்பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
11: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசி.

0: அரிசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
2: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: கவுன்சிலிங் கோட் 2612.
1: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின்
5: தரமான தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: காற்றலையில் பாடி வரும் இன்னிசை வானம்பாடி, இது நம் கோடை பண்பலை வானொலி 100.8.

0: பெரிய சாமி நம்மளோட உட்காந்துட்ருக்கார். நல்ல நிறைய விஷயங்களை பேசிகிட்ருக்கார். சொல்லுங்கள் பெரிய சாமி, இப்போது நிறைய சொன்னீங்க வாழ்க்கை அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இப்போ பண்பலைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம்,
1: ஆமாங்க,
0: உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குது?
1: பண்பலையில் தாக்கம் என்றால் நிறைய சொல்லலாம்.
0: சொல்லுங்க. மறந்துட்டீங்க என்ன பேசுகிறதுன்னு?
1: ஒரு
0: பதட்டம்.
1: பதட்டம்
0: இல்லை, பதட்டம் இல்லை. என்ன சொன்னால், பொதுவாக இப்படியான ஒரு தருணம் நமக்கு கிடைக்கிறது நிறைய நேரம்.
1: ஆமாம்,
0: அந்த மாதிரி இது எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: எப்படி இருக்குன்னா, இந்த பண்பலைங்கிறது இப்போ படித்த பண்பாளர்கள், தொழில் முனைவோர்கள், பல அறிஞர்கள், கலைத்துறை சார்ந்த கலைஞர்கள், இவர்களை போன்றவர்கள்லாம் வந்து இங்கு பேசிய இந்த பண்பலை வானொலியில் எங்களை போன்ற நேயர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏங்கிய உண்டு. இப்படி ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்திய இந்த கோடை பண்பலை 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு நேயர்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிய கோடை பண்பலை மிக
0: சொல்ல வார்த்தைகள்
1: வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை என்று கூட சொல்லலாம். அப்படி ஒரு நெகிழ்வான தருணம்
0: பார்த்தாலே உங்களோட பேசும்போதே தெரியுது, அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் முற்றி கொண்டு நிற்பது போல இருக்கு. சந்தோஷம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியினுடைய நிறைவான தருணம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கேட்டுட்ருக்காங்க? நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க ஏற்கனவே.
1: நட்பு வட்டாரங்கிறது கோடை பண்பலை சார்ந்த நட்பு வட்டாரங்கள் நிறையா இருக்காங்க. அதை கேட்டுக்கொண்டு என்னுடன் நட்பாகிய வட்டாரங்கள் நிறையா இருக்கின்றன.
0: அப்படியா?
1: என்றளவு
0: எத்தனை ஊர்களில் அந்த மாதிரி நட்பு?
1: இப்போ பக்கத்தில் இப்போ சுற்றி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம லாலா பட்டேல் இருக்கிறாங்க, ஆனைக்கல்பட்டி, இப்போ முன்னே கூட சொன்ன ஆனைக்கல்பட்டி நம்ம நேயர் சுதா திவாகரன், குண்டுமணி நண்பர் ஒருத்தர்.
0: இதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரத்தில் எனக்கு பண்பலை மூலமாக நண்பராக இருக்காங்க அப்படின்னு யாரை சொல்லுவீங்க?
1: முருகப்பெருமாள்னு சொல்லிட்டு ஒருத்தர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவருங்க.
0: சரி.
1: நான் பண்பலையில் பேசினதை கேட்டுக்கிட்டு ரொம்ப வியப்பாக பேசினார். அது எனக்கு நெகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது. பண்பலை இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு பண்பலைக்கு என்றென்றும் கடமைப்பட்டு இருப்பேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களை மாதிரியான நேயர்களும் பண்பலையோடு வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து பேசியிருக்கீங்க, நிறைய நேயர்களும் வந்துட்ருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி இந்த தருணத்தில் நீங்களும் இங்கே பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு கோடை பண்பலையின் சார்பாக நன்றிகளுங்க.
1: நன்றி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தில் விசாரணையை விரைவுபடுத்தி இதில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை பெற்றுத் தருவதற்காக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரவேற்றுள்ளார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் அரசு விவாதிக்க தயாராக உள்ளபோதிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த நடப்பாண்டில் 4480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு பண்டி ஜஞ்சய் கூறியுள்ளாா்.

மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக கூறியுள்ளது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்களை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. பண்பலையில் பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேயர்தம் எண்ணத்தில் உதித்த பாடல்களுக்கு தலைப்பிட்டு பொழிப்புரையோடு வழங்கிடும் இந்நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் அரியநாச்சிபாளையம் ஆனந்தகுமார் அவர்கள். பூக்களின் பெயர்களை பல்லவியில் கொண்ட பாடல்களாக தொகுத்து கொடுத்திருக்கிறார் இவர். இவர் தமது கடிதத்தை இவ்வாறு துவங்குகிறார். அன்பு நெஞ்சங்களாகிய அனைத்து நேய உறவுகளுக்கும் உயிரெழுத்து நிகழ்ச்சியின் மூலம் மலர்களின் வாசத்தோடு வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். பாடல்களில் பல்லவியில் பல பூக்களின் பெயர்களை சிறப்பை கூறுவதாக அமைந்த பாடல்களை தொகுத்திருக்கிறேன். கேட்டு உங்களின் அன்பான வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று எழுதியிருக்கிறார். நிகழ்ச்சியின் முதலாவதாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன் சுஜாதாவின் குரல்களில் இவர் தெரிவு சேர்க்கும் பாடலுக்கு இவர் சொல்லும் விளக்கம். பெண்களின் ஆசையை வெளிப்படுத்தி அனைத்து உள்ளங்களும் மல்லிகை பூவின் நறுமணத்தை நுகர்வது போல் அமைந்த பாடல் இந்த பாடல் என்று எழுதியிருக்கிறார்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா?

0: பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
4: PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: கவுன்சிலிங் கோட் 261.
2: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
9: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேயர் சீர்காழிலிருந்து ஒரு நேயர் வந்து கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவருக்கு வந்து சுகர் இருக்கான். சுகர் இருக்கவங்களுக்கு ஜாயின்ட் பெயின் வருமா, இல்லை எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் என்னென்ன வரும், ஸோ அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் அமைச்சிருந்தார். ஸோ இதுக்கு சுகர் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புடிமானம், ஜாயிண்டோட புடிமானம் வந்து சீக்கிரம் நடக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வர பேஷண்ட்ஸில் இந்த தோள்பட்டையில் மெயினாக கையை தூக்க முடியல சார், எனக்கு கை கொஞ்சம் தூக்கினாலே வலிக்குது அப்படின்னு சொல்லி, இப்போ லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எனக்கு லெஃப்ட் சைடில் ரொம்ப காமனாக வருவாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் என்ன ஆகுனா, அவங்க வந்து ஒர்க்கை கம்மியாக செய்கிறனாலையோ இல்லை சின்ன ஏதோ அடிபட்டிருக்கும், அது அப்படியே வச்சிருக்கனால என்ன ஆகுனா, ஈஸியாக நார்மலாக இருக்கவங்களோட சுகர் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜவ் வந்து சீக்கிரம் ஜாம் ஆயிரும், அதாவது எலாஸ்டிக் தன்மை வந்து சீக்கிரம் போயிடும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவோன்னா, இந்த சுகர் இருக்கவங்களுக்கு ப்ராப்பராக என்கிட்ட வந்தாங்கன்னா, அவங்க எக்ஸசைஸ் மேலே தலையிலேருந்து கீழே பாதம் வரைக்கும் அவங்க டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஜாயிண்ட்டை வந்து நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஃப்ரீயாக வச்சுக்கிட்டால் தான் இந்த மாதிரி புடிமானம் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது சின்னதாக அடிபடுதுன்னா என்ன பண்ணணும், அது உடனே போய் மருத்துவத்தை காமிச்சு அது வந்து உடனே சரி செஞ்சுட்டு அது உடனே அந்த ஆக்டிவிட்டீஸோ எக்ஸசைஸோ பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லை அது அப்படியே ஸ்டேபிளாக ஒரு சின்ன அடிபட்டு தான் பிடிச்சிருக்கு, நான் சின்ன இது மாதிரி கட்டு மாதிரி போட்டுக்கிட்டேன், நானே போட்டுக்கிட்டேன், ஸோ அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னாங்கன்னா, சீக்கிரம் அதாவது வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கு ஒரு 1.5 மாசத்தில் அந்த புடிமானம் வரும்னா, இவங்களுக்குலாம் 2 வாரத்துலேயும் அந்த ஜவ்வெல்லாம் புடிமானம் வந்துடும். அதே மாதிரி சின்ன சின்ன மூட்டு, கை விரல் மூட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் மடக்கிறதோ நீட்டுறதோ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லைனா என்ன ஆகுனா அதுவும் ஜாம் ஆயிரும். ஸோ சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்னதாக ஒரு கையில் மணிக்கட்டில் அடிபடுதுன்னு வச்சுக்கோம். ஸோ அடிபடுதுன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக என்ன விஷயம்னா, அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ அடிப்பட்ட உடனே அந்த மாவுக்கட்டு மாதிரி போட்டதுக்கப்புறம் அதில் எக்ஸசைஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கவங்களுக்கு அந்த ஜவ்புடிமானம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலும்பு சத்துமே அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆகுது, சுகர் நிறையா இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கால்சியம் மாதிரி டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களோட விட்டமின் D3 லெவலில் நீங்கள் செக் பண்ணுங்கள். யூஸ்வலாகவே அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கான டேப்லெட் வாரத்துக்கு ஒரு வாட்டி விட்டமின் D3 டேப்லெட்லாம் இருக்குது, அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ப்ராப்பரான வாக்கிங் எக்ஸசைஸே இதுக்கு வந்து போதுமான அளவுக்கு எலும்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
8: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

நேரம் பிற்பகல் 3:16 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் அரியனாட்சி பாளையம் ஆனந்தகுமார் அவர்கள். பூக்களின் பெயர்களை கொண்ட இவரின் தெரிவு. இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக இவர் தெரிவு செய்திருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சூரிய வம்சம் திரைப்படத்திற்காக

சங்கரன் குரலில் இவர் இந்த பாடலுக்கு தந்திருக்கும் விளக்கம். ஆண்களின் ஒருதலை காதலை சொல்லும் நினைவு சின்னமாக மலராகவும் படைப்பில் பல உருவமாகவும் அழகாகவும் மலர்வதுதான் ரோசாப்பூ.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சோடாமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், லேர்ன், இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு

0: 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: குடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
7: கவுன்சிலிங் கோட் 261.
3: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் பிற்பகல் 3:23 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் அரியநாச்சிபாளையம் ஆனந்தகுமார் அவர்களின் தெருவில் பூக்களின் பெயரில் அமைந்த பாடல் தொகுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது வசந்த கால பறவைகள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலில் பாடலுக்கு இவர் தந்திருக்கும் விளக்கம். காதலனும் காதலியும் காதலில் எல்லையில்லா ஆனந்தத்தை விவரித்தது போல் பல நிறங்களில் அமைந்துள்ள மலர் இந்த செம்பருத்தி.

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது பசும்பொன் திரைப்படத்திற்காக சுஜாதா மோகன் கிருஷ்ணச்சந்திராவின் குரலில். இந்த பாடலுக்கு இவர் தந்திருக்கும் பொழிப்புரை, காதலன் காதலியோடு கொண்டுள்ள ஊடலை உறக்கச் சொல்வதாகவும் நமது நாட்டின் தேசிய மலராகவும் உள்ள தாமரைப்பூ என்று எழுதியிருக்கிறார்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடி பண்பலை வானொலி 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் அரியநாட்சிபாளையம் ஆனந்தகுமார் அவர்களின் தலை தெருவில் பூக்கள் என்னும் தலைப்பில் இருந்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் குரலில் பாடலுக்கு இவர் தந்திருக்கும் விளக்கம். தென்றல் காற்றின் வழியாக தனது காதலை சூசகமாக உணர்த்தது போல் கூறும் இந்த மலர் செந்தாலம்பூ.

நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்படி வானொலி 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் அரியநாட்சி பாளையம் ஆனந்தகுமார் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 16 வயது நிலை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகியின் குரலில் இந்த பாடலுக்கு விளக்கம் தந்திருக்கிறார். காதல் வயப்பட்ட காதலி தனது காதலனுக்கு குளிர்ந்த காற்றின் மூலமாக கூறுவது போல் அமைந்தது இந்த செந்தூரப்பூ.

நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒலிக்கவிருக்கின்றது கோகுலம் திரைப்படத்திற்காக உன்னிமேனன் மற்றும் பி சுசிலாவின் குரலில் பாடலை இவர் தெரிவு செய்திருக்கிறார். அதற்கான விளக்கம், காதலி தனது அன்பின் ஆழத்தை கூறுவது போலவும் காதலனை காணாமல் இயங்குவது போலவும் அமைந்த பாடல் இந்த செவ்வந்திப்பூ.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
5: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் அரியனாச்சி பாளையம் ஆனந்தகுமார் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இவர் தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் புத்தம்புது பூவே திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் குரலில். பல வண்ணங்களில் பறிக்கப்பட்டு இந்த பூவை மாலையாக தொடுக்கப்பட்டு இறைவனுக்கு அணிவிக்கும் மலர் இந்த சாமந்தி பூ.

திருப்பூர் மாவட்டம் அரியநாச்சிபாளையம் ஆனந்தகுமார் அவர்கள் தெரிவில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்கவிருக்கிறது கை கொடுக்கும் கை திரைப்படத்திற்காக. இன்றைய காலகட்டங்களில் அரிதாக கிடைக்கும் மலரில் அளவில்லாத வாசனையை காற்றில் கலந்து சுவாசத்தில் மயக்கும் மலர் இந்த தாளம்பூ. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் ஒழிக்கிறது இந்த பாடல்.

இதுவரை திருப்பூர் மாவட்டம் அரியநாச்சிபாளையம் ஆனந்தகுமார் அவர்களின் தெருவில் பாடல்களை கேட்டு ரசித்தோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி தொடரவிருக்கிறது. வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம் நிகழ்ச்சியின் முகப்பில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

அதாகப்பட்டதே. கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம்.

0: மற்றும் நாமக்கல்.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
2: வழங்கும் வண்ணத்துரிகை.
0: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்சன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
5: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
6: ஒவ்வொரு நிமிடத்தையும் கொட்டுக்களி கொட்டி கொண்டாடி உற்சாகத்தில் துள்ள வைத்து காற்றின் திசையெங்கும் நேச கரம் நீட்டி நித்தம் இசைவாடும் கோடை பண்பலை 100.5. இது பண்பலை கழகம். பண்பலை கழகத்தில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வழக்கமான நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிருங்க. வணக்கம் கார்த்திக், நல்லா இருக்கீங்களா?
7: வணக்கம்.
6: சொல்லாமல் கொள்ளாமல் பின்னாடியே வந்து உட்காந்துருக்கீங்களே, ஒரு வார்த்தை சொல்ல வேணாமாங்க, பதட்டமாக இருக்கா இல்லையா?
7: நாங்களும் வந்திருக்கோம்ல.
6: அதானே, சரிங்க சரிங்க. அதாவது வழக்கமான நேயர்கள் வந்து வழக்கம் போல் அழைச்சிருங்க. 24 24 26, அப்புறம் 290 333.
7: அந்த எண்ணு வேண்டாம்.
6: அந்த எண்ணு வேணாமா? ஏங்க உங்களுக்கு ராசி இல்லைங்களா? சரிங்க. இன்னொன்று மகளிர் வந்து எதுலங்க? 24 24 29. அறிமுகமாக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா
7: 24 24 24.
6: கேட்டுக்கங்க, மறந்துடாதீங்க.
7: முன்னாடி
6: 045 முன்னாடி வந்து டேபிள் இருக்கு. 045 42 இணைத்து வந்துருங்க.

0: என்ன தங்கா?
1: என்னங்க கார்த்திக், நல்லா இருக்கீங்களா?
0: வயிறு முட்டை சாப்பிட்டு.
1: வயிறு முட்டைவா? ஆமாங்க, டேபிள் கொஞ்சம் தள்ளி போயிருச்சு, பொறுங்க இழுத்து போட்டுக்கிறேன். ஆமாங்க,
0: சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்க கலக்கத்தோட வந்து உட்கார.
1: ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் வேறு நிறையா சாப்பிட்டு ஒரு பட்டன் திரிச்சு அந்த பக்கம் விழுந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன்.
0: அதாவது அது உங்களுடைய பட்டன்.
1: ஏங்க, நாங்கள் டீ ஷர்ட்ல இருக்கோம். ஏங்க
0: பட்டன் கலராதா?
1: ஓ, அந்த பட்டனா? சரி சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு எத்தனை ஏக்கர் வீடு கட்டிருப்பீங்க? வீடு கட்டி அடிக்கிறத பற்றி நான் கேட்கலங்க. வீடு நீங்கள் கட்டிருப்பீங்கல்ல, அதை கேட்டேன். எத்தனை ஏக்கரில் கட்டிருப்பீங்க?
0: ஏக்கர்லாம் வீடு கட்ட முடியாது, அது பேர் அரண்மனை.
1: ஓ, அப்படியா? இப்போ அப்படி மாற்றி பேர் வச்சிட்டாங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
0: அது அந்த காலத்து வீடெல்லாம் கேட்கக்கூடாது, இப்போலாம் சின்ன வீடாக தான் இருக்குது.
1: எத்தனை எத்தனை என்னமோ சொல்லுவாங்களே, எத்தனை?
0: செண்டு
1: செண்டு என்னது, மல்லிகைப்பூ செண்டா?
0: அடி
1: கனகாம்பரம் செண்டுங்களா? எத்தனை?
0: இல்லை, ரங்கனுக்காவடி ஸ்பெஷலா மறி கொழுந்து.
1: அப்படி சொல்லுங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. எத்தனை செண்டில் வீடு கட்டிருப்பீங்க?
0: ஒரு அஞ்சு.
1: அஞ்சு செண்டில்? சரி சரி சரி. செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா?
0: செல்ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு?
1: இல்லைங்க, இப்போ வீட்டுக்கு பட்டா வச்சுருக்கீங்களா?
0: வச்சுருக்கேன்.
1: சரி சரி, செல்ஃபோனுக்கு பட்டா வச்சுருக்கீங்களா?
0: அதான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்.
1: எது, பட்டாவையா செல்ஃபோனையா?
0: ரெண்டையுமே.
1: என்னங்க நீங்கள் செல்ஃபோனுக்கெல்லாம் ஒரு பட்டா பத்திரம் வச்சுக்க கூடாதாங்க?
0: அதனால தான் இப்படிலாம் கேப்னு தெரிஞ்சுதான், ரெண்டையுமே வீட்டில் வச்சு.
1: ஆனால் உண்மை என்ன தெரியுமா, செல்ஃபோன் இப்போ ஏறக்குறைய பட்டா பத்திரம் இல்லாத ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஆகி போச்சுங்க. அப்படி போயிருக்கு, ஏன் கேட்குறீங்க? அடாடாடாடாடா.
0: அப்போ இப்போ என்னமோ பட்டம் கிட்டம் பட்டயம்னு கேட்குற மாதிரி இருக்குது.
1: இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பண்பலைக்கழகத்தில் முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறோம். என்ன தெரியுங்களா, அதாகப்பட்டது. சோழர் காலத்தில்,
0: சோழர் காலத்தில்
1: சில ஆவணங்கள் வந்து, அந்த சில ஆவணங்கள், செப்பு பட்டயங்கள், இதெல்லாம் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருந்தது. அதை நம்ம இந்தியா கையில் ஒப்படைச்சா, அது எந்த நாடு அப்படின்னு கேட்டுருவோமா?
0: கேட்டுருவோம்,
1: வாங்க.
0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: என்ன
1: இல்ல
0: முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டு கையிலயும் போன வச்சு
1: எந்த நிகழ்ச்சி சிக்கலானதோ அதுல மட்டும் இணைப்பு கிடைக்குது. அப்படினாலே மத்தவங்களை எவ்வளவு உசாரா இருக்காங்கன்னு தெரிஞ்சு

0: ஆமா தம்பி, உண்மைதான்.
1: சரி, இப்ப ஒரு கேள்வி கேட்டோமா?
2: நெதர்லாந்து பத்மாவதி அம்மாவால் சொல்ல முடியல,
1: ஓரளவுக்கு சொல்லிட்டாகல.
2: ஆமா,
1: சரி சரி சரி, அடுத்து வரவன்ட்ட கேட்டுருவோமா?
2: கேட்டுருவோம்,
1: கேளுங்க. வாங்க. வணக்கம். என்னங்க அமைதியா இருக்கீங்க? இவர் வேற அமைதியா இருக்காரு. என்னது?
3: காற்றில் பறப்பது பஞ்சு, நமக்கு செடிகள் ஒழிப்பது கோடை பன்றை 100.5.
1: ஆஹா, நினைச்சேன் என்னடா பொழுது போயிருச்சே, ஒன்னும் நடக்கலையேன்னு நினைச்சேன். வாங்க.
2: நெதர்லாந்து ஒரு செப்பு பட்டயம் கொண்டு வந்தாங்க இல்லையா? சொல்லியாச்சு, சோழர் காலத்து ஆவணங்கள் நம்மளோட தான் அங்கே இருந்தது. அதை இப்போ மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அது எந்த நாடுன்னு கேட்டால் நாடை சொல்லிட்டாங்க, நெதர்லாந்து.
1: நம்ம பிரதமருடைய பயணத்தின் வழியாக நடந்த ஒரு பெரிய பெரிய விளைவு இது.
2: நம்மளோட
1: ரொம்ப பெரிய விஷயம்.
2: என்னங்க? இன்னும் தெளிவா, இன்னும் கொஞ்சம் தெளிவா.
1: ஒன்றும் கேட்கலையா
3: மேடம்?
2: மேடமா?
1: என்ன கொஞ்சம் மாற்றி கேட்ட உடனே மேடம்ங்கிறீங்களே. கார்த்தி இன்னைக்கு பேசுவார், அதுக்காக இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது.
2: என்னது?
1: அரசர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்து தெரியுமா உங்களுக்கு? அதை நானா படிச்சு
3: பார்த்தேன்னு
1: சொல்லாதீங்க.
2: இவ்வளவு விஷயம் நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க.
1: அதையாவது சொல்லுங்க. என்ன அநியாயமா
2: பேசிக்கிட்டே இருக்கீங்களே, வளவலன்னு அப்படின்னு நினைக்கிறாரு.
1: எது? சரிங்க, இந்த பாருங்க. அதாவது யாராருடைய பெயர், மூணு அரசருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்துச்சுங்க. ராஜராஜ சோழர், முதலாம் ராஜேந்திரன், குலோத்துங்க சோழர், இவர்களுடைய பெயர்கள்லாம் ஆவணங்களில் பட்டயங்களில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. சரிங்க, நன்றிங்க சோமசுந்தரம் ஐயா, நன்றிங்க.

0: 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
13: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர் புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2

0: 612 contact 8939808574.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
3: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: நேரம் பாத்தீங்கன்னா 4:18 ஆயிடுச்சு.
9: ஆமாங்க,
8: நீங்க இந்த செல்லுக்கு பட்டயம் இருக்கா அப்படி இப்படி எல்லாம் கேட்டீங்க.
9: ஆமா ஆமா, பட்ட
8: பத்திரம் பேரை பத்தி சொன்னீங்கல்ல.
9: ஆமாங்க,
8: ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், முதலாம் ராஜேந்திர சோழன் அரச முத்திரையை கொண்டுள்ளன. ஸ்ரீ விஜய நகர பேரரசு அவங்களுடைய முத்திரைகளும் இடம்பெற்றிருந்தது.
9: அடையங்கப்பா,
8: நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த விகாரத்திற்கான 26 கிராமங்களை வந்து தானமாக வழங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் அதுல
9: குறிப்பிடப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, பத்திரத்தை முழுசா தான் படிச்சு பார்த்திருக்காரு. பரவாயில்ல, நமக்கு தான் தெரியல போட்டிருக்கு. சரி, பண்பலை கழகத்துல
8: பார்த்தோம் சொன்னோன்னு இருக்க கூடாது.
9: அதை சொல்லுங்க,
8: என்னெல்லாம் இருக்குன்னு தேடியும் பார்க்க.
9: ஆமாங்க ஆமாங்க, அது சில நேரங்கள் இந்த பத்திரத்தை படிக்கிறப்ப பெரிய குழப்பமா இருக்கும். கார்த்தி பாத்திருக்கீங்களா?
8: புரியவே புரியாது.
9: கார்த்தியாகிய இவராகிய மூணாம் நபராகி இரண்டாம் நபரை சொல்லி அடாடா
8: மேற்படி
9: ஏன் கேக்குறீங்க? இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே யாரு இதுல இரண்டாம் நபர், அவரா இருக்குமா இவரா இருக்குமா அப்படின்னு குழப்பமாயிரும். சரி விடுங்க,
8: இப்ப யார் வரானு கேட்டுருவோம்.
9: கேட்டுருவோம், வாங்க. வணக்கம், யாருங்க?
10: நாங்க விருதுநகர் மாவட்டம் சாத்தூரோட்டம் சிந்தப்பள்ளி கிராமத்துல இருந்து பேசுறோம்.
9: எத்தனை பேருமா பேசுறீங்க?
10: நாங்க ரெண்டு பேர்.
9: ஓ, ரெண்டு பேர் பேசுறீங்களா? அப்ப ரெண்டு
8: பேர் சொல்லுங்க.
9: இல்லங்க, பேரை சொல்லிருங்க.
10: எங்க பேரு நபிதா சார்.
9: சரி,
10: ரெண்டு பேரும் மீனாட்சி சார்.
8: உங்க பேர் என்ன சொன்னீங்க?
10: நபிசா.
8: நபிசா,
9: நபிஷா. சரிங்கம்மா, நபிசா அவர்களே. சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி ஒன்று சொல்லிடவா?
10: சொல்லுங்க.
9: ஈஸியா எப்படி கேக்குறது? என்ன கேக்கலாம் ஈஸியா?
10: ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கோம் சார்.
9: ஓ, அதனாலயா?
10: ஆமாங்க சார்.
9: சரி, உங்களுக்காக ஈஸியா ஒரு என்ன ஒரு கேள்வி கேட்போம். நம்ம ஏற்கனவே பட்டா பத்திரம் அப்படின்னு சொன்னதுனால ஆவணங்களை காப்பது அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆவண காப்பக தினம்னே ஒரு தினத்தை கொண்டாடுறாங்க, அது எந்த தினமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் முத முத வந்திருக்கோம், கொஞ்சம் பதட்டமாக்கிறாதீங்க, அதனால கொஞ்சம் ஈஸியாக கேளுங்கன்னு. நாங்கள் ஆவணம்னு
8: இந்த மாதத்துக்கு முன்னாடி.
9: ஆமாம், இந்த சரி ஒரு குழு கொடுப்போம். இந்த மாதத்துக்கு முன்னால் ஜூன் மாதம் போச்சு. ஜூன் 1st 31st வரைக்கும் சொல்ல போகிறாங்க. எதில் வந்து நீங்கள் ஆமாங்கிறீங்களோ அதுதான் அவங்க ஆன்சர்.
8: அதான் இல்லை, இதுவா?
10: மே 18
8: மாதம்
9: இந்தியாவில. இல்லை இல்லை, இந்தியாவிலேயே இப்படி ஒரு குழு கொடுத்து ஜூன் மாதம்னு சொல்லி அதை மே மாதம்னு சொல்கிறீங்கன்னா நான் ஒன்றும் சொல்கிறது
8: சொன்னாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றும்
9: சொல்கிறது இல்லைங்க. அதானே நூர்ஜஹான் அவர்களே, ஏனிப்படி. சரி வாங்க, அடுத்த நேரம் சந்திச்சிடுவோம். இதையே கேட்டுருவோமாங்க. யாருங்க?
8: யாருங்க?
11: அனைவருக்கும் இங்கே மாலை வணக்கம்.
9: வணக்கம், யார் பேசுறீங்க?
11: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
9: ஷோ, அது என்னங்க ஷோ?
11: அப்பா பேர் சோம சுந்தரம், அம்மா பேர் சாந்தி. ரெண்டு பேர் இன்ஜினியர்.
9: இல்லை, நீங்கள் சொன்னது ஷோ மாதிரி கேட்டுச்சு எனக்கு.
11: சரிங்க,
8: காட்சி அந்த ஷோ சொல்லுங்கள்.
9: அப்படி அப்படி கேட்டுச்சு எனக்கு ஷோ. ஷோ ஷோ என்ன பேர் பேர் சொன்னார் போச்சு.
8: சண்முக சுந்தரம்.
9: ஆ சரி சரி, சொல்லுங்க சண்முக சுந்தரம் ஐயா. அதாகப்பட்டது டாக்குமெண்ட்டை
11: June 9.
9: அப்பாடா, படக்குன்னு முடிச்சு விட்டாரு.
8: ஆமா, உங்களை மாதிரி நினைச்சீங்கன்னா அவர் புக்கு படிக்கிறாருங்க.
9: இதுக்கு தான் இப்படி ஈஸியாக கேட்கக்கூடாதுன்றது. அவங்களுக்கு கேட்டதே
8: அவங்களுக்கு கேட்டுறது.

0: இவங்களுக்கு கேட்டிருக்க கூடாதுதான்.
1: ஆமாங்க,
0: கேட்டு புட்டீங்க.
1: சரி,
0: ஆனா கூட இது ஒரு கணக்கா வச்சுக்காம.
1: சரி சரி, கேள்வி நல்ல. நீங்க இன்னொரு கேள்வி கேட்டுலாமா? வேணாங்க வேணாங்க, பதட்டம் ஆயிடுவாரு. நான் பாட்டு ஒண்ணு சொல்லிருங்க.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்படி.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர் புதுக்கோட்டை, BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
8: வாங்குங்கள். India's most trusted jewelers, Sri Kumaran Thangamaligai.
9: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
13: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
14: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal.
15: Nalla placement, brahmanda infrastructure, foreign language karkum vaipanu ellame top.
16: Enga selection seri?
17: Counseling code 2612.
18: Ungalai thedi Shiva Textiles in vaibana aadi thallubadi. Ellarkum theriyum Shiva Textiles na koranja velanu. Ippa andha koranja velayoda thallubadi vela offer ragam combo pack appa kala katta pora aadi thallubadi virpanai.
19: Varumikkalamala.
0: Ready made aadigalukku, shirting suiting ragangalukku, matching designer blouseulukku 10% thallubadi taranga.
5: Idhu mattuma pattu selaiyalukku 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பாடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்று மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN.

0: சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
3: வழங்கிய வண்ணத்துரிகை
1: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
8: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு.
11: பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
12: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கும் வண்ணத்தூரிகை.
13: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: சொல்லுங்க கார்த்தி, நல்லா இருக்கீங்களா?
15: என்ன சாப்பிட்டீங்க?
14: யார், நான் தானே. எங்க நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்களா?
15: எனக்கு என்னமோ நெத்திலி மீன் கருவாடு வாசாடிச்ச மாதிரி இருந்து.
14: நெத்திலி மீன் கருவாடா?
15: ஆமா,
14: அது சரி.
15: எங்க மீன்
14: ஏன் போற பக்கம் பார்த்தா விண்மீன் கருவாடுன்னு கூட சொல்லுங்க. இப்ப என்ன அதனால? என்ன
15: அதனால? அந்த நெத்திலி மீன் கருவாடு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பமெல்லாம் பலமா இருந்த மாதிரி இருந்துச்சு.
14: அப்படியா? ஏங்க நீங்க அதெல்லாம் இல்லைங்க. நம்ம அப்படியே இப்படி வெளியில போயிட்டு ஒரு கடையில் இட்லி சாப்பிடலான்னு
15: போனேங்க.
14: அவர் சட்னி வச்சாரு.
15: சரி,
14: அந்த சட்னியே அந்த இட்லியை நம்பலை. அப்படி ஒரு இட்லி அது.
15: அப்படி ஒரு இட்லியா?
14: ஆமாம்.
15: இப்போ சட்னி பிரச்சனையா இட்லி பிரச்சனையா?
14: விடுங்க விடுங்க, அதெல்லாம் பரவாயில்ல. நம்ம இட்லி சாப்பிட்றமா சட்னியை சாப்பிட்றமா பல நேரங்களும் தெரிய மாட்டேங்குது. என்ன, சரி விடுங்க. இப்போ என்னமோ சொல்ல வந்தீங்களே, என்ன கணக்கு?
15: இல்லை, இந்த மீன் இருக்குல்ல, நிறைய புதுசு புதுசாக நிறைய மீன்லாம் கண்டுபிடிக்கிறாங்க.
14: அப்படியா?
15: ஆமாம்.
14: ஏன், காணா போச்சுங்களா?
15: காணாம போக்குறது.
14: அப்புறம் எங்கே கண்டுபிடிக்கிறாங்க?
15: புதுசாக கண்டுபிடிப்போம்.
14: ஓ, புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, அப்படி சொல்லுங்க. கண்டுபிடிக்கிறாங்க
15: காட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி? புதுசாக கண்டுபிடிக்க வேண்டாம்.
14: கண்டுபிடிக்கிறாங்களாம். சரி, என்ன கண்டுபிடிச்சாங்களாம்?
15: அப்படி கர்நாடகாவில் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம் ஒரு புது நன்னீர் மீன் வகையை கண்டுபிடிச்சிருக்கு.
14: நன்னீர் மீன்?
15: ஆமாம். நல்ல தண்ணியில மட்டும்தான் இருக்கும்.
14: இருக்கும். ஆமா,
15: நீங்க தூக்கி இந்த உப்பு தண்ணி எல்லாம் போட்டு வளர்த்தீங்கன்னா செத்து போயிடும்.
14: சரிங்க,
15: அதனாலதான் கருவாடா அப்படின்னு
14: சொன்னேன். அப்படி சொல்லுங்க. சரி,
15: அதோட பேரு என்ன?
14: அந்த நன்னீர் மீனோட பேரு?
15: ஆமா
14: ஆமாங்க, கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மீனா?
15: ஆமா.
14: சரிங்க, சரி, கேட்டுருவோமா?
15: கேட்டுருவோம்.
14: ஞாயிற்றுக்கிழமை வருதா, ஒரு கிலோ மீன் எடுத்தனமா, உரசனமா, படக் படக்குன்னு வெட்டினமா, அப்படி ரெண்டு பிரட்டு பிரட்டினமா, சாப்பிட்டமான்னு இல்லாமல்
15: முள் இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்கறது இல்லை.
14: என்ன
15: வித்து போடுறது?
14: ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன் கேட்குறீங்க? இதில் அது இல்லை விஷயம். இப்போ எங்கே பாத்துருவாங்களோன்னு ரெண்டு பீஸ் எடுத்து உள்ளே விட்டு நாலஞ்சு முள் தொண்டையில் சிக்கி அதை காலி பண்ணுறதுக்கு சாப்பாட்டை வர உருண்டை உருண்டையாக
15: பிடிச்சி.
14: அப்போ நீங்களும் பண்ணியிருக்கீங்களா?
15: அது எல்லாருமே பண்ணுவாங்க.
14: அப்போ முள் மாட்டுச்சா நீங்கள் மாட்டினீங்களா?
15: இதில்
14: கழுத்தில் தாங்க.
15: கழுத்தில் எப்படி நாம மாட்ட முடியும்?
14: நான் வீட்டில் தாங்க மாட்டுவேன். இப்பயும் மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன்.
15: அடிக்கடி
14: வாங்க.
15: இப்போ நேயர்கள் யார் வந்திருக்காங்க பார்த்துருவோம்.
14: வணக்கம்.
16: வணக்கம் சார்.
14: யாருங்க சார்?
16: சார், நான் காங்கேயத்திலிருந்து கே ஜெகதீசன் பேசுகிறேங்க.
14: கே சகஜி ஜெகதீசனையா, நல்லா இருக்கீங்களா?
16: ஆமாம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்களும் நல்லா இருக்கிறீங்களா?
14: இருக்கோங்க. சொல்லுங்க, என்ன ஒரு கேட்டாரு? சொல்லுங்க கார்த்தி, ஏதோ கேட்டீங்களே.
15: இவர் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருக்கேன்.
14: அதான்
16: குழு கொடுங்க சார்.
14: குழு?
15: அதுதாங்க கர்நாடகாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க.
14: ஒன்று செய்வோம், நீங்க நானும் கார்த்தி மூணு பேரும் சேர்ந்து சுய உதவி குழு ஆரம்பிச்சிருவோம்.
15: உங்களை நம்பில காசு கொடுங்க.
14: நம்புங்க, எத்தனை டீ கடையில் எனக்கு கணக்கு இருக்கு தெரியுமா?
16: கேள்வி மறுபடியும் கேளுங்க சார்.
15: அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம் ஒரு புது நன்னீர் மீன் வகையை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
14: கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மீனுக்கு பேர் என்ன?
15: அவங்க பேரும் வச்சிருக்காங்க.
14: ஆமாம்.
16: அப்படிங்களே தெரியலீங்களே.

0: தைரியங்க. நான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கெளுத்தி கெண்ட மீன் அப்புறம் மீன் சிலேபி கெண்டை வேற என்ன வச்சுருந்தீங்க. ஆனால் இல்லைங்க, இதுக்கெல்லாம் யார் பேர் வச்சான்னு தெரியல பாருங்க. அதை யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் யார் பேர் வச்சிருப்பா?
1: கக்கப்போ
0: அதை ஏன் கேட்குறீங்க? சொட்ட வாழைன்னு ஒரு மீன் இருக்கு. ஆமா, கல்லொட்டின்னு ஒரு மீன் இருக்கு.
1: ஆமா இருக்கு, கல்லொட்டி தெரியும்,
0: கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாறை, இவ்வளவு மீன், இதுக்கெல்லாம் யாரு பேர் வச்சிருப்பா தெரியல. இப்ப யார கேட்டுருவோம்? வாங்க, வணக்கம். யாருங்க? வணக்கம். ஞாங்க பேசுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. பூங்குடி ராமசாமி அவர்களே,
1: சுற்றுச்சூழல் அதுக்கான ஒரு தினம் இருக்கு, அது என்னைக்குன்னு கேட்டுருவோம்.
0: சுற்றுச்சூழல் கேள்வி, அது எங்க இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த கடையில் விற்கிறாங்கன்னு கேட்டுறாதீங்க.
2: சுற்றுச்சூழல்
0: அதுக்குன்னு ஒரு தினம் இருக்கு. சரி விடுங்க.
1: சரி, இந்த மாசத்துக்கு முதல் மாசம்,
0: இந்த மாசத்துக்கு, அதாவது அடுத்து வரப்போற மாசத்துக்கு, முதல் மாசத்துக்கு, முதல் மாசம்.
1: ஆமா
0: சொல்லுங்க.
1: பொங்குடியம்மா
0: இருக்கீங்களா?
1: அதான் இந்த மாசத்துக்கு முதல் மாசம்மா.
2: இந்த மாசத்துக்கு முதல் மாசம்.
1: ஆமா,
2: ஜூன் மாசம்.
1: ஆ, ஜூன் மாசம் தான். என்ன தேதி அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா.
0: சுற்றுச்சூழல் தினம். இப்போ சமீபத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையும் போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க.
1: ஆமாம்,
0: பார்த்துருப்போம். சில பஞ்சாயத்து யூனியன்கள் இதெல்லாம் ஒட்டியிருந்தாங்க, சுற்றுச்சூழல் தினம் அனுசரிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்மங்க அதெல்லாம் பார்க்குறோம். நகை கடை விளம்பர போஸ்டர் பார்த்து ஒட்டிருக்காங்களா? நகை எவ்வளோ விலை குறைஞ்சிச்சு, நகை விலை ஏறி.
1: நீங்களாம் பார்ப்பீங்கம்மா இந்த ரங்கம் என்ன பண்ணுறது தெரியுமா? என்ன சினிமா தியேட்டரில் என்ன படம் போடுதுன்னு பார்க்க.
0: நீங்கள் எது வேறுங்க காலையில் சொல்லுங்க.
2: அதில் என்ன தேதின்னு தெரியல.
0: அதில் என்ன தேதி? காலண்டரை பாருங்கள், எத்தனை தேதி இருக்கோ அத்தனை தேதினு சொல்லுங்க. கார்த்தி ஏதாவது ஒரு தேதியில் வந்து ஆமான்றுவார்.
1: இப்படியே வர்றார்கள்.
0: ஆமாங்க ஏங்க, நீங்கள் எப்படி யோசித்து பாருங்கள். நீங்கள் வாட்டுக்கு ஒரு மாதம் டேட்டை சொன்னால் எதை தாங்க சொல்கிறது?
1: சரி, அம்மா பொங்குடியம்மா தெரியல நமக்கு. சரிங்களா, அடுத்த நேரத்தை கேட்டுருவோம்.
0: வாங்க.
3: இனிய மாலை வணக்கம், இருவருக்கும் நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். யாருங்க ஐயா?
3: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
0: சொல்லுங்கள் கோபாலகிருஷ்ணன் ஐயா, அதாவது உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கப்படாது, ஏன்னா பாவம் அறிமுகங்க தான் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு இப்போ கொடுத்தான்.
1: அந்த மீன், மீனை பிடிங்க.
0: ஆ, மீனை பிடிங்க, மீனை மீனை பிடிங்கவா? ஏங்க அதுக்கு தூண்டில் தூக்கிட்டு வர்றதா? சொல்லுங்கள். ஆமாங்க, இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம் ஒரு புது நன்னீர் வகை மீனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த மீனுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க, அந்த பெயர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது இன்னும் சொல்லப்போனால் கன்னட, கன்னடத்தில் இருக்கிற ஒரு பெயர், கன்னட மொழியில்.
1: மொழி
0: என்னங்க?
3: லேபியோ காகே அப்படின்றது.
1: ரேடியோ காகேவா? வேபியோ காகே.
0: வேபியோ காகே.
1: என்னங்க எங்க போன்னு சொன்னல்ல?
0: அதானே கண்டுபிடிச்சிருக்காங்களே.
1: என்னங்க சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க.
0: சரி சரி, அதுக்கு அவனி ரெண்டு பாட்டெல்லாம் தர முடியாது. உங்க பாட்டு கேட்டுறாதீங்க, எங்க பாட்டுக்கு ஒரு பாட்டு தான் கொடுப்போம். ஆமா, என்ன நாளைக்கு வேற பா. சரி விட்டுருங்க.
1: சரியா பதில் சொன்னதுனால.
0: ஆமா ஆமா, சரி அது இருக்கட்டும். நீங்க இந்த பட்டா பத்திரம் வாசிக்கிற ஆளாச்சே.
1: ஆமா,
0: அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொல்லி விட்டுருங்க.
1: ஆமா, இந்த மீன் சொன்னீங்க இல்லையா, வேபியோ காகே.
0: ஆமா,
1: ஆமாங்க, இது வந்து கர்நாடகாவுடைய காவிரி ஆற்று படுகையில வேப்பியோ காகே என்று பெயரிடப்பட்டிருக்கு.
0: சரிங்க,
1: இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாண்டியா மாவட்டம் இருக்கு இல்லையா,
0: அங்கே
1: இருக்கு, அங்கே காவிரி ஆற்றினுடைய சிவசமுத்திரம் பகுதியில் கண்டறியப்பட்டிருக்கு இந்த மீன்.
0: இந்த மீன்,
1: இந்த மீனில் வந்து மீன் வந்து அடர் கருப்பு நிறத்தை குறிக்கும் வகையில் இருந்தது. ரொம்ப டார்க்கா,
0: தோராயமாக என்னைய மாதிரி.
1: அதை விடவும் ஜாஸ்தி.
0: அந்த மீன் வந்து கருப்பா பயங்கரமா இருக்கு. நீங்க பயங்கர கருப்பா இருக்கீங்க,
1: அதனால காக்காவை வந்து கன்னடத்தில் காகேன்னு சொல்லுவாங்க.
0: காக்காய ஏங்க, அப்ப சாப்பாடு வச்சுட்டு காக்கா எப்படி கூப்பிடுவாங்க?
1: காகே காகே.
0: எங்க கூப்பிட்டுக்க?
1: காகே.
0: சரிதான்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தி.

0: வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்க்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
8: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
9: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
11: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
13: காக்கா
14: மீன் சொல்ல முடியும்.
13: காக்கா மீன், பேபி என்னங்க, வேப்பியோ காகே அப்படின்னு ஒரு மீனுக்கு பேர் வச்சிருக்கு. நம்ம எப்படி கெளுத்தி கண்ட என்னங்க அது, கல்லூட்டி பாறை வைக்கிற அந்த மாதிரி
14: சரியா சொன்னார். இந்த பேரை
13: கோபாலகிருஷ்ணன் இருக்கீங்களா?
14: என்ன பாட்டு?
13: மோதிக்கிற வண்டியதான் நமக்கு என்ன பண்றது?

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
5: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
4: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
5: அப்படியா?
4: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
5: அப்போ இப்பவே போலாம்.
6: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
7: என்னங்க அந்த பக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
8: கெட்ட ஆவி, கெட்ட ஆவி வருது.
7: ஏன் நீங்க தூங்காம இருக்கீங்க? நான் ஒரு கதை சொல்லவா?
8: கதையா?
7: கதையே தூங்குடுது தானே அப்படிங்கிறீங்களா? இளவரசி வேதாளம் சொல்லியிருக்கு. சரி ஒன்று பண்ணுவோம். அவங்க எல்லாரும் விளக்கெடுத்து வரும்போது நான் அமர்த்தி விட்டுறேன். ஏதாவது ஒன்று பண்ணாதானே கண்டுபிடிக்கணும். இளவரசி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்? 1000 பேர் மறுநாள் காலையில் 1000 பேர் ஒரே மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க. யார் இளவரசன்னு தெரியல. இவர் வேதாளம் சொல்லியிருக்கு.

0: சொல்லியிருக்கு, நான் வந்து 1000 விளக்கில் அமைச்சு விட்டுறேன், யார் விளக்கை பொறுத்துறாங்களோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீ கண்டுபிடிச்சிட்டீன்னா நீ ஜெயிச்சிருவ அப்படின்னாரன். அந்த வேதாளம் வந்து அமைச்சு விட்டுருச்சு, எல்லா விளக்கையும் அமைஞ்சிருச்சு, விளக்கை பொறுத்து ஆரம்பிக்கிறாங்க. 7வது வரிசையில் 4வது பொண்ணு தான் இளவரசின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரான். எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு?
1: அவங்க தான் முதல்ல விளக்கை கோர்த்துருப்பாங்க.
0: இல்லைங்க, இல்லை, என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க இளவரசியில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, விளக்கை பொறுத்துறதுக்கு முன்னாடி திரியை வந்து லைட் ஆட்டி பிறந்து விட்டு அந்த எண்ணெயை தலையில் தடுவாங்க, பார்த்துருக்கீங்களா?
1: ஆமாம்,
0: எல்லோரும் ஒரு தலையில் தடவுனாங்களாம். அந்தம்மா மட்டும் இளவரசியாகவே இருந்து பழகினவங்கள
1: தனியாக டவல் வச்சு
0: துணி யாராவது கொடுப்பீங்களான்னு தேடிக்கிட்டு
1: இருந்திருக்காங்க. அதைத்தேங்க நானும் சொல்ல வந்தேன், துணியை தேடிட்டு இருக்கோம். அந்த
0: ஏன்னா இளவரசியம்மா இல்லை யாரங்கி அப்படின்னு பேசிய பழகினவங்க.
1: சரி, இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க?
0: என்ன சொல்ல வர்றோம்னாங்க, அதாவது இதே மாதிரி விளக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சமாச்சாரம் இருக்குது, அதனால தான் இப்படி கொண்டு வந்தான்.
1: சரி
0: சரிங்களா, அது என்னன்னா புவிசார் குறியீடு பெற்ற ஒரு விளக்கு, குத்து விளக்கு.
1: சரி,
0: அது நான் தமிழ்நாட்டில் எந்த ஊரை சார்ந்த குத்து விளக்கு
1: கேட்டுருவோம். வாங்க, வணக்கம்.

0: என்ன சொல்ல வர்றோம்னாங்க, அதாவது இதே மாதிரி விளக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சமாச்சாரம் இருக்கு, அதனாலதான் இப்படி கொண்டு வந்தான்.
1: சரி
0: சரிங்களா, அது என்னன்னா புவிசார் குறியீடு பெற்ற ஒரு விளக்கு, குத்து விளக்கு.
1: சரி,
0: அது நான் தமிழ்நாட்டில் எந்த ஊரை சார்ந்த குத்து விளக்கு
1: கேட்டுருவோம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க?
2: சிறந்த வனவழிக்கு மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பலேருந்து எப்பம் வில்லேஜ் பேசுறேங்க சார். இருவர நலமா நிலையத்தில் நேரம்
0: நலமா இருக்கும். கதை கேட்டீங்களா? விக்ரமாதித்தன் கதை.
1: கதையெல்லாம் விடுங்க, கதையெல்லாம் விடுங்க,
0: கதை விட்ட
1: விளக்கு. இந்த விளக்கு புவிசார் குறியீடு பெற்ற விளக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருந்து புவிசார் குறியீடு பெற்றிருக்காங்க?
2: நாச்சியார் கோயில் சார்.
0: ஆஹா, கரெக்டா சொல்லிட்டேன். எங்க எங்க இருக்கு நாச்சியார் கோயில்?
2: கும்பகோணத்து
0: நாச்சியார் கோயில் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அந்த அங்க தயாரிக்கப்படுகிற அந்த விளக்கு தான் புவிசார் குறியீடு. அது என்னங்க புவிசார் குறியீடு?
1: அதாவது இந்த மண்ணில்
0: பாரம்பரியமா
1: இருக்கக்கூடியது இந்த பொருள்
0: அப்படிங்கிறதுனால
1: மத்திய அரசு வழங்கக்கூடிய அந்த ஒரு கோடு.
0: ஆமா ஆமா ஆமா. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அந்த குத்து விளக்கோட உச்சியில வந்து அம்சப்பறவை அல்லது அன்னப்பறவைன்னு சொல்ற ஒரு சின்ன பறவை இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஐந்து முகங்கள் கொண்ட விளக்கு, குத்து விளக்கு. சரிங்க, யாருமே சொல்றீங்க. என்ன பாடல் கேட்கலாம்? நிறைவா வந்துட்டீங்க. என்னங்க அந்த பக்கம்
1: பட்டி பெண்குட்டியா?
0: உசிலம்பட்டி பக்கம் போயிட்டாரு.
1: எல்லாத்துக்கும் கேப்போம். உசிலம்பட்டி பெண்குட்டிய
0: கேட்டுருவோங்க.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கிய வண்ணத்தூரிகை.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: இதுவரை வண்ணத்துரிய நிகழ்ச்சியில ஒரு வழியா நம்ம பண்பலை கழகத்துல எல்லாரும் சந்திச்சுட்டு என்ன கார்த்தி?
7: ஆமா, சொல்லியிருக்கோம்.
6: ஆமா ஆமா ஆமா ஆமா,
7: கேட்டுக்கணும்.
6: ஆமாங்க. சரி, அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டும் கிளம்பிடுவோமா?
7: நம்ம கிளம்புறது இல்லாம இந்த நிகழ்ச்சியை சரியா நடத்தி கொடுத்ததுக்கு உதவிய
6: ஒரு 4-5 பேர் இருப்பாங்களே, முக்கியமானவங்க. ஆமாங்க, இந்த அதாவது வண்ணத்துரியக்கு பொறியியல் நுட்பம் வந்து பிரேம்தாஸ், சரவணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு நம்ம அக்கா நூர்ஜஹான், கணினி காக்கம் எம் சிக்கந்தர் ராஜா.
7: இனி அடுத்து என்ன வரப்போகுது?
6: சித்திர சவணம். அதுக்கு முன்னால
7: செய்தி சுருக்கம்
6: கேட்டுருவோம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் வினாத்தால் கசிவு மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் மீதான விசாரணையை துரிதப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரைவு நீதிமன்றங்களை அமைக்க உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் அரசு விவாதிக்க தயாராக உள்ளபோதிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பால கங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தியுள்ளார். இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இருநாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்களை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலோரப் பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இன்று தொடங்கியது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் சிம்பாப்வே அணி சற்று முன் வரை 4.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் பங்களாதேஷையும் மகளிர் பிரிவில் கஜகஸ்தானையும் இன்று எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இது நம் பண்பலை 100.5 சித்திரச்சவனம். மாலை நேரத்து சூரியன் மெல்ல மயங்க, வெக்கத்தால் சிவக்கிற மேகங்கள் நாணத்தால் தலை சாய, காற்றோடு கலந்து இசை ஊர்கோளம் போகும் நேரத்தில் சிவக்கிறது இன்றைய சித்திரச்சவானம். மாலை வணக்கம் அன்பு உள்ளங்களே.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.
1: மாம்

0: கார்த்தி, இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
8: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 liter இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
7: அளவு முன்னப்புனா இருந்தாலும் பாக்க 1 liter பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: மிஸ்டர் கோல்ட், 100% கடலை எண்ணெய்.
10: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
11: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
12: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
11: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
12: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
13: கவுன்சிலிங் கோட் 4959.
11: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
14: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
15: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
14: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை
15: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
16: மாலை நேரம் மயங்கும் வேளையில் நம் கூடி பண்பலை 100.5 இது சித்திர சிவானம். பண்பலை சொல்லும் நேரம் 5:12. மௌனங்கள் பேச துடிக்கிற வேளையில், வார்த்தைகளில் வரலாறு படைக்க துடிக்கும் வேளை. மௌனங்கள் பேச துடிக்கிற வேளையில், வார்த்தைகளில் வரலாறு படைக்க துடிக்கிற வேளை. காதல் உன்னுடைய நினைவுகளில், காதல் உன்னுடைய நினைவுகளை நனைந்த நிமிடங்கள் பன்னீரில், நனைந்த நிமிடங்கள் பன்னீரில், பன்னீரில் நனைந்த மலர் போன்று மனம் மயங்குகிறது, தவிக்கிறது காதலின் உரையாடல் இப்படி.

இசையால் இதயமயங்கும் நேரம் நம் கொடி பண்பலை 100.5 சித்திரச்சுவானம். சின்ன சின்ன நினைவுகள், நினைவுகளோடு காதல் மலர் மலர்ந்தது. சின்ன சின்ன நினைவுகள், நினைவுகளோடு காதல்

மலர் மலர்ந்தது. காவியமாகி மாறி காவியமாக மாறி காதல் இரவோடு தானோ, காதல் இரவோடு தானோ தொடர்கிறதாம் தினம் தினம். மனதை தொடுகிறது அதில் மயக்கம் இப்படி நிலவோடு உறவாடுகிறது.

0: மதுரை மடீசியா நடக்கும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெறவுள்ளது.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
2: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திரச்சுவனம் மாலை நேரத்தை மயக்கிக் கொண்டிருக்கிறது நம் கூடை பண்பலை 100.5. பண்பலை சொல்லும் நேரம் 5:25. விழிகளை தூண்டிலாக்கி காதல் வலையில் விழுந்த மனதின் துடிப்பு. விழிகளை தூண்டிலாக்கி காதல் வலையில் விழுந்த மனதின் துடிப்பு. தனிமையில் தவிக்க மனமின்றி துணையை இணைக்க அழைக்கும் காதல். காதல் அலையோடு ஒரு காவியம். ஆம், காதல் அலையோடு ஒரு காவியம். இதய துடிப்பின் துடிப்பு. அதை அடிக்கடி ரசித்த நிமிடங்கள் இதுதானோ?

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

Viking Bunions and Briefs. இது நம் பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச்சுவானம். தவிக்கும் மனதின் ஆயிரம் எண்ணங்கள், தவிக்கும் மனதின் ஆயிரம் எண்ணங்கள், அன்பு என்னும் மலர் மலர்கிறது, தினம் தினம் மனதை தொடுகிறது, அதில் மயங்குகிறது சிவந்த இதழ்கள், இதயத்தை மயக்க விழிகள் மயங்கிய இதயம் இதுதானோ

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: வீட்ல கிராக்கா லீக்கா
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை

0: மாலை நேரத்தை மயக்கிக் கொண்டிருக்கிறது நம் கொடி பான்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் இன் சித்திரச்சிவானம். பண்பலை சொல்லும் நேரம் மாலை 5:38.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 20, பொன்னனும் சிவனடியாரும். குதிரை தலைவன் சிற்ப வீட்டிற்குள் போனதை பார்த்த பொன்னன், சிவனடியார் வீட்டிற்குள்ளிருந்து வெளியே வந்ததை பார்த்து ஆச்சரியமடைந்தான். இனி சிவனடியாரை பார்த்த பொன்னன் ஏன் அவ்வளவு ஆச்சரியமடைந்தான் என்று சொல்ல வேண்டியதில்லை. குதிரையிலிருந்து இறங்கி அந்த சிற்ப வீட்டுக்குள் நுழைந்தவர் ஒருவராயும் வெளியில் வந்தவர் இன்னொருவராயும் இருந்ததுதான் காரணம். இரண்டு பேரும் ஒருவர்தானா, வெவ்வேறு மனிதர்களா? இந்த ஆச்சரியத்தையும் சந்தேகத்தையும் பொன்னன் முகத்தில் வெளிப்படுத்திய போதிலும் வார்த்தைகளினால் வெளியிடவில்லை. வெளியிடுவதற்கு அவனுக்கு சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவனை பார்த்தவுடனேயே சிவனடியார், பொன்னா, எவ்வளவு சரியான சமயத்தில் வந்தாய். இப்போதுதான் உன்னை நினைத்து கொண்டிருந்தேன். உறையூருக்கு புறப்பட்டு கொண்டிருந்தேன். இன்னும் சற்று நேரம் கழித்து வந்திருந்தாயானால் என்னை பார்த்திருக்க மாட்டாய் என்று பரபரப்புடன் பேசிக்கொண்டே போனார். திண்ணையில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டதும், பொன்னா, சீக்கிரம் உன் சமாச்சாரத்தை சொல்லு. ரொம்ப முக்கியமான காரியம் ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி பிறகு சொல்கிறேன். மகாராணியை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததா என்று கேட்டார். பொன்னன், தெரிந்தது சுவாமி என்றான். பிறகு தான் கொல்லிமலை அடிவாரத்துக்கு போனது, அருவியை பிடித்து கொண்டு மேலேறியது, அங்கே ஒற்றை கை மனிதனும் குள்ளனும் வந்ததைக் கண்டு மறைந்திருந்து அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று எதிர்பார்த்து 3 நாள் காத்திருந்து விட்டு திரும்பியது ஆகிய விவரங்களை சொன்னான். காட்டாற்று வெள்ளத்திலிருந்து விக்ரமனை காப்பாற்றியது முதலியவற்றை சொல்லவில்லை. சிவனடியாரை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு பிறகு சொல்லலாம் என்று இருந்தான். ஒற்றை கை மனிதனுடைய தோற்றத்தை பற்றி விவரமாக சொல்லும்படி சிவனடியார் கேட்க, பொன்னன் அவ்விதமே அவனுடைய பயங்கரமான தோற்றத்தை வர்ணித்துவிட்டு, சுவாமி, அந்த மனிதன் யார் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். பொன்னா, பார்த்திப மகாராஜாவின் பத்தினி அந்த கொல்லிமலையிலேதான் எங்கேயோ இருக்கிறாள். சந்தேகமில்லை. இதுவரையில் எனக்கு அர்த்தமாகாத விஷயங்கள் பல இப்போது அர்த்தமாகின்றன. அந்த மனிதன் யாரென்றா கேட்கிறாய்? மகாபுருஷர்களும் பக்த சிரோன்மணிகளும் தோன்றிய இந்த புண்ணிய நாட்டில் நரபலி என்னும் பயங்கர வழக்கத்தை பரப்பி வரும் மகா கபால பைரவன்தான் அவன். நானும் எவ்வளவோ முயற்சி செய்து வருகிறேன் அவனை நேருக்கு நேர் காண வேண்டுமென்று. இன்று வரையில் முடியவில்லை. அவனை பற்றி இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. பொன்னா, ஏன் என் கண்ணில் அகப்படாமல் அவன் தப்பித்திரிகிறான் என்பதை ஒருவாறு யூகிக்கிறேன். எல்லா உண்மைகளையும் சீக்கிரத்தில் நாம் 2 பேருமாக கண்டுபிடிக்கப் போகிறோம்.

0: பொன்னா, அதற்கு முன்னால் நமக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரியம் ஏற்பட்டிருக்கிறது. உனக்கு இப்போது ரொம்பவும் ஆச்சரியம் அளிக்கும் விஷயம் ஒன்றை சொல்லப் போகிறேன். சோழ நாட்டு இளவரசர் திரும்ப வந்திருக்கிறார் என்று சொல்லி சிவனடியார் பொன்னனுடைய முகத்தை உற்று பார்த்தார். அவனுடைய முகத்தில் சிறிது வியப்புக்குறி காணப்பட்டதே தவிர குதூகலமும் மகிழ்ச்சியும் தோன்றாதது கண்டு சிவனடியார், என்ன பொன்னா, உனக்கு நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அதற்கு பொன்னன் கூறிய மறுமொழி என்ன சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கொடி பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சுவானம். கண்களில் மயங்கிய மயக்கம், அன்பே உன்னை கண்ட நாள் முதல் என்னுடைய உறக்கம் எங்கு போனது? கண்களில் மயங்கிய மயக்கம், அன்பே உன்னை கண்டதும் கண்ட நாள் முதல் என்னுடைய உறக்கம் எங்கு போனது? குழப்பதற்கு பதில்தான் என்ன? குழப்பத்திற்கு பதில்தான் என்ன? தொலைந்த தொலைந்த காதல் இதுதானோ? கொடி பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இது சித்திரச்சிவானம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரை செவ்வானம். சுகமான அதிசயம், புதிய உலகம் கிடைத்தது போன்ற பிம்பம் போல் காதல், காதலில் வாழ்ந்து பிரியமின்றி மனம் பிரிகிறது, பிரிய துடிக்கிறது. இன்றைய சித்திரச்சேவானம். சிவந்த வானோடு பயணித்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன் நான், உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சிவனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று சென்னை மாவட்டம் பெரியபாளையம் பேரானந்தம் அருளும் பவானியம்மன் ஆலயத்தை தரிசிக்கலாம்.

சென்னையிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பெரிய பாளையம். இங்கே பவானியம்மன் அருளாட்சி புரிகிறாள். ஆந்திர பகுதியை சேர்ந்த வளையல் வியாபாரிகள் பலரும் பெரிய பாளையம் வந்து வியாபாரம் செய்து வந்தனர். தங்களிடம் வளையல் வாங்கும் பெண்களுக்கு அவர்களுடைய மாங்கல்யம் நிலைத்து அவர்கள் நெடுநாள் சுமங்கலியாக வாழ ஆசை கூறி மஞ்சள் குங்குமத்தையும் சேர்த்து வழங்குவார்கள். அதனால் அவர்களிடம் வளையல்களைப் போலவே மஞ்சளும் குங்குமமும் கைவசம் நிறைய இருக்கும். ஒருமுறை ஒரு வியாபாரி தன் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு ஊருக்கு திரும்ப நினைத்தார். ஆனால் இரவு வெகுநேரம் ஆகிவிட்டதால் காலையில் ஊருக்கு புறப்படலாம் என்று தீர்மானித்து ஒரு வேப்ப மரத்தடியில் படுத்து அவர் ஓய்வெடுத்தார். காலையில் கண்விழித்து பார்த்தபோது அவர் வைத்திருந்த வளையல் மூட்டையை காணவில்லை. சுற்றும் முற்றும் பார்த்தார். அருகே ஒரு புற்று கண்ணில் பட்டது. சந்தேகத்துடன் புற்றை எட்டி பார்க்க அதற்குள் தன் வளர்

மூட்டை கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதை எடுக்க பயந்து ஊருக்கு திரும்பிவிட்டார். அன்று இரவு அவர் கனவில் தோன்றிய அம்மன், "நான் ரேணுகாதேவி. பெரிய பாளையத்தில் பவானி அம்மனாக அமர்ந்திருக்கிறேன். அங்குள்ள புற்றில் நான் சுயம்புவாக இருக்கிறேன். எனக்கு கோவில் அமைத்து வழிபட்டு வா" என்று கூறி மறைந்தாள். மறுநாளே பெரிய பாளையம் வந்த வியாபாரி கடப்பாறையால் புற்றி உடைத்தார். அதனால் சுயம்பு அம்மன் சிலையிலிருந்து இரத்தம் பீரிட்டது. இதனை கண்டு பயந்த அவர் தன்னிடமிருந்த மஞ்சளை எடுத்து இரத்தம் வந்த இடத்தில் தடவினார். உடனே இரத்தம் நின்று போனது. இதையடுத்து புற்றை முழுமையாக நீக்கிவிட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்து தினமும் வழிபட்டு வந்தார். பிற்காலத்தில் அம்மனுக்கு கோயில் அமைக்கப்பட்டது.

0: சுயம்புவான அம்மன் மேனியில் கடப்பாறை பட்ட தழும்பு இருப்பதை என்றும் காணலாம். பாளையம் என்றால் படைவீடு என்று பொருள். அம்மன் வீற்றிருப்பது பெரிய படைவீடு என்பதால் பெரிய பாளையம் என்று இத்தலத்திற்கு பெயருண்டு. ஆலயத்தினுள் விநாயகரை முதலில் தரிசிக்கலாம். அவருக்கு பின்புறம் மாதங்கியம்மன் காட்சியளிக்கிறார். சுற்று பிரகாரத்தில் பவானி அம்மனின் உற்சவர் சந்நிதி அமைந்திருக்கிறது. பிரகார வீதியில் தாயாருடன் பெருமாள், ஆஞ்சநேயர், பரசுராமர், வள்ளி தெய்வானை, சமேத முருகப்பெருமான் ஆகியோர் அருளாசி வழங்குகிறார்கள். கருவறையில் பவானியம்மன் ஓங்கார வடிவமாக சங்க சக்கரதாரியாக அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். மேல் இரு கரங்களில் சங்கு சக்கரமும் கீழ் இரு கரங்களில் வாளும் அமுத கலசமும் தாங்கியிருக்கிறாள். அருகில் கிருஷ்ணன், நாகதேவன் ஆகியோரது திருவுருவங்கள் உள்ளன. நோய்வாய்ப்பட்டிருக்கும் கணவன் உடல் நலம் தேர வேண்டும், அவரது ஆயுள் நீடிக்க வேண்டும், அதனால் தங்கள் மாங்கல்யம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றும் அம்மனிடம் மனைவியர் வேண்டிக் கொள்கிறார்கள். பின்னர் தங்கள் தாலியை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 முதல் 12:30 மணி வரையிலும், பிற்பகல் 2:00 முதல் இரவு 9:00 வரையிலும் கோயில் திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5:00 முதல் இரவு 9:00 வரை முழுமையாக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இன்று சென்னை மாவட்டம் பெரியபாளையம் பேரானந்தம் அருளும் பவானியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: ஒரு பேரறிஞர் சொன்னாரு, ஓய்வு என்பது என்ன என்று கேட்டால் மாற்று வேலை அப்படின்னார். அது என்ன மாற்று வேலை அப்படின்னா, இப்போ எனக்கு கிராமம் சொந்த ஊர் சோழவன் தான், மதுரை மாவட்டத்தில். அங்கே என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணிட்டு வரப்ப இந்த நெல் போட்டு விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. முதல் போகம், ரெண்டாம் போகம், அந்த மூன்றாம் போகம் வரைக்கும் வரும். ஏன்னா வைகை கரையை சார்ந்தது அது. நான் சொல்கிறது ரொம்ப நாளைக்கு முதல்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெல் போட்டு விளைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நிலத்தில் என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு நெல்லுக்கு பதிலாக வாழை பயிரிடுவாங்க, வெற்றிலை கொடுக்கால் பயிரிடுவாங்க. இப்போ இந்த வெற்றிலையோ வாழையோ பயிரிட்ட பிறகு மீண்டும் நெல் போடுவாங்க, அபாரமாக நெல் விளையும். இது என்ன அப்படின்னு நான் அங்கே இருக்கிற அந்த விவசாயிகிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே வகையான சத்தை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதில் வந்து பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மாற்று வேளாண்மையை நம்ம கொண்டு வந்தோடனே அது அபூர்வமான இதை தர ஆரம்பிக்குது. இது தவிரவும் வாழை போட்ட இடத்துல வெற்றிலை போட்ட இடத்துல சத்து மிகுந்த மண்ணாக மாறிடும். அப்போ அந்த சத்து அடுத்த முறை வந்து ரொம்ப அருமையாக கொடுக்கும். எதுக்கு? நெல் விளைச்சலுக்கு. இப்போ இதை நினைவு வச்சுக்கோங்க. நாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரே மாதிரி வேலைங்க. காலில் இருந்துச்சு இங்கே போகிறேன், அப்படியே வர்றேன், அப்படி சொல்கிறோம் இல்லையா. இதில் சிறு சிறு மாற்றங்கள் வருமானால் நமக்கு சோர்வு நீங்கிருமாங்க. எப்படி? மண் விவசாயத்தை மாற்றிய போது அதற்கு தேவையான சத்துக்களை அள்ளி தந்ததோ

0: அதுபோல் நமக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு சில வழிகள் இருக்கான். என்ன அப்படின்னா, இப்ப 5 நிமிஷம் தூங்குறதோ 10 நிமிஷம் தூங்குறதோ தப்பில்லைங்க, லேசா கண்ணை ஏறலாம், அது ரைட்டு. ஆனாலும் கூட காலையிலேருந்து நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இப்ப எனக்கு கை வலிக்குது, எனக்கு ஒரே மாதிரி வேலை பார்த்தாலும் மனசோர்வு ஏற்படுது, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸா கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து வரலாம் இல்லையா. வீட்டில் தோட்டம் போட வழி இல்லை, பால்கனியில் ஒரு டப்பாவில் ஒரு சின்ன டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு லேசாக ஒத்து பார்த்தோம்னா அது ஒட்டு விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடே அப்பா மகிழ்ச்சியில் துள்ளிடும் மனசு. ஒன்றும் இல்லையா, மனைவிட்ட ஒரு வம்பளத்துக்கு கூட வரலாம், என்ன இன்றைக்கி அதே குழம்பு தானா அப்படின்னு, என்னைக்கு தான் அதே குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்க, நம்ம மாட்டை கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றோம். இப்போ திரும்ப வந்து பிள்ளையை பார்த்து, டேய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு, அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பாட்டு வானொலியில் போடுறாங்க, அதை கேட்டு தெரியுதா இந்த சினிமா அப்போ தான் நம்ம கல்யாணம் ஆச்சு அப்படின்னு லேசாக வீட்டில் திரும்பி சொல்லி, அந்த அம்மா அதுலேருந்தே எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அது சொல்ல, திரும்ப வந்து எழுதுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு புது ஆளாக உள்ளே வந்துட்டீங்க, இன்னேறு வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்த ஆளும் இப்போ வந்த ஆளும் யார், ரெண்டும் ஒன்று தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நாம் வந்து இப்போ சொல்லுவோம் இல்லையா பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்தில், திரும்ப இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்க போதில் அங்கிட்டு உட்காந்து எழுதக்கூடாது, அல்லது இந்த பேனாக்கு போகலாம் அந்த பேனாக எழுதுறேன், இவையெல்லாம் பதிலாக மாற்றி மாற்றி மாற்றி சின்ன சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வந்த உடனே திரும்ப நாம் புது மனிதன் ஆகி விடுகிறோம். அப்போ மூளை என்ன எதிர்பார்க்கறது என்று சொன்னால், நம்மிடத்துல ஓய்வை எதிர்பார்க்கலைங்க, படுக்க நேரம் இல்லைங்க, நிற்க நேரம் இல்லை, ஞாபகிச்சுங்க, விடாது உழைப்பவர்களால் படுக்க முடியாதுங்க, உட்கார முடியாதுங்க. நீங்கள் 5 நிமிஷம் அவங்கள உட்கார சொல்லுங்களேன், பதறிடுவாங்க, அப்படி ஐயோ 1000 வேலை கிடைக்குதுங்க அப்படிம்பாங்க. பதட்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வருதுன்னு சொன்னால், மாற்று செய்கிற போது நமக்கு ஓய்வு வந்து எப்படி கிடைக்கிறதுன்னா அதன் மூலமாக சக்தியாக கிடைக்கிறது. அதனால் ஓய்வா இல்லை அப்படின்னு ஒருபோதும் சொல்லாதீங்க, ஏன்னா ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்கறது தான் நம்முடைய வேலை.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
10: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
11: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
10: அதுக்குதான் ஸ்ரீகும்பரம் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
11: அப்படியா?
10: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
11: அப்போ இப்பவே போலாம்.
12: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
13: நேரமலை 6:13. கோடை பண்பலை 100.5 இனி இந்த மாலை பொழுதை அழகாக்க சரம் தொடுத்து பாடல்கள் வழியாக வருகிறது கதம்ப மலர்கள்.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: மதுரை மடீசியா நடத்தும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பெண்மலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள். இன்று இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக வர இருக்குங்க இளமை பேசுகிறது. இன்னைக்கு வந்து 2 சொல் விளையாட்டுகள் இருக்கு. ஒன்று வந்து வார்த்தை சங்கிலி, இன்னொன்று இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு அப்படிங்கிற 2 சொல் விளையாட்டுகள். மாணாக்கர்கள் 8 மணிக்கு இன்று இரவு 8 மணிக்கு தயாராக இருங்க, நேரலையில் பேசிடுவோம். நேரமலை 6:22.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி
1: நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள்.
2: ஒரு பொண்ணுக்கு என்னென்ன மாதிரி அபியூஸ் வரும், பிசிக்கல் அபியூஸ், அதாவது உடல் ரீதியான வன்முறை, மன ரீதியான வன்முறை, உளவியல் ரீதியான வன்முறை, பொருளாதார ரீதியான வன்முறை, இந்த மாதிரி இத்தனை வன்முறைகளையும் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி எந்தெந்த வன்முறைக்கு எந்த நிவாரணம் உங்களுக்கு உண்டு, நீங்கள் இதற்கு யாரை அணுக வேண்டும், எப்படி அணுக வேண்டும், எப்ப நிவாரணம் கிடைக்கும், இவ்வளவும் சொல்லியிருக்காங்க.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. யாதுமாகி.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது கதம்ப மலர்களாக. நேரமாலை 6:35.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: வந்தியத்தேவன்தான் உன் கணவன் என்று அவன் தோழன் கந்தமாறன் அடிக்கடி சொல்லி வந்து ஆசை வார்த்தை காட்டி அவள் மனதிலே ஒரு கற்பனை கோட்டை கட்டியிருந்தாள் மணிமேகலை. திடீரென்று 6 மாதங்களுக்கு முன்பாக, இல்லை இல்லை, அவன் ஊர் பேர் தெரியாதவன், அவனுக்கென்று ஒரு ராஜ்யம் இல்லை, சொத்து இல்லை, எந்த சம்பத்தும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு நபருக்கு எப்படி உன்னை கல்யாணம் செய்து கொடுப்பது? ஆகையால் பின்னாளில் சக்கரவர்த்தி ஆக வாய்ப்பிருக்கக்கூடிய மதுராந்தகனுக்கு உன்னை மணமுடிக்கப் போகிறோம் என்று இப்பொழுது புதிய சுரத்திலே பேச ஆரம்பித்தான் மணிமேகலையின் சகோதரன் கந்தமாறன். இதிலே 2 விஷயங்கள். ஒன்று, ஏற்கனவே கந்தமாறனிடம் மணிமேகலை தன் மனதை பறிகொடுத்திருந்தாள் என்பது ஒரு புறம். அடுத்ததாக மதுராந்தகன் ஏற்கனவே விவாகமானவன் என்பது இன்னொரு விஷயம். 3வது விஷயம், அவனுக்கு வீரமில்லை, அவன் ஒரு கோழை என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். இந்த காரணங்களினால் தஞ்சாவூர் சிம்மாசனம் கிடைப்பதாயிருந்தாலும் சரி, தேவலோகத்து தேவேந்திரனுடைய சிம்மாசனமே கிடைப்பதாயிருந்தாலும் சரி, மதுராந்தகனை மணந்து கொள்ள முடியாது என்று அடம்பிடித்தாள் மணிமேகலை. அப்புறம் இன்னொரு செய்தி தெரிய வந்தபோது அவளுடைய மன உறுதி வலுவடைந்தது. பெரிய பழுவேட்டரையர் கடும்பூருக்கு வந்திருந்தபோது பின்னோடு இளையராணி நந்தினியும் வந்திருந்ததாகச் சொன்னார்கள். ஆனால் அவள் அந்த புறத்துக்குள்ளேயே வரவில்லை. கடம்பூர் அரண்மனை பெண்களை பார்க்கவும் இல்லை. இது முதலில் வியப்பை அளித்தது. அரண்மனை பெண்டிர் அதை பற்றி பரிகாசமாகவும் நிந்தனையாகவும் பேசிக் கொண்டார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிந்தது. மூடுபல்லக்கில் இளையராணி வரவில்லை என்றும் மதுராந்தகன் வந்திருந்தான் என்றும் அறிந்தபோது மணிமேகலையின் அருவருப்பு அதிகமாயிற்று.
1: சீச்சி, இப்படி பயந்து கொண்டு மூடுபல்லக்கில் பெண் வேஷம் தரித்து கொண்டு வருகிறவனையா நான் மணமாளனாக வரிப்பேன்? ஒரு நாளும் இல்லை
0: என்று மணிமேகலை உறுதியடைந்தாள். மதுராந்தகன் மூடுபல்லக்கில் அரண்மனைக்கு வந்திருந்த அதே சமயம் கந்தமாறனின் சிநேகிதன் வந்தியத்தேவனும் வந்திருந்தான். அவன் அந்த புறத்துக்கு வந்து சற்று நேரம்தான் இருந்தான். எங்கிருந்தோ அப்போது மணிமேகலைக்கு அளவில்லாத நாணம் வந்து பற்றி கொண்டது. மற்ற பெண்களின் பின்னாலேயே நின்றாள். வந்தியத்தேவனை நேருக்கு நேர், முகத்துக்கு முகம் நன்றாக பார்க்கக்கூட இல்லை. ஆயினும் மற்றவர்களுக்கு பின்னால் அரைகுறையாக பார்த்த அவனுடைய களை பொருந்திய புன்னகை ததும்பிய முகம் அவள் உள்ளத்தில் பதிந்து விட்டது. அவனுடைய குரலும் அவன் பேசிய சில வார்த்தைகளும் அவளுடைய ஞாபகத்தில் நிலைத்துவிட்டன. ஆகையால் மறுபடியும் தமையன் கந்தமாறனுடன் மணிமேகலை முடிவில்லா விவாதம் தொடங்கினாள். முக்கண் படைத்த சிவபெருமானே வந்து சொன்னாலும்

தான் மதுராந்தகனை ஒருகாலும் மணக்க முடியாது என்றாள். வந்தியத்தேவனை சிறிது நேரமே பார்த்திருந்த போதிலும் அவனிடம் தன் அந்தரங்கம் சென்றுவிட்டதையும் அவள் குறிப்பாக உணர்த்தினாள். கந்தமாறனுக்கு இது அளவில்லாத கோபத்தை உண்டாக்கிற்று. முதலில் நல்ல வார்த்தையாகச் சொல்லி பார்த்தான், பயன்படவில்லை. பின்னர் வந்தியத்தேவன் என் சிநேகிதன் அல்ல, என் பரம விரோதி, என்னை பின்னாலிருந்து முதுகில் குத்தி கொல்ல பார்த்தவன், அவனை நீ மணந்து கொள்வதாயிருந்தால் உன்னையும் அவனையும் சேர்த்து கொன்று விடுவேன் என்றான். முதுகில் ஏற்பட்டிருந்த கத்திக்காயத்தை காட்டினான். பழுவூர் இளையராணியின் பரிவான சிகிச்சையினால் உயிர் பிழைத்து எழுந்ததையும் கூறினான். என் பேரில் உனக்கு எள்ளத்தனை விசுவாசமாவது இருந்தால் வந்தியத்தேவனை மறந்துவிடு. இதை கேட்ட பிறகு மணிமேகலையின் மனம் உண்மையில் மாறிவிட்டது. கந்தமாறனிடம் அவள் மிக்க பிரியம் வைத்திருந்தாள். அவனை கொல்ல முயற்சி செய்த பகைவினை தான் மணந்து கொள்வது இயலாத காரியம்தான். ஆகையால் வந்தியத்தேவனை மறக்க முயன்றாள். ஆயினும் லேசில் முடிகிற காரியமாயில்லை. அடிக்கடி எதிர்பாராத சமயங்களில் அவனுடைய புன்னகை ததும்பிய முகம் அவள் மனக்கண்ணின் முன்பு வந்து கொண்டிருந்தது. பகற்கனவுகளிலும் வந்தது, ராத்திரியில் கண்ட கனவுகளிலும் வந்தது. இதனாலெல்லாம் சில மாத காலமாக மணிமேகலை அவளுக்கு இயற்கையான குதூகலத்தை இழந்திருந்தாள். சோகமும் சோர்வும் அவளை பீடித்தன. கல்யாண பருவம் வந்துவிட்டதுதான் இதற்கு காரணம் என்று முதியோர் நினைத்தார்கள். பிராயமொத்த தோழிகள் அவளை அது குறித்து பரிகாசம் செய்தார்கள். வேடிக்கை விளையாட்டுகள் மூலம் அவளை உற்சாகப்படுத்த தோழிமார்கள் முயன்றார்கள். அது ஒன்றும் பலிக்கவில்லை. மறுபடியும் சில நாளாக மணிமேகலை சிறிது உற்சாகம் கொள்ளத் தொடங்கியிருந்தாள். மதுராந்தகனுக்கு அவளை மனம் செய்து கொடுக்கும் எண்ணத்தை அவள் பெற்றோர்களும் தமையன் கந்தமாறனும் கைவிட்டதை அறிந்ததில் சிறிது உற்சாகம் உண்டாயிற்று. சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் பட்டத்து இளவரசருமான ஆதித்த கரிகாலருக்கு மணிமேகலையை கொடுப்பது பற்றி அவர்கள் ஜாடை மாடையாக பேசியது அவள் காதில் விழுந்தது. ஆதித்த கரிகாலரின் வீரதீர பராக்கிரமங்களை பற்றி அறியாதவர்கள் ஆண்களிலோ பெண்களிலோ தமிழகத்தில் யாருமில்லை. அவர் ஏதோ காரணத்தினால் மனம் புரிந்து கொள்ள மறுத்து வருகிறார் என்பதையும் அறிந்திருந்தார்கள். அப்படிப்பட்டவரை மணந்து கொள்வது என்றால் அது கனவிலும் கருத முடியாத பாக்கியமல்லவா? இந்த பரந்த பரதகண்டம் முழுவதிலும் எத்தனை ராஜகுலப் பெண்கள் அந்த பேறு பெறுவதற்காக தவம் கிடக்கிறார்கள்? இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை ஒருவாறு உற்சாகம் கொண்டாள். காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலரும் தஞ்சாவூரிலிருந்து பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளிகளாக வரப்போகும் செய்தி அவளுக்கு மிகவும் ஒரு பழைய மாதிரி ஒரு குதூகூலத்தை மீண்டும் அளித்தது. இந்த தடவை பழுவேட்டரையர் தம் இளையராணியையும் அழைத்து வருகிறார். நந்தினி தேவி தன் தமையன் உயிரை காப்பாற்றியவள். அவளுடைய அழகையும் குணத்தையும் அறிவாற்றலையும் பற்றி மணிமேகலை கந்தமாறனிடமிருந்து ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தாள். இந்த புதிய கல்யாண பேச்சுக்கு காரணமானவளே பழுவூர் இளையராணிதான் என்றும் கந்தமாறன் சொல்லியிருந்தான். அவள் கடம்பூர் அரண்மனையில் இருக்கும்போது அவளை தக்கபடி உபசரிப்பதில் மணிமேகலை முன்னால் நிற்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தான். மணிமேகலையின் உள்ளமும் அதற்கு தக்க பரிபக்குவம் அடைந்திருந்தது. பழுவூர் ராணியிடம் நல்லபடியாக சிநேகம் செய்து கொண்டு அவளுடைய பழக்கத்தினால் தஞ்சாவூர் அரண்மனை பெண்களை நாகரிகத்தில் தோற்கடிக்கக்கூடியவளாக தான் ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆதலின் ஒருவார காலமாக மணிமேகலை ஒரே உற்சாகத்தில் மூழ்கியிருந்ததுடன் பரபரப்புடன் அரண்மனையில் அங்குமிங்கும் ஓடி விருந்தாளிகளுக்கு வேண்டிய வசதிகளை மேற்பார்வை செய்வதில் ஈடுபட்டிருந்தாள். முக்கியமாக பழுவூர் இளையராணிக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அரண்மனை பகுதியில் சகல வசதிகளும் ஏற்படுத்தி வைப்பதில் அவள் கவனம் செலுத்தினாள். தமையன் வேறு சொல்லியிருந்தான் அல்லவா? ஆகையால் அரண்மனை பணியாளர்களை வறுத்து எடுத்து விட்டாள். அவளுடைய தோழிகளையும் வதைத்து விட்டாள். பழுவூர் ராணி தங்கப் போகும் அறையில் ஒவ்வொரு பொருளையும் 30 தடவை பெயர்த்தெடுத்து வெவ்வேறு இடத்தில் வைக்கும்படி வற்புறுத்தினாள். இளவரசர் ஆதித்த கரிகாலர் தம்முடைய சிநேகிதர்களுடன் தங்கப்போகும் அறைகளையும் அடிக்கடி போய் பார்த்து வந்தாள். யாரோ பார்த்திபேந்திரன் என்பவன் அவருடன் வரப்போகிறானாம். அவன் எப்படிப்பட்டவனோ என்னமோ, இந்த காலத்தில் யார் எவ்விதம் மாறுவார்கள் என்று யார் கண்டது? தன் தமையனுடைய சிநேகிதனாயிருந்த வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலரின் பரிவாரத்தைச் சேர்ந்தவன்தான். அவன் மட்டும் இத்தகைய சிநேக துரோகியாக மாறாதிருந்தால் இப்போது அவனும் வந்து கலந்து கொள்வானல்லவா? ஆம்,
எவ்வளவுதான் மணிமேகலை வேறு பரபரப்பான காரியங்களில்

0: வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த ஸ்நேக துரோகியை அடியோடு மறக்க முடியவில்லை. பழுவூர் ராணி அன்று இரவே அநேகமாக வந்து விடுவாள் என்று சொன்னார்கள். ஆகையால் கடைசியாக நந்தினியின் அறை அலங்காரத்தை மணிமேகலை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தாள். அப்போது பழுவூர் ராணிக்காக சுவர் ஓரமாக பொருத்தி வைக்கப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியின் எதிரில் வந்தாள். தன்னுடைய முகத்தை அதில் பார்த்து கொண்டாள். சிறிது நேரம் நிதானமாக பார்த்தாள். அப்படியொன்றும் தன் முகம் அழகில் குறைந்ததல்ல என்று தனக்குத்தானே முடிவு செய்து திருப்தி அடைந்தாள். கண்ணாடியை விட்டு போக எண்ணிய போது அதில் இன்னொரு முகமும் தெரிந்தது. அது தன் முகத்தின் வெகு அருகில் வந்து கன்னத்தோடு கன்னம் மூட்டும் நிலைக்கு வந்துவிட்டது. அவள் கனவில் அடிக்கடி தோன்றி தொல்லை கொடுத்து வரும் வாணர்குல வீரனின் முகம்தானது. அவளை அறியாமல் அவளுடைய வாய் குவிந்து கூ என்று சத்தமிட்டது. அடுத்த கணம் கண்ணாடியில் அவள் முகம் மட்டும்தான் தெரிந்தது. மற்றொரு முகம் மறைந்துவிட்டது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகள் நடந்த காலகட்டம் சங்க காலத்துக்கும் இப்போ நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற காலத்துக்கும் இடைப்பட்டது அல்லவா? களங்கள், காட்சிகள், உரையாடல்கள், நம்பிக்கைகள், இப்படி பல கூறுகளை கவனத்தில் கொண்டு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஆசிரியர் அமைச்சிருப்பதை கவனிச்சுக்கிட்டு வரோம். உற்சாகமாக ஆடி பாடிக்கொண்டிருந்த கன்னிப்பெண் சோர்வுடன் காணப்பட்டா கல்யாண பருவம் வந்தாச்சுன்னு பண்டை காலத்தில் கட்டுக்கேட்டல், கழுங்கு பார்த்தல் போன்ற குறி சொல்கிற முறைகள் மூலமாக நிலைமையை அறிஞ்சிக்குவாங்க. கட்டுவிச்சி என்கிற குறி சொல்லும் பெண் அல்லது வேலன் என்கிற சாமி ஆடும் பூசாரி அணுகி தீர்வு காணுவாங்க. ஆடி 18 கடம்பூரில் குறவை கூத்து முடிஞ்சதும் வேல நாட்டம் நடந்துச்சு. தனாதிகாரியின் முன்னிலையில் நாட்டு நிலைமை பற்றின அருள் வாக்குக்கு சம்புவரையர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். என்றாலும் தம் குடும்ப நலனுக்காக அப்பப்ப இந்த மாதிரியான வழிபாட்டு சடங்குகளை நடத்தியிருப்பார்னு ஊகிக்கலாம். சில மாத காலமாக பிரமை பிடிச்சவ போல இருந்து உடல் மெலிஞ்சி வந்துகிட்டு இருந்த காரணத்தால் தானே குந்தவை வானதியை ஜோதிடர் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனா. சூரியனுடைய நட்புக்கு பனித்துளி ஆசைப்படலாமான்னு கேட்டு தன்னை அறியாமல் தம் மனக்குறைய சொல்லிட்டதை கேட்டோம். தம்முடைய கதாபாத்திரங்கள் அனைவருமே முக்கியமானவங்க தான் என்பதை கல்கியார் உணர்த்திக்கிட்டு வர்றதையும் கவனிக்கிறோம். வந்தியத்தேவனுடைய புன்னகை ததும்பிய முகம் மணிமேகலையின் மனக்கண் முன் வந்துகிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு பகற்கனவுகள்லேயும் இரவு கனவுகள்லேயும் வந்ததுன்னு கேட்டோம். திருக்குறளில் கனவு நிலை உரைத்தல்ங்கிற பகுதியில் துஞ்சுங்கால் தோள்மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தராவர் விரைந்து, இந்த குரட்பா நினைவுக்கு வருது இல்லையா? இரவு கனவில் இணைஞ்சி இருப்பவர் பகற்கனவில் விரைவாக நெஞ்சுக்கு போயிடுறார். பண்டைய இலக்கியங்களில் அலர்னு ஒரு சொல் அடிக்கடி இடம்பெறும். ஒரு பெண் காதல் வயப்பட்ட விஷயம் எப்படியோ பரவிடும். சிலருக்கு மட்டும் தெரிய வந்தா இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி கிசுகிசுப்பு ஆரம்பிக்கும். இந்த நிலையில் இதுக்கு பேர் அம்பல். பலர் அறிய பரவிட்டா அது அலர். கண்டது மண்ணும் ஒரு நாள், அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. திருக்குறள் அலர் அறிவுறுத்தல் என்கிற அதிகாரத்தில் அவரை கண்டது ஒரு நாள் தான், அதனால் ஏற்பட்ட அலரோ சந்திரனை பாம்பு பிடிச்சுக்கிட்ட செய்தி பரவின மாதிரி பரவிடுச்சுன்னு சொல்கிற குரட்பா மணிமேகலையின் நிலைக்கு பொருத்தமாக இருக்குதில்ல?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும்

0: கிரெடிட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல தரையானா, கவலைய விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: இனி ஒலிக்க இருக்கும் பாடலுடைய இனி நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்பு மலர்கள். இனிய பாடல்கள் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடை

0: ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: இனி ஒலிக்க இருக்கும் பாடலுடைய இனி நிறைவுக்கு வருகிறது இன்றைக்கு கதம்பு மலர்கள். இனிய பாடல்கள் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்.
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் பனைகள் பரிமாறும் வேகம்,
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
1: நிலைய இயக்குனர்,
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

எவனும் பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கோ. கச்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல், நேயர்களின் குரலில் கேட்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் உங்கள் பாடலும் கேட்கணுமா? 94-86-28-24-24 இந்த எண்ணுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் பெயர் இதெல்லாம் குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். பாடலை கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியில் உங்கள் ஆசை பாடலை கொடுக்க தயாராக இருக்கிறேன் நான், உங்கள் அட்வர்டைஸ் இரவு வணக்கமான உள்ளங்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர் புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.

0: இது நம் பண்பலின் உருப்பிலி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு. நேரம் 7:09 ஆயிருச்சு. முதல் பாடல் யாருக்காக, யார் கேட்டிருக்காங்க? வாங்க, வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். எனக்கு பிடித்த பாடல் பிரியமுடன் படத்திலிருந்து பாரதிக்கு கண்ணம்மா.

இந்த பாடல் கொடுக்கலாம். உங்களோட பேரையும் சேர்த்து சொல்லியிருந்தீங்கன்னா, ஊரையும் சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். இதோ கொடி பண்பலை 100.5 உங்களுக்கான பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

0: நேரம் இரவு 7 மணி. 14 நிமிடம். கொடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. இப்போ நிகழ்ச்சியில யாருடைய பாடல் யாருக்காக கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் கோடை பண்பலை. என் பேர் மகாலட்சுமி, விருதுநகர்லேருந்து பேசுகிறேங்க. படம் ஜெய்பீம், பாடல் செண்டு மல்லியா மனசில் மணக்கிற நீ.
0: இதோ உங்களுக்கான பாடல் வருகிறது மகாலட்சுமி, கேட்டு ரசிப்போம்.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பண்மலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் இரவு 7:22. கொடிப்பான்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் இப்போ யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். 100.5 கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம். எனக்கு பிடித்த பாடல் பூவி உனக்காக படத்திலிருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் உந்தலிலாடும். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பலத்திலிருந்து சந்தனமாரி சந்திரசேகரன். நன்றி. வணக்கம்.
0: இது உங்களுக்கான பாடல் வருகிறது. சந்தனமாரி சந்தனமாரி

0: நேரம் இரவு 7:08 கொடை பண்பலின் உருப்படியாயந்தல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு. ஆமாங்க, இன்னைக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் வரும் பாடல் யாருக்கு அப்படின்னு கேட்டுருவோமா? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். பாசமுள்ள பண்பலையே, உன் பயணங்கள் முடிவதில்லை, உன் பயணத்தில் கோடான கோடி நேயர்களின் நானும் ஒருவன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் படம் தெய்வ வாக்கு பாடல் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான். என்றென்று அன்புடன், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் 19 கிழக்கு வண்ணாந்துறையிலிருந்து டிரைவர் சுரேஷ், சாந்தி, ராஜமாணிக்கம், ஆனந்தாய், கௌரவேல், மானஸ்.

0: ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம்.

0: கோடி பண்பலை 100.5 சொந்த மதம் நிகழ்ச்சிக்காக நம்ம நிலையத்தை சுத்தி பார்க்க ஒரு நண்பர் வந்திருக்காரு. அவர் சந்திக்க போறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேரு?
1: என்னுடைய பேர் வந்து சுரேஷ் சார்.
0: எந்த ஊர் சார்?
1: நான் தேனி மாவட்டத்தில் ஒரு தர்மாரிங்கிற ஒரு வில்லேஜில் இருந்து வந்திருக்கேன்.
0: தர்மாபுரி,
1: அது ஒரு ராணுவ கிராமம்னு சொல்லுவாங்க சார்.
0: ஆமாம், நிறைய பேர் அங்கே ராணுவத்தில் பணிபுரியற மாதிரி கேள்விப்பட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. அங்கேருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்?
1: நான் வந்து கனரா பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து அதை ஆர்சிட்டின்னு சொல்லுவாங்க சார்.
0: அது சுருக்கமாக ஆர்சிட்டி,
1: ஆர்சிட்டி சுருக்கமாக சொல்லுவாங்க. நாங்கள் வந்து சீனியர் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணுறேன் சார்.
0: பயிற்சி கொடுக்குறீங்களா இல்லை
1: சார்? நான் என்னுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பயிற்சி நிறுவனத்தை வந்து எல்லா மீட்டிங்கும் கவர்மெண்ட் மீட்டிங்கில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு வில்லேஜுக்கும் போய் இந்த மாதிரி இன்ஸ்டியூட் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ப்ளஸ் என்னுடைய ஆர்சிட்டியில் வந்து என்னுடைய ரோல் வந்து என்டர்ப்ரனரை, இப்போ வந்து ஒரு இருக்கிறாங்கன்னா ஒரு ஸ்கில்லு தெரியும் அவங்களுக்கு.
0: ஆமாம்,
1: அது எப்படி நம்ம தொழில் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்கில் வந்து அவங்களுக்கு தெரியாது. அந்த டெக்னிக்கில் வந்து நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். அது எப் டெக்னிக்கல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேங்க் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு அதேமாரி ஒரு மானியம்.
0: சரிங்க சார்.
1: எந்தெந்த நிறுவனம் வந்து மானியம் கொடுக்குறாங்க அந்த நிறுவனம் பற்றி சொல்வேன். அதேமாரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்ன குவாலிட்டி வேணும், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை வேணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை ஒரு தொழிலில் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது,
0: அதுதான் ரொம்ப முக்கியமான.
1: எஸ், அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வலியுறுத்துதல், வலியுறுத்தல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்.
0: மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு போல தெரியுது. எஸ் எஸ்
1: இல்லையா, மிகப்பெரிய பொறுப்பு சார். ஒரு 15 பண்புகள் இருக்கு.
0: எப்படி இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க
1: சார்? ஆல்ரெடி நான் வந்து இது டீச்சிங் துறை தான்
0: நான். அதனால தானா? அப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குமே இது.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப எளிமையாக இருக்கும். இன்னொன்று, எனக்கு டீச்சிங் பண்ணுறதுனா ரொம்ப இஷ்டம். என்னுடைய பொறுப்பு என்னன்னா, கஷ்டப்படுறவங்கள வந்து பிசினஸ் பண்ண வைக்கணும்.
0: வீட்டில் உள்ளவங்களை அறிமுகப்படுத்துங்க சார்.
1: சார், எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு.
0: அப்பா,
1: எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க.
0: சரிங்க சார்.
1: பையன், ஒரு பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது. அவர் வந்து இப்போ தான் எல்கேஜி ஜாயின் பண்ணி.
0: 5 வயசில் எல்கேஜி ஜாயின் பண்ணியிருக்காரா?
1: எஸ் சார்.
0: பரவாயில்ல, அதிசயமாக இருக்குது. அவங்க பேரை சொல்லுங்க, உங்களோட துணைவியார் பேரையும் சொல்லிடுங்க.
1: என்னுடைய மனைவி பேர் வந்து ஜோதிமணி. அவங்க வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ல தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்.
0: பசங்க பேர்?
1: பசங்க பேர், மூத்த பையன் பேர் வந்து எஸ் வேல் முருகன். தமிழ் கடவுள் பேர் வந்து வச்சிருக்கேன்.
0: கடைக்குட்டி பேரு?
1: கடைக்குட்டி பேர் வந்து வேல் ஆதித்யன்.
0: என்ன சார், ரொம்ப முருக பக்தரா நீங்க?
1: எஸ் எஸ் சார். எங்க அப்பா பேர் முருகன்.
0: அப்படி சொல்லுங்க, அதுதான் நான் பார்த்தேன்.
1: அண்ணுன்னு பார்த்தீங்கன்னா என் மனைவியாரோட அப்பா பேரும் முருகன்.
0: நமக்கு சரிங்க சார். நீங்கள் ஏதாவது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அப்படி ஏதாவது சில நபர்களை சந்திச்சது உண்டா உங்கள் அனுபவத்தில்?
1: எஸ் நிறைய பேரை சந்திச்சிருக்கு சார். இன்னைக்கு நம்ம இக்கட்டான சூழ்நிலை சந்திச்சு அவங்கள வந்து அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர வச்சு இன்னைக்கு அவங்க தேனியில் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க குடும்பத்தோட வாழ்வாதாரம் வந்து
0: கொஞ்சம்
1: உயர்ந்துருக்கு சார்.
0: எப்பவுமே ஒருத்தவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாலே போதும், அவங்க வந்து நல்லா வந்துடும். அது இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ட்டு இருக்காங்க. கிடைச்ச வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத உங்களோட முக்கியமான குறிக்கோள்.
1: அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த மொபைல் அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
0: ஓ, அதுக்கே ஒரு பக்கம்.
1: எஸ் எஸ் சார். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டியூட் வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்சிட்டிக்கு வர்றவங்க எல்லாமே வேணும். முதல் இடத்த நீ வந்து அவங்களுடைய கான்செப்ட் மைண்டில் என்னன்னா, இன்னைக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது, எல்லா இடத்துலையும் ஃப்ரீ இருக்குது.
0: ஆமாம்,
1: அந்த ஃப்ரீ இருக்கனால எல்லாமே ஒரு சில இடத்துல வந்து ஒரு பிரச்சனையில் சந்திச்சுட்டு வராங்க. ஆனால் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வர்றவங்களுமே என்னன்னா, ஒரு 2-3 போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மைண்ட் செட்டோட வராங்க. ஆனால் நாங்கள் 2 நாளே அவங்க மைண்ட் செட் வந்து மாறுறாங்க. அவங்க இல்லாமல் அவங்க சேர்த்து 100 பையனை வந்து கூப்பிட்டு வராங்க அடிஷனலாக. ஏன் கேட்டிங்கன்னா, பயிற்சி வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும், எந்த ஒரு பிரேக்கும் இருக்காது. பிரேக்குனா நான் சொல்கிறது வந்து அவங்களை ஃப்ரீடமாக விட மாட்டோம்.
0: சரி சார். அதான் வருஷத்தில் 365 நாள், 360

0: நாட்களும்
1: 65 நாட்களுமே பயிற்சி நடந்துகிட்டே இருக்கும்.
0: ஓஹோ,
1: நம்ம சண்டே முதக்கொண்டு நமக்கு பயிற்சி நடக்கும்.
0: பாவம் சார், ஆனால் இருந்தாலும் ஜெயிக்கணும் இல்லையா?
1: கண்டிப்பா சார். அவங்கள வந்து என்னன்னா, இப்போ வந்து அவங்க நம்ம சண்டே லீவு இதெல்லாம் விட்டோம்னா அவங்களுக்கு வந்து நாட்கள் அதிகமாகுது.
0: ஆமா,
1: இதே சண்டே சேர்த்து வச்சோம்னா அவங்களுக்கு 4 நாட்கள் குறையும்.
0: ஆமா, நீங்க அடுத்த பயிற்சி தொடங்குறதுக்கும் அது
1: பயிற்சி காட்டியும் மக்களோட அந்த கேப் விட்டுச்சுன்னா அவங்களோட மைண்ட் டைவெர்ட் ஆயிரும்.
0: ஆமா சார், ஒரு நாள் விட்டாலே மறுநாள் என்ன படிச்சுமே அப்படிங்கிற மாதிரி
1: மைண்ட் ஆகிடும். இதே கண்டினியூஸா வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பயிற்சியில இருக்கும் ஒரு ஆர்வம் வந்து இன்னும்
0: அதிகரிக்கும். சார், உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அது ரொம்ப சிறப்பான சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க.
1: கண்டிப்பா சார்,
0: எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம்.
1: என்னை அழைத்ததுக்கு மிக்க நன்றி.
0: என்ன பாடல் சார் வேணும் உங்களுக்கு?
1: மல்லிப்பூ வச்சு.
0: ஆமா, நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.

0: நிமிடம் கொடைப்பான்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவித்திருக்காங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் கோடைப்பந்தலை, தூத்துக்குடியிலேருந்து தேவி பேசுகிறேன். படம் துள்ளாத மனமும் துள்ளும், எனக்கு பிடித்த பாடல் தொடு தொடு எனவே வாழ்வில் என்னை தூரத்தில் அழைக்கின்றன.
0: இதோ தேவி உங்களுக்கான பாடல் நம் பண்பலை 100.5.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.

மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்பு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேசனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டும் அல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலை வாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 18 00 42 50 11 1. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 94 98 34 53 50 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. நேரம் 7:53 ஆக போகுது. இப்போ நிகழ்ச்சியில யாருக்கு பாடல் கொடுக்க போறோம்? வாங்க, வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். தேனி மாவட்டத்திலிருந்து அமுதன் பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து என்னை தாளாட்ட வருவாளா பாட்டு போடுங்க. நன்றி.
0: நன்றி அமுதன். உங்களுக்கான பாடல் வருகிறது நம் கோடை பண்பலை 100.5.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
1: நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள்.
2: ஒரு பொண்ணுக்கு என்னென்ன மாதிரி அபியூஸ் வரும், பிசிக்கல் அபியூஸ், அதாவது உடல் ரீதியான வன்முறை, மன ரீதியான வன்முறை, உளவியல் ரீதியான வன்முறை, பொருளாதார ரீதியான வன்முறை, இந்த மாதிரி இத்தனை வன்முறைகளையும் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி எந்தெந்த வன்முறைக்கு எந்த நிவாரணம் உங்களுக்கு உண்டு, நீங்கள் இதற்கு யாரை அணுக வேண்டும், எப்படி அணுக வேண்டும், எப்ப நிவாரணம் கிடைக்கும், இவ்வளவும் சொல்லியிருக்காங்க.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. யாதுமாகி.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்காரஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிகோசர்டானுடன் திருமதி திரௌபதி முர்மு இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை நாளை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. பின்னர் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி 13.2 ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள்

நம் கொடி பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஆசையில் ஒரு குக்கோ. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு நம் பண்பலை 100.5 தொடர்வது இளமை பேசுகிறது. மும்பை தமிழ் செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.

நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளு தூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா போர்கோகெயின் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் நேயர்களே. விவேகத்தோடு வேகமும் அறிவு திறனும் வளர்த்து எதிர்காலத்தை தன் தோளில் சுமந்து கண்ணில் மின்னும் லட்சியங்களோடு வலம் வருகிற இளைய உள்ளங்களை சந்திக்க வருகிறது கோடை பன்மலை 100.5 இரண்டு சொல் விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது. இன்றைக்கும் வழக்கம் போல் இரண்டு விளையாட்டுகள் இருக்குங்க. ஒன்று வந்து வார்த்தை சங்கிலி, இன்னொன்று இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. அது என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. தெரியாதவங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரியா? வார்த்தை சங்கிலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வார்த்தை கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தையை வந்து அது எந்த எழுத்தில் முடியுதோ அந்த எழுத்துலேருந்து நீங்கள் ஒரு வார்த்தையை தொடங்கணும். உதாரணமாக இப்போ பதவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீல முடியுது இல்லையா, நம்ம எப்படி கொண்டு வரலாம், விறுவிறுப்பு அப்படின்னு கொண்டு வரலாம். நீங்கள் பூவில் முடிச்சிங்க, அப்போ புன்னகை, கை கொடுக்கும் கை, அப்படி அப்படி கடைசி எழுத்து எந்த எழுத்தில் முடியுதோ அந்த எழுத்துலேருந்து நீங்கள் ஒரு வார்த்தையை உருவாக்குற சொல் விளையாட்டு. இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு எப்படின்னா, இதான் எல்லாருக்கும் பிடிச்ச விளையாட்டாக இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த விளையாட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கருப்பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பழங்கள், காய்கறிகள், பள்ளிக்கூடம், பேருந்து, இப்படி ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பழங்கள் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்னென்ன வரும், தக்காளி, பப்பாளி, இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் சம்மந்தமில்லாத ஒரு பேர் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு ரிஸ்க்கு ரிஸ்க்னும், சம்மந்தம் உள்ள விஷயங்கள் வந்ததுன்னா இஸ்கு இஸ்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும், சரிங்களா? ஒரு வழியாக சொல்லி புரிய வச்சுட்டே நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டுக்கோங்க. இதுதான் இந்த ரெண்டு விளையாட்டு. இதை விளையாடுறதுக்கு மாணாக்கர்கள் அழைக்கலாம். இந்த எண்களில் 24 24 24 அல்லது 24 24 29 முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்தும். நிகழ்ச்சியில் உங்களோட மகிழ்ச்சியாக பேசுகிறதுக்கு அன்புடன் ரங்கா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443 72151.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. நேரம் 8:11. இப்போ சொன்ன இந்த சொல் விளையாட்டுகளான எளிய விதிமுறைகளோட இப்போ யார் வரப்போகிறாங்க, என்ன விளையாட போகிறாங்கன்னு கேட்டுருவோமா? வாங்க, வணக்கம். யாருங்க?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: கரூர் மாவட்டத்துலேருந்து கமல்காந்த் பேசுகிறீங்க.
0: என்ன பேருங்க?
1: கமல்காந்த்.
0: கமல்காந்த் என்னங்க இது? ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டுலையும் பாதி பாதியாக இருக்கு.
1: ஆமாம் சார். அப்போ
0: கமல் பாதி, காந்த் பாதி. என் பாதி இல்லை?
1: ஆமாங்க.
0: எப்படி கூப்பிடுவாங்க உங்களை?
1: கமல்னு
0: கூப்பிடுவாங்க. ம், காந்த் யார் கூப்பிடுவாங்க? கமல் காந்த். சரி சரி, அப்படியே தான் ஸ்டைல்லாம் பண்ணுவீங்களா?
1: இல்லை,
0: நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சால் அதில் என்ன ஸ்டைல் வருது, அது தானாக வந்துடும்.
1: ஆமாம்,
0: செய்கிற வேலையை சரியாக செய்யணும், ஒழுங்காக செய்யணும், அப்படி செஞ்சோம்னாலே அது தானாக வந்துடும். சரி விடுங்க, என்ன படிக்கிறீங்க? அப்படிங்களா? சரி சரி, பெரிய வகுப்பு
1: இல்லை.
0: 9 படித்ததுக்கும் இந்த 1 படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? என்ன தெரியுது? எல்லாம் அதே புத்தகம் தான் அப்படிங்கிறீங்களா? அதே புத்தகம் தான், அதே வாத்தியார், அதே ஸ்கூலு. வீட்டுக்கு போனாலும் அப்படியே தான் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பறவைன்னு சொல்லுவாங்க, கழுகு.
1: குரங்கு.
0: என்னங்க? சரி, குரங்கு. கூல முடிச்சிருக்கீங்களா? குப்பை. குப்பை இருக்குல்ல, நம்ம சரியாகவே அதை மெயின்டைன் பண்ணுறதில்ல. மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுக்குறதே கிடையாது, அதான் குப்பை. என்னாச்சு, ரொம்ப நேரம் யோசிக்கல?
1: பைகள்.
0: பைகள்லாம், பைகள் சொல்லலாம். பையன் சொல்லலாம்ல, பையன், ஆண் பையன், பெண் அப்படி சொல்கிறாங்கல்ல, பையன் சொல்லலாமா?
1: பையன் சொல்லலாம்.
0: இப்போ இன்னில் வந்து சொற்கள் இல்லை, அப்படி தானே?
1: அப்போ
0: நாலு நகரத்தில் அந்த நாலு எடுத்துக்கலாமா?
1: அதில் எடுத்துக்கலாம்.
0: சரி, என்னது ஒரு நகர வீதி.
1: தீபம்.
0: ஆ, தீ குறில் சொல்லியிருக்கேன்.
1: திடம்
0: அப்படி சொல்லுங்க. மாலை முடிச்சிருக்கீங்க. சரி, மங்களம். நானும் மாலையை முடிச்சிட்டேன். என்ன அங்கலக்கான இருக்கீங்களா இல்லையா? யோசிக்கிறேன், பொறுங்க சார். அப்படியே தான் ஒன்று சொல்லுங்க, ஒரே அமைதியாக இருக்கணும், ஒரு மாதிரி ஆயிடுது. மங்களம்.
1: மரங்கள்.
0: மரங்கள். நகரத்துலேயும் நமக்கு சொற்கள் கிடையாதுல்ல.
1: ஆமாங்க.
0: வேற என்ன எடுத்துக்கலாம்? சரி பரவாயில்ல, இதோட முடிச்சுக்கோ, மங்களம் பாடிடுவோம். சரிங்க, உங்களுக்காக கோடை பெண்மலை 100.5 ஒரு பாடல் ஒன்று கேட்போமா?
1: கேட்குறேங்க.
0: நன்றிம்மா.
1: நன்றி, வணக்கம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டத்திலிருந்து தனவின் பேசுகிறேன்.
0: ஈரோடு மாவட்டம் எங்க இருந்துங்க?
1: சிவகிரியிலிருந்து தனவின் பேசுகிறேன்.
0: சிவகிரிக்காரர். நல்லா இருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்க தன்வீந்த்?
1: ஃபோர்த்து படிக்கிறேன்.
0: ஓ, சரி சரி சரி சரி. இந்த வயசில் நம்ம வானொலியில் பேசுகிறோமே, அது என்றைக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்கள் நண்பர்கள்ட்டலாம் சொல்லுவீங்களா?
1: ஆ, சொல்லுவேன்.
0: என்ன சொல்லுவாங்க? நீ பள்ளிக்கூடத்துலேயும் பேசுகிற, வீட்லேயும் பேசுகிற, வானொலியிலையும் பேசுகிற அப்படிம்பாங்களா? அந்த பாருங்க, ஸ்கூலில் பேசுனா நீல் டவுன் அப்படி சொல்கிறாங்களா? பல தடவை நடந்திருக்கும் போல இருக்கே. என்ன வேணுமா? ஒன்று ரெண்டு. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, பேசுறது அது ரொம்ப முக்கியம்ல. பாடம் கவனிக்கிற நேரம் போக நண்பர்களோட விளையாடுற நேரம் கிடச்சா பேசிக்கிற வேண்டியதுதான். சரி சரி சரி சரி, நம்ம விளையாண்டுருவோமா? இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்கு. சரி, உங்களுக்காகவே பழங்கள் நான் வந்து நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பழங்களே கொடுக்குறேன், சரிங்களா? சரி. பப்பாளி. தக்காளி. அண்ணாச்சி. பீட்ரூட். பீட்ரூட்டுமா இஸ்கி? நான் பார்த்தீங்களா, மாட்டிக்கிட்டீங்களா, அவுட் ஆகிட்டீங்களா? போச்சு, நான் தான் ஒரு பாயிண்ட்டு. சரி. முள்ளங்கி. சப்போட்டா. புரோட்டா. மாம்பழம். மேம்பாலம். அப்பாடா, மேம்பாலத்தில் வந்து விட்டுட்டார். பரவாயில்லைங்க, சூப்பராக இப்போ விளையாண்டீங்க, அருமையாக விளையாண்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க தன்வீந்த்.
1: நன்றி.
0: உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று கேட்கலாம். நன்றிம்மா.
1: ஆ, சரிங்க.

0: 8:25 இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு வர இருக்கும் நினைவே சுகம் வந்து தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக வர இருக்கிறது. இளமை பேசுகிறதுல இப்ப யார் வரப்போறீங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலகரந்தர்ல இருந்து பவானி ஸ்ரீ.
0: பவானி ஸ்ரீ, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரி, ஏங்க உதயவகலாம் வரலையாமே? அப்படியா? சரி சரி, ரொம்ப தூரம் அதனாலயா? சரி சரி, பரவாயில்ல. பள்ளி கூட வச்சிருப்பாங்களோ?
1: அப்படினாலும்
0: லீவு தானே, விருங்க, பரவாயில்ல, அடுத்த முறை பாத்துக்குறோம். சரிங்க பவானி, சரி, என்ன படிக்கிறீங்க? ஓ சரிங்க சரிங்க, அதான் ரொம்ப கடினமான ஒரு காலகட்டம்
1: இல்லை?
0: சரி சரி சரி, எப்படி அதெல்லாம் படிக்கிறது மறக்காம இருக்கிறதுக்கு என்ன
1: பண்றீங்க?
0: எதுவுமே பண்றது இல்லைங்க, நாங்கள் படிக்கிறதே இல்லையே, அப்புறம் எப்படி மறக்கோம்? அப்படித்தானே பாத்தீங்களா, உண்மையை சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? நம்ம எங்கே படிப்போம்? ஒன்றும் இல்லை, படிக்கிறது எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞா மனப்பாடம் வந்துடும். இன்றைக்கி வந்து மனப்பாடம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து குறைச்சிருக்காங்க, அப்படி
1: தானே?
0: அப்படி தானே, சரி சரி சரி. ஆனால் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப நல்லது, சரியா? அது ஒரு திறன், அந்த திறனை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது, நல்லதும் கூட, சரிங்களா? சரி, நம்ம வார்த்தை சங்கிலி விளையாண்டுருவோம்.
1: ஓகே சார்.
0: சரி, உங்களுக்காக வந்து எங்கேயாவது இந்த கல்யாணம் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு போயிருக்கீங்களா?
1: நான் போக மாட்டேன் சார்.
0: அதுக்கெல்லாம் நாங்கள் போகிறதே இல்லைங்க. பள்ளிக்கூடத்துக்கும் போகிறதில்ல, அப்படி
1: தானே?
0: பின்னால் அறுத்துட்டு வச்சிருக்கிறாங்க. சரி சரி சரி, விருந்து தான் உங்களுக்கான சொல். விருந்து, தூ முடியுது,
1: தும்மல்.
0: தும்மல் என்னங்க? இல்லை முடிச்சா எப்படிங்க? என்னங்க பண்ணுறது? நானும் பாவம் இல்லை. தும்மல் இல்லில் முடிச்சிருக்கீங்க, லகரத்தில் சொற்கள் இல்லை. ஒரு சொல்லுதான் இருக்குது, லட்டு. இப்போ டகரத்தில் முடியும், லட்டு முடித்தா டமாரம் தான் வரணும். சரி, மகரத்தில் முடிஞ்சிருக்குது, என்ன பண்ணலாம்? சரி, மனுநீதி. மனுநீதி சோழன் சொல்கிறோம்ல, மனுநீதி. திங்கள், மறுபடியும் இல்லில் முடிச்சிட்டிங்க, போங்க. என்ன பண்ணுறது, இல்லில் சொற்கள் இல்லையே, என்ன பண்ணலாம்? எதையாவது ஒன்று சொல்லுங்க, நாங்கள் எதாவது சொல்கிறோம் அப்படிங்கிறீங்களா? சரி, திங்கள் அப்படி முடிஞ்சுங்களா? கா அந்த கடைசி எழுதி எடுத்துக்கிறோமா? சரி. கடாரம், கடாரம் கொண்டான், மகரத்தில் முடிஞ்சிருக்குமா? இம்மு என்னவா இருக்கும்? மல்லிகை, கையில் முடிஞ்சிருக்கு இல்லையா? சரி, ஒரு படம், கை கொடுக்கும் கை அப்படின்னு ஒரு படம் இருக்குது. கைக்குட்டை கூட இல்லை, அப்படி கைக்குட்டை கூட வச்சுக்கோங்க. கைக்குட்டை, டையில் முடிஞ்சிருக்கு, மறுபடியும் டகரத்துலேயும் முடிச்சிட்டோம், போங்க. நம்ம தான் மாட்டிக்கிறோம் போல வார்த்தை சங்கிலியில். வார்த்தை சங்கிலி நம்மளை கட்டி போட்டுருதே. சரி, ஒரு டாவில் என்ன சொல்லிருக்கு? டீயில் வேணால் ஒரு சொல்லிருக்கு, டிக் சொல்லலாம், டிக் டிக் சொல்கிறோம்ல. நமது இரட்டை கழிவு டிக் டிக்னு மாதிரி பிரித்தா பொருள் வராது. சரிங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லா விளையாடணும். சரிம்மா, ஏன்னா சரி, கோடை பண்பலை 100.5 உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று கேட்போமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றிம்மா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இளமை பேசுகிறதுல இப்போ யார் வரப்போ?

0: வாங்க வாங்க. வணக்கம்.
1: மதுரை மாவட்டத்திலிருந்து டிபூர்லிருந்து அவந்திகா பேசுறீக்கா.
0: அவந்திகா அவர்களே, நான் என்ன படிக்கிறீங்க?
1: ஆறாம் வகுப்பு.
0: சரிங்க, எடுத்த உடனே அக்கானவரை கூப்பிட்டீங்களா? அப்படித்தானே? சரிங்க அங்கிள், சரிங்க சரிங்க சரிங்க. நம்ம வந்து வேகமாக விளையாண்டலாம். இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்க் விளையாண்டுருவோமா?
1: சரிண்ணா.
0: ஆ சரி. வானத்தில் என்னெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வானம் சம்மந்தப்பட்ட சொற்கள் தான் வரப்போகுது. சரி. மேகம். காகம். காகம் வந்து பறக்கும், ஆனால் வானத்தில் இருக்காது. சரி. நிலா. சூரியன். சூரியன் சூரியன். கப்பல். படகு. நட்சத்திரம். ஒட்டஞ்சத்திரம். ஒட்டஞ்சத்திரம். அப்பாடா நட்சத்திரம், அது வானத்தில் இருக்கும். ஒட்டஞ்சத்திரம் எங்கே இருக்கும்? அது எங்கேயும் இருக்குங்க அப்படிங்கிறீங்களா? சரி, ஒரு பாடல் கேட்போமா? நன்றிம்மா, அருமையாக விளையாண்டீங்க, நன்றிங்க.

0: स्थापित निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं.
1: You had been listening to a talk on environmental jurisprudence by Anna A. Priya, Associate Legal, Center for WTO Studies, IIFT. This talk was part of a webinar conducted by the Department of Justice.
2: இதுவரை நாம் கேட்டோம் விளம்பரதார நிகழ்ச்சி. இதுவரை நாம் கேட்டோம் விளம்பரதார நிகழ்ச்சி. கோடைப்பனுடைய 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இளமையை பேசுகிறது மாணாக்கர்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

கோடை பான்மலை 100.5 குடை தின்றல். இரவு நேரத்து காதல் நிலா வானோடு தவள தவிக்கும் இளம் உள்ளங்களின் மயக்கம். வார்த்தைகள் பரிமாற காதல் உலா செல்கிறது இன்றைய குடை தின்றல். தென்றலோடு பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

இரவு நேரம் இதம் சேரும் நேரமாய் நம் பண்பலை 100.5 குடை தின்றல். காதல் உள்ளத்தில் ஊற்றெடுத்து விட்டால் உள்ளம் கூட உள்ளங்கையில் தானாம். காதல் உள்ளத்தில் ஊற்றெடுத்து விட்டால் உலகம் கூட உள்ளங்கையில் தானாம். உள்ளத்தை போன்று எண்ணமும் தலைகால் புரியாமல் மனமோ சிறகு இல்லாத பறவை போன்று பறக்கிறது.

0: ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

இரவு நேரம் இதயம் எங்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 கொடை தின்றல் காதலின் மனம் அலைப்பாயும் அடை அலை கடல் போன்றது. இதமான பெண்ணின் மனது பூ போன்றது. இதனால்தான் முதலில் ஆண் வெளிப்படுத்துகிறான் காதலை. காதலில் உணர்வுகள், காதலின் உணர்வுகள் 1000 உள்ளத்தில் இருந்தாலும் மௌனமாக இரு மனங்கள் இணைகிறது. இப்படி

இரவோடு உறவு கொள்ளும் நேரம் நம் கூடை பண்பலை 100.5 கொடை தின்றல். காதல் விழிகள் நான்கும் சந்திக்கும் போது சந்தங்கள் இன்றி இரு இதயங்கள் இணைவதுதான் காதல் சங்கமம். இணையும் போது இன்பம், ஆம் இணையும் போது இன்பம், பிரையும் போது துன்பம். மொழிகள் வேறுபடலாம், நாடுகளும் வேறுபடலாம், ஆனால் காதல் மட்டும் வேறுபடுவதில்லை. காதலர்களுக்கு சுகமானது. இது நம் பண்பலை 100.5 கொடை தென்றலுக்கு.

இரவு 9:20. மறுக்க நினைத்தாலும் மறக்க முடியாத, மறைக்க முடியாத, முடியாததுதான் காதல். எத்தனையோ காதல் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. காதல் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது எத்தனையோ. காதல் என்ற கனிவான வார்த்தை. ஆம், காதல் என்ற கனிவான வார்த்தை யமுனா நதிக்கரை ஓரத்தில் அழகாய் அமைந்துள்ளது. ஆம், யமுனா நதிக்கரை ஓரத்தில் அழகாய் அமைந்துள்ளது. காதல் தந்த காவியம் இது.

மயக்க மொழி மயங்குகிறது நம் கூடை பண்பலை 100.5 கொடை தின்றலாக. பண்பலை சொல்லும் நேரம்.

இதயத்தோடு இதயம் எங்கும் நேரும் நம் கூடை பண்பலை 100.5 கொடை தின்றல். நேரம் 9:26. வரலாற்று காவியத்தில் வாழ்ந்த காதலும் உண்டு, வறுமையில் நிலை கண்டு வாடிய காதலும் உண்டு. வரலாற்று காவியத்தில் வாழ்ந்த காதலும் உண்டு, வறுமையின் நிலை கண்டு வாடிய காதலும் உண்டு. காசுக்காக காதலை கலங்கப்படுத்தியவரும் உண்டு, காதலை கடவுளாக நினைத்து வாழ்ந்தவரும் உண்டு. உதட்டோடு வந்த காதல் வார்த்தையோடு போகும். ஆம், உதட்டோடு வந்த காதல் வார்த்தையோடு போகும். உணர்வோடு வரும் காதல் வார்த்தை உயிரோடு கலந்துவிடும். இது நம் பண்பலை 100.5.

இதயம் மலரும் நேரம், இதயம் மயங்கும் நேரம், நம் கோடை பண்பலை 100.5 கொடை தின்றல். காதல் வரும்போது கரும்பாக இனிக்கும். ஆம், காதல் வரும்போது கரும்பாக இனிக்கும். நம்மை விட்டு விலகும்போது மருந்தாக கசக்கும். இடைப்பட்ட காலத்தில் எதையெதையோ எத்தனையோ மாற்றத்தை தந்து மறையும். மறையும் போதோ வில்லில் கனை தொடுத்து அம்புப்பட்டு அடிப்பட்ட பறவைகளைப் போல துடிக்கும். இது காதல் செய்த காயமோ?

உள்ளம் உருகி மயங்கும் நேரம் நம் கொடை பண்பலை 100.5 கொடை தின்றல். பண்பலை சொல்லும் நேரம் 9:36. அழகை பார்த்து வருவதில்லை காதல். ஆம், அழகை பார்த்து வருவதில்லை காதல், உள்ளத்தை பார்த்து உணர்வை பார்த்து வருவது. இரு மனம் ஒரு மனமாக கலப்பது உண்மை காதல். இரு மனம் ஒரு மனமாக கலப்பது உண்மை காதல். இந்த உண்மை காதலை கூட சில நேரம் காலம் என்ற விதி பிரித்து விடுமோ? சில நேரம் காலம் என்ற விதி பிரித்து விடுமோ? பரிதவித்த இதயம் இதுதானோ?

இசையால் அமைதியை தேடும் உலகம் நம் கூடை பண்பலை 100.5 குடை தின்றல். அலைப்பாயும் மனதுக்குள் ஆயிரம் ஆயிரம் ஆசைகள், எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும்போது நெஞ்சத்தில் உள்ள நினைவுகளை மறக்க முடியாத நிலை. காதலோடு கைகோர்த்து கடந்து வந்த காலத்தை நினைத்து நினைத்து கண்ணீரோடு கலக்கும். கடந்து வந்த காலத்தை நினைத்து நினைத்து கண்ணீரோடு கலக்கும் கன்னியரின் நிலையும் இதுதானோ?

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இரவு தின்றலால் இதயம் அயங்கும் நேரம், நம் கொடை பன்மலை 100.5 கொடை தின்றல். காதல் உறவுகளை மறந்துவிட்டு வாழ்க்கையின் நிலை தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து விட்டு கைகோர்த்த இல்லற வாழ்க்கை. இன்பத்தை அனுபவித்துவிட்டு துன்பம் வரும்போது துயரமாக சென்று விட்டவனை நினைத்து வாழும் வாழ்க்கை. இது காதலின் காதலில் சரியா அல்லது கடவுள் செய்த விதியா?

கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தென்றல். நேரம் 9:51. காதல் உணர்வுகளால் உறக்கச் சொன்ன வார்த்தைகள் மலர்ந்த மனதில் பேசுகிறது. காணல் நீரை அள்ளி குடித்தால் தாகம் தீர்ந்து விடுமோ? நேற்றைய பொழுது தரையில் சிந்திய நீரை நினைத்து எண்ணிய என்ன பயன்? பறந்த இந்த பூமி பந்து போல் உள்ளங்கையில் வானத்து நிலவோடு உறவாடுகிறது. இப்படி

இது நம் பண்பலை 100.5 குடைத்தின்றல். இரவு வேளையில் இதயத்தை கொள்ளை கொண்ட தின்றலின் ஓசை

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நேயர்களே. விழி உரசும் தென்றலும் செவி உரசும் இசையும் நெஞ்சில் தங்கிய நினைவும் என அழகாக மலர்ந்துள்ள மலராய் நகர்கிற இந்த வேளையை இன்னும் இனிப்பாக்க கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி வர இருக்கிறது. சங்க காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்டு அதிகமான நெடுமானஞ்சியால் ஆளப்பட்டும் ஒகேனக்கல் மற்றும் தீர்த்தமலை ஆகிய இரண்டு முக்கியமான சுற்றுலா தலங்கள் அமைந்தும் இருக்கிற தருமபுரி மாவட்ட நேய உறவுகளுக்காக தருமபுரி மாவட்ட நேயர்கள் மட்டும் அழைக்கலாம் இந்த எண்களில் 24 24 24 அல்லது 24 24 26 இன்னொரு எண்ணாக 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0545 42 இணைத்தும் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக உங்களோடு இணைகிறேன். அன்புடன் ரங்கா. முதலாவதாக நிகழ்ச்சியில் வரும் நேயர் வாங்க வணக்கம்.
2: கோடை பண்பலை 100.5 இளைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணிவோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தருமபுரி செல்ல உயிர் வண்டி சங்கமேல் பணிகிறேன் ஐயா.
1: வணக்கம் ஐயா. என்ன பாடல் வேணுங்க நிகழ்ச்சியில முதலாவதா?
2: ஐயா, இயக்குனர் டி ராஜேந்திரின் உறவி காத்து கிளி என்ற திரைப்படத்திலையா எந்த பாடல்களையும் நீலாம் என்ற பாடல் அனைத்து அன்பு உள்ளங்களுக்காக கொடுங்க. நன்றிங்கய்யா.
1: கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.
2: கேட்கலாம் ஐயா.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5. நேர் வாங்க, வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேளுங்க?
1: படம் வந்து கல்யாணராமன்.
0: சரிங்க.
1: அந்த படத்திலிருந்து மலர்களில் ஆடும் இந்த புது மலர் என்ற பாடல் அனைவரும் பாட்டு கேட்க.
0: இதோ வருகிறது பண்பலையிலிருந்து. நன்றிங்க ஐயா.
1: நன்றி.

0: நேரம் இரவு 10:13. தர்மபுரி நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நினைவிய சுகம். வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்தீங்க?
1: நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமடை பண்பலை பழனிசாமி செயலர்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: படம் வந்து சூரன் வந்து போச்சு, அது வந்து தங்க தங்களின் இன்னும் பயன்படுத்த பாடல்
0: கேட்டு நேர்களுக்காக. நன்றிங்க.

0: மனம் மயங்கும் பாடல்களை வான்வழியே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம் நிகழ்ச்சியில் வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் தருமபுரி நகர பகுதி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா. எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: ஐயா, எனக்கு மறுபடியும் படத்துல இருந்து உலக இசை தேவதை அண்மையில் மறைந்த தெய்வத்தாய் பாடிய ஒரு அற்புதமான பாடல் ஜானகியம்மா பண்ண பாட்டுங்கய்யா, ஆசா அதிக வச்சு அந்த பாடல் வழங்க மறு கேட்டுக்கிறீங்க.
0: பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க.

0: இனிய இசையால் இரவை மெருகூட்டி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்று தருமபுரி மாவட்ட நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வரும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: இனிய வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
1: தருமபுரி மாவட்டம்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: திரைப்படம் குற்றவாளிகள்.
0: சரிங்க.
1: பாடல் வாழ்த்து சொல்லுங்கள், வாழ சொல்லுங்கள்.
0: குற்றவாளிகள் படத்துல இருந்து வாழ சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள்.
1: ஆமாங்க ஐயா, இந்த பாட்டு வந்து எங்க பேரவர்கள்
0: சரிங்க. பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:28. இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம்.
0: சொல்லுங்க.
1: பாலகோடு வட்டம்.
0: சொல்லுங்க.
1: சாப்பிடல அஞ்சல் போடநாயக்கம் ஒரு கிராமம் சார்.
0: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: கோபி.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: பாட்டி சொல்ல தட்டாத படுத்துருந்து வண்ணத்து பூச்சி வயசன் ஆச்சு.
0: சரி, பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க.

0: நேரம் 10:33 நிமிடம். இது கோடை பண்பலை 100.5 தருமபுரி மாவட்ட நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம் நிகழ்ச்சியில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: அனைவருக்கும் இது இரவு வணக்கம். தருமபுரி மாவட்டம் பூகாணி ராஜேந்திரன்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: கட்டுமரக்காரன் படம்.
0: சரிங்க.
1: பாடல் கத்தும் குயில் உள்ள ஒரு முத்தடிப்பு.
0: பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கய்யா.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்கய்யா?
1: தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரத்தில் ஆர்ட்ராஜுங்க.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: படம் செந்தமிழ் பாட்டு.
0: சரிங்க.
1: பாடல் சின்ன சின்ன தூரல் என்னங்கிற பாட்டுங்க.
0: இதோ கோடை பன்மலை 100.5 வருகிறது. நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கய்யா.

0: இதமான பாடல்களை இதயத்தோடு சேர்த்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் இன்று தருமபுரி மாவட்ட நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வாங்க, வணக்கம். யாருங்க?
1: வணக்கம் சார். வைரமணி, தருமபுரி மாவட்டம் மூக்காடிங்க.
0: பேர் சொல்லுங்கய்யா.
1: வைரமணி சார்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா? வைரமணி ஐயா,
1: ஒரே ஒரு கிராமத்துல இருந்து ரத்த கேள்வி பாடணும் சார்.
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க.

0: நேரம் 10:45. நிகழ்ச்சியில் இணையம் நேயர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம். வணக்கம். ஏற்பாடு
0: ராஜேஸ்வரி அம்மா.
1: ஆமாங்க ஐயா.
0: என்ன பாடல் வேணுங்கம்மா?
1: உதயகீதம்.
0: சரிங்க.
1: சங்கீதம். நன்றி.
0: உதயகீதத்திலிருந்து சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். நன்றிங்கம்மா.
1: நன்றி.

0: சங்கீத மேகமாக வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் என்று தருமபுரி மாவட்ட நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வாங்க, வணக்கம். இரவு வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
1: தருமபுரி பாலக்கோட்ல இருந்து பிரகாஷ்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: கும்பகரத்துங்க படத்துல இருந்து
0: பாடல் கேட்டுடலாம். நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சிகளின் நிறைவாக வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: இரவு நேரத்துக்கு இதயத்துக்கு இதமான பாடல்களை வழிகொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கு இரவு வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் தீர்த்தமலை கிருஷ்ணசாமி.
0: என்ன பாடல் வேணுங்க ஐயா? கிருஷ்ணசாமி ஐயா,
1: ஐயா என்னுயிர் படத்தில் என்னுயிர் நீதானே, பிரியா படத்துல இருந்துங்க.
0: பிரியா படத்துல இருந்து என்னுயிர் நீதானே பாடல் கேட்போமா?
1: ஆமா, ஓகே, தாராளமா.
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா,
1: நன்றி நன்றி.

தருமபுரி மாவட்ட நேய உறவுகளை சந்தித்து இனித நிறைவுக்கு வருகிறது என்ற என் நினைவே சுகம். தருமபுரி நேயர்களை சந்தித்த மகிழ்விலும் இனிய பாடல்களை உங்கள் மனங்களில் சேர்த்த மகிழ்விலும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா. இனினம் கோடை பண்பலை 100.5 இடைவிடாத ராகங்களால் இந்த இரவை மீட்டு வருகிறது இரவு சிறகு.

கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு இடைவிடா பாடல்கள் உங்கள் மனதை மயக்கி காற்றோடு இசை கலந்து இதயம் நிறைக்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இரவு சிறகு சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணிக்கிறேன் நான் உங்கள் ஏற்பட்டேன் இரவு வணக்கம் அன்பு நேயர்களே.

இரவு நேரம் இதம் தரும் பாடல்கள் காற்றின் வழியே மொழி பேசி கொண்டிருக்கிறது. நம் பண்பலை 100.5 இரவு சிறகாக பண்பலை சொல்லும் நேரம் 11:18.

நேரம் இரவு 11:39 நம் கோடி பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இரவு சிறகு இடைவிடா இசையில்

அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேயர்களே. இரவு எழுதிய கவிதைக்கு முற்றுப்புள்ளியாய் விடிவெள்ளி பூத்திருக்க தாய்ப்பறவையின் இறகிற்குள் பிள்ளைப்பறவைகள் உணரும் மித வெப்பம் போல் ஆணை சாத்தன் எனும் கரிச்சான் குருவியின் முதல் கீச்சொலியோடும் பூமி தொடும் வெளிச்சக்கரத்தோடும் புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த பொழுது அனைவருக்கும் நன்னாளாய் அமைய வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் இரவு 12 மணி வரை நிகழ்ச்சிகள் யாவையும் கோடை பண்பலை 100.5 MHz நியூஸ் ஆன் ஏர் எனும் ஆண்ட்ராய்டு செயலி மூலம் உலகம் முழுவதும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948 சிரவண 2 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபவ வருடம் ஆடி திங்கள் 8 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 24 தேதி வெள்ளிக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

0: கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் அருள் மாலை. ஆடிவெள்ளி சிறப்பு ஆலய உலா.
1: கோவில்களின் நகரமான கும்பகோணத்தில் 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாகவும் 72,000 கோடி மந்திர சக்திகளுக்கு அதிபதியாக மந்திர பீடேஸ்வரியாக மங்களாம்பிகை எனும் திருநாமத்தோடும் ஆதி கும்பேஸ்வரரோடும் அருள் செய்யும் ஆலயம் செல்வோம் வாருங்கள்.

கும்பகோணம். கலியுகத்தோட ஆரம்பத்துலேருந்து இந்த சுவாமி இங்கே இருக்கார் அப்படிங்கிறதுனால இந்த சுவாமிக்கு ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்னு பேர். ஆதினா முதல், ஆரம்பம். கும்பேஸ்வரர் அப்படின்னா கலசத்திலிருந்தும் வந்த மூர்த்தி அப்படிங்கிறதுனாலையும் இந்த சுவாமிக்கு ஆதி கும்பேஸ்வரர்னு சுவாமிக்கு பேர். முழுக்க முழுக்க அமிர்தமும் மணலும் கலந்த ஒரு சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் சுவாமி. எந்த விதமான வியாதிகளாக இருந்தாலும், எந்த விதமான சாபங்களாக இருந்தாலும், தோஷங்கள், எந்த விதமான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்களாக இருந்தாலும் இந்த சுவாமியை வழிபடுற மாத்திரத்தில் அனைத்தும் சித்தியாகிறது. அம்பாள் பேர் மங்களாம்பிகை, மந்திர பீட்டேஸ்வரி மங்களாம்பிகைன்னு அம்பாளுக்கு பேர். இந்த உலகத்தை ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணப்புறம் தேவர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு அம்பாள் இந்த க்ஷேத்திரத்துக்கு வரா. அப்போ நீயும் இங்கேயே இருந்து என்னுடைய இந்த லோகத்தை ரட்சிக்கணும்னு சுவாமி கட்டளையிட்டுறார். சுவாமியோட கட்டளைக்கணங்க அம்பாலும் ஒத்துண்டு இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமியோட இருக்கேன்னு ஒத்துக்கிறான். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மந்திரங்களும் ஆவாகனம் செய்திருக்கக்கூடிய ஒரு பீட்டத்து மேலே இந்த அம்பாள் நிற்கிறதுனால இந்த அம்பாளுக்கு மந்திர பீட்டேஸ்வரி மங்களாம்பிகைன்னு பேர். இந்தியாவில் உள்ள அனைத்து சக்தி பீட்டங்களுக்கும் இந்த அம்பாள் தாய் வடிவமாக இருக்கா. ஒரு ஒரு சக்தி பீட்டத்தையும் தனித்தனியாக போய் தரிசனம் பண்ணால் என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலனை இந்த அம்பாளை தரிசனம் பண்ணுற மாத்திரத்தில் அடைஞ்சிடுறோம். அம்பாளுக்கு நவசக்தி அர்ச்சனை பண்ணுறது ஒரு விசேஷமான பிரார்த்தனை. இந்த க்ஷேத்திரத்தில் அம்பாவை சுற்றி 9 பேர் நின்றுண்டு 9 வகையான புஷ்பங்களால் சஹஸ்ரநாமத்தினால் அர்ச்சனை பண்ணுவோம். 9 வகையான பழங்கள், 9 வகையான நைவேத்தியங்கள், இதனாலும் பூஜை பண்ணி அம்பாளுக்கு தீபாராதனை செய்வித்து அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பூஜைகள் செய்விக்கப்பட்டு 9 வகையான சுமங்கலிக்கு சோபன திரவியங்கள்னு சொல்லக்கூடிய புடவை, சோப்பு, சீப்பு, குங்குமச்சிமெல்லாம் வச்சு கொடுத்து அவங்களுக்கு சுமங்கலி பூஜை பண்ணி இந்த நவசக்தி அர்ச்சனை பண்ணுறது ஒரு விசேஷமான பிரார்த்தனை. அம்பாள் இந்த க்ஷேத்திரத்திலே நின்ற கோலத்திலே 4 கைகளுடன் கிண்டி என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் வைத்து கொண்டு உள்ள அந்த ஒரு கிண்டி ஒரு கையில் வைத்து இருக்கிறார். இடது கையிலே ருத்ராட்ச மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ஷமாலையை வைத்து கொண்டுள்ளார். 4 கரங்களுடன் நின்ற கோலத்திலே இந்த அம்பாள் காட்சியளிக்கிறார். 12 மாதங்களில் ஒரு ஒரு மாதத்திலும் ஒரு ஒரு விசேஷமான திதிகளிலோ நட்சத்திரங்களிலோ ஒரு விசேஷ உற்சவங்கள், பூஜைகள், ஆராதனைகள் நடைபெறும். ஆவணி மாதத்திலே அம்பாளுக்கு புஷ்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய புஷ்ப வகையினாலே அபிஷேகம் செய்யப்படும் ஒரு நிகழ்வானது நடைபெறும். புரட்டாசி மாதத்திலே நவராத்திரி விழாவானது ஒரு விசேஷமான பூஜை. அமாவாசை முதல் விஜயதசமி முடிய 10 நாட்கள் அம்பாளுக்கு ஒரு ஒரு நாளும் மூலஸ்தான அம்பாளுக்கு ஒரு ஒரு விதமான விசேஷ அலங்காரங்கள். மாலை வேளைகளே, காலை வேளைகளிலே பிரதி தினமும் நவசக்தி அர்ச்சனை செய்யப்பட்டு மங்களாம்பிகை அம்பாளின் உற்சவ மூர்த்தியை அலங்கார மண்டபத்திலே எழுந்தருளச் செய்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமான புராண தோற்றத்திலே அம்பாளை அலங்காரம் செய்விக்கப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெறும்.

0: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இணைந்திருக்கின்றோம். அருள் மாலை ஆடி வெள்ளி சிறப்பு ஆலய உலா.
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் நித்திய சுமங்கலி மாரியம்மன் ஆலயம் செல்வோம்.

0: நாம் அறிகிவோம். என்னுடைய பெயர் சண்முகம். திருக்கோவில் தலைமை அர்ச்சகர். சுமார் ஒரு 800 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு ஸ்தலம். அம்மாவுடைய பெயர் வந்து நித்திய சுமங்கலி மாரியம்மன். மன்னர் காலத்துல கண்டெடுக்கப்பட்ட ஒரு சுயம்பு தான் முதல்ல இங்க வந்து அம்பாளாக காட்சி தந்தார். 2000 வருடத்துல தான் நம்ம திருக்கோவில் புதிதாக கட்டி கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 2021 மீண்டும் மறு கும்பாபிஷேகமாகப்பட்டது, சிறப்பான முறையில் நடைபெற்றது. லிங்க வடிவில் சிவபெருமானும் அம்பாளும் நேர் எதிரில் இருக்காங்க. அம்மாவுடைய ரூபம் பார்த்தீங்கன்னா, நான்கு கையில ஒரு கையில கத்தி, ஒரு கையில கபாலம், அங்குசம் பாசாங்குசம் என்று கூடிய நான்கு திருக்கரங்களில் அம்மா காட்சி தராங்க. இடது காலை வந்து மடிச்சு, வலது காலை வந்து கீழே பீடத்தின் மீது படுற மாதிரி அம்மா காட்சி தருகின்றார்கள். அம்மாவுக்கு பாதத்துக்கு கீழே சுயம்பம்மா ஆதி நித்திய சுமங்கலி மாரியம்மனா அம்மாவுக்கு கீழே பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம். தாமர பீடத்துல அம்மா உட்கார்ந்துருக்காங்க. சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய கம்பம் வந்து தாமர பீடத்துல சுவாமி நின்றுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் நேர் எதிரில் காட்சி தரதுனாலதான், சிவனும் சக்தியும் ஒன்றாக இணைந்து இருக்கிறதுனாலதான் இந்த திருத்தலம் நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருத்தலம் என்று பெயர். குழந்தை விநாயகராகவும் குழந்தை முருகனாகவும் தனித்தனி சன்னதியில இருவரும் காட்சி தராங்க. அது வந்து இந்த கோயிலுடைய சிறப்பு.
1: பழமையான ஆலயம், 5 நிலை ராஜகோபுரம், தொடர்ந்து தகரக்கூரை போட்ட நீண்ட பிரகாரம், 2 பெரிய வெள்ளை குதிரைகள் பீடத்தின் மேல் நிற்கின்றன. குதிரைகளுக்கு நடுவில் அம்பிகையின் பாதங்களை தாங்கிய அழகான சிறிய ஊஞ்சல், அருகிலேயே பெரிய மணி. மிக பெரிய நிலை கதவுகள் தாண்டி நுழைந்தால் கருப்பு பளிங்கு கல்லில் 4 மூலைகளிலும் சிங்க முகத்தோடும் தாமரைப்பூ வேலைப்பாடும் உடைய பீடத்தின் நடுவில் 3 கிளைகள் கொண்ட கம்பம் 6 உயரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இறைவனாய் பாவிக்கப்படும் கம்பத்திற்கு பக்தர்கள் சிறு குடங்களில் தண்ணீர் ஊற்றி தங்கள் கோரிக்கைகளை வைக்கிறார்கள். அம்பிகையின் திரு உருவம் நேரில் அமர்ந்திருக்கும் பிரமிப்பை தருகிறது. அம்பிகைக்கு பின்னால் தங்க நிறத்தில் பளபளக்கும் திருவாசியில் சப்த கன்னிமார்கள் இருப்பது கூடுதல் சிறப்பு. அந்த திருவாசிக்கு முன்பாக கல்லால் ஆன திருவாசியோடு சதுர ஆவுடை மீது அமர்ந்த திருக்கோலத்தில் அம்பிகை தரிசனம் தருகிறாள்.

0: ஆடி வெள்ளி சிறப்பு ஆலய உலாவாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் இன்றைய அருள் மாலை.
1: கும்பகோணத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சாக்கோட்டை எனும் ஊரில் அமிர்தவல்லி உடனுறை அமிர்த கலசநாதர் ஆலயத்தில் தமிழகத்தின் தனிப்பெரும் தேவி கொலுவிருக்கும் ஆலய பெருமைகளை தெரிந்து கொள்வோமா?

0: சொல்கிறார் சதீஷ் குருக்கள்.
1: இது அமிர்தவல்லி அம்பிகா சமேத அமிர்த கலசநாதர் மகாமக 12 சேத்திரத்தில் இது ஒரு சேத்திரம். அமிர்தம் வந்து வழிந்ததுனால அமிர்த கலசநாதர்னு பேர். அம்பாள் வந்து தபார்ந்து தான் இங்கே திருக்கல்யாணம் பண்ணதாக ஒரு ஐதீகம். அதாவது திருமண தடைக்கு மெயின் பிரார்த்தனை ஆத்மாத்மான பிரார்த்தனை பண்ணிட்டு 48 தீபம் ஏற்றி 11 பௌர்ணமி வந்து தடை இல்லாமல் அர்ச்சனை பண்ணி பூர்த்தினா அந்த 11 பௌர்ணமிக்குள்ளாரையே திருமணமானது கைகூடி வந்துடும். மரகதனால் இருக்கப்பட லிங்கோத்பவர் அது. மாசி மகத்துக்கு சுவாமி பரப்பாடாகி இங்கேருந்து மகாமக 12 சேத்திரத்துலேருந்தும் அங்கே வந்து மாமாங்குளத்தில் வந்து தீர்த்தவாதி நடக்கும். அது இந்த ஆலயத்துலேருந்தும் சென்று அங்கே அமிர்த கலசநாத சுவாமி அங்கே வந்து பஞ்சமோதியாக வந்து தீர்த்தவாதி பண்ணுறது ஐதீகமாக இருக்குது. மாமாங்கத்துக்கும் அதேமாரி நிகழ்ச்சி நடைபெறும். வெள்ளிக்கிழமன்னா துர்க்கியம்மனுக்கு ரவுகால பூஜை, இல்லை செவ்வாய்க்கிழமன்னா துர்க்கியம்மனுக்கு அந்தமாரி சப்தமாதா இங்கே இருக்கா, அதுவும் விசேஷமாக இது பண்ணுறது. வராகியும் இருக்குது, எல்லாத்துக்குமே சிவாலயத்தில்

0: என்னென்ன கைங்கரியம் வழிபாடு பண்ணுவாளோ அது எல்லா வழிபாடுமே நல்ல விதமாக நடந்துட்டுருக்கு. பௌர்ணமி தான் இந்த அம்பாளுக்கு வந்து வேண்டிட்டு 11 பௌர்ணமி பண்ணணும், அதுதான் விசேஷம்.
1: சிவயோக நாயகியே கனகமணி குன்றே என் கவலை பூரிந்து இங்கு

நீர் வந்துடுவாள். அதாவது இந்த தப சம்மன்னிய அப்படி நம்ம ஆளுக்கு பேர் வந்தது அப்படின்னா, நம்ம எல்லாம் நினைச்சப்போம் தவம் பண்றது அப்படின்னா கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காந்து தியான நிலையில இருக்கிறது, இல்ல சுவாமியை நோக்கி தவத்துல இருக்கிறது அப்படின்னு. அதாவது ஆறு விதமாக அம்பாள் தவம் பண்றா, ஆறு பார்ட்டா தவம் பண்ணியிருக்கா. அதாவது ஒரு பார்ட்ல எத்தனை மந்த்ஸ் அடங்கும் அப்படின்னா 2 மந்த்ஸ் அடங்கும். இப்படியாக அம்பாள் தவம் பண்றா. அதாவது வெயில் காலங்களில் அம்பாளை சுற்றி 4 பக்கமும் விறகுகளை அடுக்கி அக்னியை ஏற்றி விட்டு மேல் நோக்கி சூரியனை பார்த்துண்டு பஞ்ச மகா அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னிக்கு நடுப்புற தவம் பண்ணுறான். அடுத்தபடியாக மழை காலங்களில் குளிச்சுட்டு போய் தண்ணி சொட்ட சொட்ட பாறைக்கு மேலே போய் ஏறி நின்றுண்டு கொட்டக்கூடிய மழையில் நனைஞ்சுட்டே அம்பாள் சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறான். குளிர் காலங்களில் போய் குளிச்சுட்டு வந்து பாறை மேலே உட்காந்துட்டு ஈரத்தோடைய அந்த குளிரில் சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறான். இலையுதிர் காலங்களில் கீழே விழக்கூடிய இலையை மட்டும் சாப்பிட்டு சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறா. இலைகள் உதிர்ந்து மறுபடியும் இலைகள் துளிர் விடக்கூடிய காலங்களில் அந்த இலைகளையும் சாப்பிடாம சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறா. அந்த குளத்தினுடைய அடித்தளம்னு சொல்லக்கூடிய அடித்தளம் வரைக்கும் போய் சமணம் போட்டு ஜலத்துக்குள்ளே உட்காந்துட்டு சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறா. இப்படியாக ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு விதமாக அம்பாள் தவம் பண்ணி சுவாமியை போய் திருக்கல்யாணம் பண்ணின்றதாக ஐதீகம். அதனால தான் அந்த அம்பாள் பேரே தபசம்மன். அம்பாளினுடைய திருக்கோலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வலது காலை கீழே பூமியில் ஊனிண்டு இடது காலை மடித்து, அதாவது மடித்து அப்படின்னா நம்மளாம் முட்டி வரைக்கும் தான் நம்மளால் காலை மடிக்கவே முடியும். ஆனால் அம்பாள் எப்படி மடிச்சுட்டுருக்கான்னா, அம்பாளினுடைய நாபி அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புள் கொடி இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் அம்பாள் காலை உடம்போட ஒன்றினா மாதிரி மடிச்சுட்டுருக்காளாம். அதனால தான் அந்த தபசம்மனுக்கு அவ்வளோ விசேஷமே. வலது கையை தலைக்கு மேலே தூக்கிண்டு சுவாமியை புஷ்பத்தினால் பூஜிக்கிற மாதிரியும், இடது கையை சின்முத்திரைன்னு சொல்லக்கூடிய முத்திரையை கொண்டு மனசுக்கு நேராக, அதாவது மனசில் சுவாமி இருக்கார், தான் வலது கையால் சுவாமிக்கு பூஜை பண்ணுற பாவனையில் அம்பாள் கண்ணை மூடி தியானங்கள் பண்ணுறதாக ஐதீகம். இந்த கோலத்தில் தான் தபசம்மன் இருக்கும். எல்லாரும் வந்து இந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணி இன்மையிலும் வறுமையிலும் நீங்காத இறையருள் பெற்று எனும்

அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவஸ்ரீ கணேசையர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்காவில் உள்ள ஸ்ரீ துர்கையம்மன் திருக்கோயில் தலைமை அர்ச்சகராக பணிபுரிகின்றேன்.

0: தேவி.
1: இத்திருக்கோயிலானது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப பாரம்பரியமான வரலாறு அந்த கோயிலுக்கு உண்டு. இந்த ஆலயத்தை வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள் மட்டும் நீ பார்க்க முடியும். நவதுர்கைகள் அப்படின்னு சொல்கிற நவசக்திகள் இந்த ஆலயத்தில் வந்து விக்கிர வடிவில் இருக்கிறாங்க. அது போக மூலவர், இப்போ பொதுவாக வந்து துர்கை அம்மன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வடமாநிலங்கள் தான் நம்மளோட புகழ் நிறைய இருக்குது. இந்த தாராபுரம் பகுதியில் மூலஸ்தானத்தில் துர்கையம்மன் வீடு இருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. ஏன்னா ஒன்றா சிவாலயங்களில் சிவதுர்கையா அம்பாள் இருப்பாள், இல்லைன்னா வைணவ ஸ்தலங்களில் பெருமாள் கூட விஷ்ணு துர்கையா இருப்பாள். இங்கே மட்டும்தான் சாந்த துர்கையாக அமைதிய வடிவாக மூலஸ்தானத்தில் அம்பாள் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஸ்தல வரலாறு, ஒரு சிறப்புன்னு நம்ம ஆலயம் சொல்லலாம். அந்த அம்பாளை சுற்றி கோஷ்டம் சொல்லக்கூடிய பரிவாரமாக நவதுர்கைகள் வீற்றிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலதுர்க்கை, ஸ்தலதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை, அக்னி துர்க்கை, ருத்ர துர்க்கை, சூழினி துர்க்கை, பிரம்ம துர்க்கை, பனதுர்க்கை, மகாதுர்க்கை அப்படிங்கிற நவசக்திகள் இங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுபோக வந்து இந்த ஆலயத்திலேருந்து பார்த்தோம்னா சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியும் லட்சுமி நரசிம்மரும் ஒரே கல்லால் வடிவமைச்சு ஒரே அமைப்பில் இருக்கிறாங்க. அதுபோக நவகிரகங்கள் வந்து பார்த்தோம்னா தம்பதிய சமேதமா, அதுபோக காலபைரவர், காலபைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 வடிவங்கள் உண்டு அவரோட பேரில். அதுல வந்து பார்த்தீங்கன்னா விஜயஸ்ரீ காலபைரவர் அப்படிங்கிற பேரில் இங்கே எழுந்திருக்கிறார். விஜயம்னாவே வெற்றி. கோயிலில் வந்து கொடிமரம் உண்டு, கொடிமரம் இருந்தாவே கண்டிப்பாக உற்சவங்கள் நடைபெறும். இந்த ஆலயத்தில் இரண்டு வகையான உற்சவங்கள், ஒன்று ஆடி மாதம் வரக்கூடிய ஆடிப்பூரம் திருவாடிப்பூரம்னு சொல்லுவோம், அடுத்து விமரிசையாக நடக்கூடிய பண்டிகையும் சொல்ல போனால் நவராத்திரி. நவராத்திரி வந்து நமக்கு தெரியும் 9 நாள், விஜயதசமியுடன் சேர்த்து 10 நாளாக மிக சிறப்பாக கொண்டாடுவோம். நவராத்திரி ஆரம்பிக்கப்படும் பொழுது சிறப்பாக கோ பூஜையில் இருந்து ஆரம்பித்து கொடிமரத்தில் கொடிமரம் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு கையோடு வந்து பார்த்தீங்கன்னா கொழு, நவராத்திரி வந்து கொழுதான சிறப்பு, அந்த கொழு படிக்கலாம்.